நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 30 நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 5 நாள். 2026 ஆண்டு ஜூலை மாதம் 21 தேதி செவ்வாய்க்கிழமை. மத்தியாலை 720 கிலோஹர்ஸில் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிலையத்தின் நேரம் இப்போது காலை 5 மணி 50 நிமிடம் 40 நொடி.

0: மிகச்சிறந்த பெருமையுடையவர்கள் கோபம் கொண்டால் அளவில்லாத ஆள்பலமும் பொருள்பலமும் உடையவராக இருந்தாலும் தப்பிப்பிழைக்க முடியாது. குறள் எண் 900, அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
1: இறந்தமைந்த சார்புடையாராயினும் உய்யார் சிறந்தமைந்த சீரார் செறின்.
0: மிகச்சிறந்த பெருமையுடையவர்கள் கோபம் கொண்டால் அளவில்லாத ஆள்பலமும் பொருள்பலமும் உடையவராக இருந்தாலும் தப்பிப்பிழைக்க முடியாது. குறள் எண் 900, அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
2: குறளும் இதம் பெறினோம். இன்று சென்னை வானொலி உங்களுக்காக வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் நா விஸ்வநாதன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் தொடர்ந்து வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம்புது காலை இதில் 4 அறிவும், பவளப்பாறைகள் கடலின் வண்ண உலகம் தகவல்கள் எழுதி வழங்கியவர் எஸ் லதா அவர்கள், தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள், ஆரோக்கிய வாழ்விற்கு நரம்பியல் நிபுணர் டாக்டர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 4 பகுதி, தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் இன்று ஒரு தகவல், நகர்வலத்தில் உணவுக்கு மரியாதை, ஜே லோகநாதன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை, நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8:02-8:30 திரைகாணம் ஆகியவை இடம்பெறும். காலை 9 அரங்கு செய்யும் நிகழ்ச்சியில் விவேக் சதாசிவம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின் சேர்த்தலை, ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், ஏ எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். சென்னை அலைவரிசை ஒன்றில் காலை 10 முத்து சிதறல், 11 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல். இதில் டி ராம்கோபால் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் இடம்பெறும். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை, 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் எண்ணெய் வித்துக்களில் தற்சார்பு இயக்கம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 1:10 எண்ணுயிர் தோழி எழுத்தாளர் ராமச்சந்திரன் உஷா அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி, 2:15 திரைகாணம், 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி, ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதரின் ஸ்ரீ தியாகராஜரின் வைபவம், உரை வழங்குபவர் உதவி பேராசிரியர் டாக்டர் லாவண்யா ஜே ஈஸ்வர் அவர்கள். 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 7 திரைகாணம், 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ கே தனசேகரன். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், செல்லமே செல்வமே, செல்லப்பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சி பகுதி 8, சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் சி இன்பராஜா அவர்களின் உரை, மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை. 8:05-8:30 திரைகாணம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் ஆங்கிலத்தில் டெல்லியில் இருந்தஞ்சலாகும். 9:15 திரைகாணம், 9:30 அறிவியல் நேரம், காலநிலை மாற்றம் குறித்து இயற்பியல் துறை துணை பேராசிரியர் முனைவர் ஸ்டான்லி ராஜ் அவர்களுடன் நேர்முகம். 10:00 நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒலிப்பதிவு டெல்லியில் இருந்தஞ்சலாகும்.

0: 101.4 எஃப்எம் ரெயின்போ அலைவரிசையில் காலை 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7 மணிக்கு வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் இன்றுவர் தகவல். வழங்கியிருப்பவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். முற்பகல் 11:00-2 உங்களுடன் ரெயின்போ, பிற்பகல் 2 மணிக்கு ரெயின்போ மெலடிஸ், 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:00-2 ஹலோ டாக்டர், எலும்பு தசை சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி திருநாராயணன் அவர்களுடன் தசை நிறை மற்றும் தசை வலிமை குறித்து நேர்காணல் இடம்பெறும். 4:00-2 ஃபன் பண்ணலாமா, 5:00-2 ரெயின்போ மேடை, 6:00-2 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ், 7:30 ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து 2026 விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும், 8:05 மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக். நூறு புள்ளி 1 எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் பகல் 1:10 இசைமலர், இதில் பவித்ரா மகேஷ் அவர்களின் வீணை இசை இடம்பெறும். பி கணபதி ராமன் அவர்கள் மிருதங்கம், ஹெச் பிரசன்னா அவர்கள் கட்டம். 2:30 திரை கானம், 4:10 தேனிய நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 5:00 அரங்கிசை, வி யதுஸ்ரீ அவர்களின் பாட்டு இடம்பெறும். டாக்டர் பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 6:10 விசிலேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 சிறுவர் சோலை, தடைகளை தாண்டிய தலைவர் நெல்சன் மண்டேலா அவர்கள் குறித்த உரை வழங்குவோர் பால சன்ஷிதா, சங்கீதம் சந்தோஷம் கே பாவனி கீபோர்டு இசை, நீதி கதைகள் சொல்பவர் கே வி யாஷிகா, இந்திய தேசத்தின் சிற்பி பாலகங்காதர திலகர், NM சாய் வர்ஷா வழங்கும் உரை ஆகியவை. 8:00 சன்சத் சமீக்ஷா, நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஹிந்தி விமர்சனம், 8:15 திரை கானம், 9:30 மணி டாக், 9:45 மந்தன்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8:00 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறு காலை 11:00.
2: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்களப் பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
3: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
4: 1800-4250-111.
3: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
4: 9498-34-5350.

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பாய் ஷகுன் சோப்ரா. பிரசிடென்ட் திரௌபதி முர்மு வில் ஹோ

0: அது நட்புக்கு இழுக்காம் என்பது விளக்கம். எவ்வளவு நுட்பம், எவ்வளவு மென்மை! ஒரு மயிலிறகு வருடல், தென்றலின் இதத்திற்கு ஒப்பானது இவை. வாழ்வின் அன்றாட நிகழ்வுகளோடு பொருத்தி பார்த்தால் முன்னர் தந்த விளக்கங்களையும் உரைகளையும் தாண்டி வண்ண வண்ணமாய்த் தென்படும் வாழ்வியல் நெறிகள் புத்தம் புதிதாய் மிளிரும். மனிதனின் தேடல் என்பது மற்றவர்களை தேடுவதன்று, அவர்களை தேடுவது, தமது மறுபதிப்பைத்தான் தேடுவது. தாங்கள் விரும்புவது தாம் முழுமையடையத்தான், எல்லோராலும் எல்லாம் முடியும் என்பதுதான் உண்மை. இது மறுபரிசீலனைக்கு இடமில்லை, அது ஏற்கனவே இருப்பதுதான். தேடிக் கண்டடைவதில்தான் சுவாரஸ்யம் இருக்கிறது. மலையால் நீரை தேக்கி வைத்திருக்க முடியுமா? ஆனால் ஏரியால் முடியும். எதுவும் எங்கும் போய்விடவில்லை, தண்ணீர் ஓரிடத்தில் ஓய்வெடுக்கிறது அவ்வளவே. 1330 குரட்பாக்களிலும் இவற்றை சொல்லிப் போயிருக்கிறார் எம் குலமுதல்வன். இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். நல்லுறையில் சிறிது பெரிது என்பதில்லை, உணர்தல் முக்கியம், அது பெருமை தரும். நல்லுரை கேட்க இனிமை தரும், இது வாழ்தலின் பெருமை. இந்த புவிதனில் வாழும் மரங்களும் இன்ப நறுமலர் பூஞ்செடிகளும் அந்த மரங்களைச் சூழ்ந்த கொடிகளும் ஔடத மூலிகை பூண்டு புல் யாவையும் எந்த தொழில் செய்து வாழ்வனவோ என்பார் பாரதி. அலைகளைச் சொல்லி பிரயோஜனமில்லை, கடல் இருக்கின்றவர் என்பார் நகுலன். நினைவு ஊர்ந்து செல்கிறது, பார்க்கவும் பயமாக இருக்கிறது, பார்க்காமல் இருக்கவும் முடியவில்லை என்று மீண்டும் கூறுவார் நகிலன். வாழ்வின் சூட்சமம் இது, வாழ்வின் நீட்சிக்கான சூத்திரம் இது, வாழ்தல் என்பதே இதுதான். காலை பொழுதினிலே கண்விழித்து மேனிலை மேல் மேலைச் சுடர்வானை நோக்கி நின்றோம் விண்ணகத்தே என்பது மகாகவி பாரதியின் வாக்கு. மீண்டும் சொல்வோம், காலை காட்சிகள் தூய்மையானவை, தூசிகள் பூசிக்கொள்ளாதவை. அப்பொழுது உதிக்கும் சிந்தனைகளும் தூய்மையானவை, வண்ணம் பூசிக்கொள்ளாதவை. அவை மேன்மையானவர்களின் சொற்களைப் போல நன்முத்துக்களை மட்டும் எடுத்து அணி செய்வோம். இப்பூமியில் எல்லாமே நல்லவனவாகவே இருக்கின்றன, எல்லாமே கொட்டி கிடக்கின்றன. ஒரு பெரிய குவியிலிருந்து எப்படி பிரித்து காண்பது? நாம் மனதை திறந்து வைத்துக்கொண்டு அகல கண்களால் பார்க்க பழக வேண்டும் அவ்வளவே. சான்றோர் கண்மை, அவர்களோடு ஒட்டிய உறவு, அவர்களின் சொல் நம்மை மூடியிருக்கும் புகைமூட்டத்தை அகற்றிவிடும். உண்மையில் இவ்வுலகம் ஞானவான்களால் தான் நிரப்பப்பட்டிருக்கிறது. உலக வாழ்க்கையின் நுட்பங்கள் தேரவும், ஓது பற்பல நூல்கள் கற்கவும், இங்கு சீருடைய நாற்றிசை நாடுகள் யாவும் சென்று புதுமை குணர்ந்திங்கு சேர்க்க விலகி வீட்டிலோர் பொந்திலே வளர்வதை வீரப்பெண்கள் விரைவில் ஒழிப்பாராம். பெண்களின் கும்மி அவருக்கு குதூகலம் தந்தது, சொற்கள் ஆண்களுக்குமானவையே. அருளுக்கும் அன்பிற்கும் கோயிலாய் என் நெஞ்சில் குடியேறி பயிர்க்கு மழையாயிருக்கின்றீர், உமை தேடுவேன் என்று தன்னுடைய குரு நிவேதிதாவை போகிறான் பாரதி. உமது மனம் நிறைந்ததான பூமி மற்றும் விண்ணுலகம் இரண்டியுமே நாங்கள் அறிவோம். ஒளி பொருந்திய இயற்கையே, நீ மட்டும் மேலான உலகை அறிவாய். இந்த பூமியில் நடந்து இருப்பிடமாக கொள்வதற்கு மனிதர்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறாய் இயற்கை அளித்த யாசகம். இதில் வாழ்வதை ஒரு திருவிழாவாக கொண்டாடி மகிழ வேண்டும். கண்களில் தெரியும் பொருளினை கைகள் அறிந்திட மாட்டாவோ? அட, மண்ணில் தெரியுது வானம், அது நம் வசப்படலாகாதோ என்று பேசுவான் பாரதி. கவிஞர் சொற்கள் வசீகரமானவை, வலிமையானவை, அவற்றை பேணுவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்கியவர் நா விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: இசையும் இறைவுணர்வும் இதயத்தில் சங்கமிக்கும் இந்த நேரம் வழிபாடு 6:15 நிமிடம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் மகாநதி சோபனா குழுவினரோடு பாடியிருப்பது.

0: நேரம் காலை 6 மணி 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள்.
2: இணையர் இவரமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புலனும் நட்பு என்பார் குலமுதல்வன் வள்ளுவன். எமக்கு இவர் இத்தகையவர், இவர்க்கு யாம் இத்தகையவர் என்று நட்பினை புனைந்து கூறின்

0: அடக்கம் என்ற வேரிலிருந்துதான் தெய்வீக குணம் தழைத்து வளர்கிறது. எனவே அடக்கம் வேண்டி பிரார்த்திப்போம் என்றென்றும். நிறைவு பெற்றது வழிபாடு. நேரம் இப்போது 6:35. ஆகாஷ்வாணி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி திங்கள் 5 செவ்வாய்க்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கோடைக்கால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண் வளத்தை மேம்படுத்துவீர்கள்.

0: நீர் கோடை காலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கை பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயிறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடுவீர். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்க தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்கத் தொடங்கும். பயிர்கள் பூக்கத் தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழை சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மக்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10 முதல் 15 நாட்களில் இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கை பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய்க்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது. மிளகாய் பயிரில் இலைப்பெண் தாக்குதலின் அறிகுறிகள் பற்றி தெரிந்து கொள்வோம். இளம் இலைகள் மற்றும் பூக்களில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மேல் நோக்கி சுருண்டு படகு வடிவில் தோற்றமளிக்கும். இலைகளின் அடிப்பகுதியில் பழுப்பு அல்லது வெள்ளி நிற கோடுகள் காணப்படும். தாக்குதல் அதிகமானால் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் உதிர்ந்து மகசூல் வெகுவாக குறையும். நாற்றுகளின் மேற்பரப்பில் தண்ணீரை தெளிப்பதன் மூலம் பேன்களின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். 1 கிலோ விதைக்கு இமிடாக்ளோப்ரிட் 70% WG என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மருந்து தெளிக்கும் போது இலைகளின் அடிப்பகுதியில் படுமாறு நன்கு நனைய தெளிக்க வேண்டும். பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 80% to 58% ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருத்தல் வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையினை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50% குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் போது இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண்தெளிப்பான் அமைத்து கூரை, சுவர் ஆகியவற்றை தேவைப்படும் போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும்.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: செல்லப்பிராணி தங்கும் விடுதி மற்றும் பகல் நேர பராமரிப்பு மையங்கள் சரியான முறையில் தொழில் செய்தால் மட்டுமே வெற்றியற முடியும். இத்தொழில் பெரிய முதலீடு எதுவும் இல்லாமலேயே நம்மால் ஆரம்பிக்க முடியும். உதாரணமாக வீட்டிலிருந்தே ஆரம்பிக்கலாம். அது மட்டுமின்றி பகுதி நேரங்களில் ஆரம்பிக்கலாம் அல்லது வார இறுதியில் ஆரம்பித்து தொழிலை மேம்படுத்தி கொள்ளலாம். குறைந்த அளவு வேலையாட்கள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் உடன் கூட ஆரம்பிக்கலாம். மிக குறைந்த முதலீடு மிக அதிகமான வளர்ச்சி அடைய முடியும்.
0: செல்லப்பிராணிகள் பராமரிப்பு சார்ந்த தொழில் வாய்ப்புகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் சி இன்பராஜ் அவர்களின் கருத்துக்கள்.
1: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வீர். தொடக்கத்தில் வெங்காய தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடற்பழுப்பு நிறத்திற்கு மாறும். பின்னர் எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சாணங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள

0: தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருளத் தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். இதற்கான மேலாண்மை முறையானது மழை காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்படும் வயல்களில் அடுத்த 2 பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். பயறு வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடி உரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா அஸ்பெரில்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும். மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்ப வெப்பநிலை, இயற்கையின் எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், ரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. ரசாயன உரங்கள் இட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டு வரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. அளவிற்கு அதிகமான ரசாயன உரங்களை பயிருக்கு இடும்பொழுது அவற்றின் நச்சுக்கள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுக்கள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகின்றன. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அறுவடை முடிந்த சோள பயிர்களில் புதிதாக முளைத்திருக்கும் இளம் சோள பயிர்களை கால்நடைகள் தற்செயலாக மேய்ந்துவிட்டால் HCN விஷத்தன்மையினால் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும். அறுவடை முடிந்து கிடைக்கப்படும் அதிகப்படியான தானியங்களை தற்செயலாக ஆடுகள் மேய்ந்துவிட்டால் துள்ளுமாறி நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. கறவை மாட்டு கொட்டகையில் தற்போது உள்ள சூழலில் ஈக்கள் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயற்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். ஆஸ்பெட்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். பன்றிப்பட்டியில் ஈகோளை தொற்று நோய் தடுக்க இளஞ்சூடு உப்பு கரைசலை கொண்டு தரையை சுத்தம் செய்ய வேண்டும். ஒருங்கிணைந்த முறையில் வளர்க்கப்படும் கோழிகளில் பேன் போன்ற புற ஒட்டுண்ணிகள் இருந்தால் 1 லிட்டர் நீரில் 1 மில்லி லிட்டர் பூட்டாக்ஸ் கரைசலை பஞ்சில் நனைத்து கண் செவி மடலில் படாதவாறு சூரிய ஒளிமிக்க நாளில் தடவி விட வேண்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.
2: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை.
3: ஏன் சார், பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்ணுங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
4: இங்க துப்புறதுல என்ன ஆயிடுபோகுது?
3: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாமல் இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாமே.
5: ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக

0: வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். நாடு முழுவதும் யுபிஐ செயலி வாயிலான பண பரிவர்த்தனைகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு எரிவாயு மற்றும் உரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுதில்லியில் அந்நாட்டு சுற்றுலாத்துறை அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான பல்வேறு உத்திசார் பொருளாதார ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில் நாடு முழுவதும் 15,870 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட 11 திட்டப்பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இவை தவிர 8,140 மெகாவாட் திறன் கொண்ட 6 திட்டங்களுக்கு மத்திய மின்சார ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். தேசிய தொழில் பழகுனர் ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்து மூலமாக அவர் அளித்துள்ள பதிலில் தமிழகத்தில் இத்திட்டத்தின் கீழ் சேர்ந்துள்ள இளைஞர்களின் எண்ணிக்கை முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் தொழில் பழகுனர் பயிற்சியை ஊக்குவிக்கும் நோக்கில் மத்திய அரசு கடந்த 2022 முதல் இத்திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. பழம்பெருமை வாய்ந்த அரிய கலைப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளிலிருந்து கடந்த 5 ஆண்டுகளில் 615 தொல்லியல் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னங்கள், சுற்றுலா தலங்கள், அருங்காட்சியகங்கள் ஆகியவற்றில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு ஏதுவாக பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் யுபிஐ செயலி வாயிலான பண பரிவர்த்தனைகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில் கடந்த நிதியாண்டில் யுபிஐ செயலி வாயிலாக 314 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு பண பரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். யுபிஐ செயலி அடிப்படையிலான பரிவர்த்தனைகளின் பாதுகாப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு எரிவாயு மற்றும் உரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. சென்னை பெருநகர மாநகராட்சியின் சார்பில் சேத்துப்பட்டில் செயல்பட்டு வரும் உயிரி எரிவாயு ஆலையை முதலமைச்சர் திரு விஜய் நேற்று ஆய்வு செய்தார். மாநிலத்தில் உள்ள அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி பகுதிகளிலும் குப்பைகளை சேகரிக்கும் பணியை அறிவியல் பூர்வமாக மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சேகரிக்கப்படும் குப்பைகளை தார் சாலை அமைப்பதற்கும் சிமெண்ட் தொழிற்சாலைகளுக்கு வழங்குவதற்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திரு விஜய் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இன்று முதல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை 15 நாட்களுக்கு வினாடிக்கு 440 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் அமராவதி புதிய பாசனத்திற்குட்பட்ட 25,250 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகளின் வசதியை

0: கருத்தில் கொண்டு மத்திய அரசு விமான போக்குவரத்து ரயில் போக்குவரத்து சேவைகளை மேம்படுத்தும் திட்டங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. தூத்துக்குடியிலிருந்து பாலக்காடு வரை செல்லும் பாலருவி விரைவு ரயிலில் நவீன பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று பயணியர் நலச்சங்க உறுப்பினர் திரு பிரம்மநாயகம் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கிறார்.
1: தூத்துக்குடியிலிருந்து பாலக்காடு செல்லும் பாலருவி விரைவு ரயில் இன்று முதல் எல்ஏஜி கோச்சுகளாக மாறியுள்ளது. இதை எங்கள் பயணிகள் சங்கத்தின் சார்பாக அன்பான வரவேற்பை விடுத்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் மூன்றடுக்கு ஏசி பெட்டி தேவை என்று வெகு நாட்களாக இந்த ரயில் வந்தமை கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடமாக கோரிக்கை விடுத்து வந்தோம். அதையும் இன்று முதல் இந்த எல்ஏஜி பெட்டிகளாக மாற்றி அதையும் இணைத்தமைக்கு தெற்கு ரயில் நிர்வாகத்திற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: இந்த ரயிலில் இணைக்கப்பட்டுள்ள நவீன வசதிகளுடன் கூடிய ரயில் பெட்டிகள் சிறப்பான பயண அனுபவத்தை அளிப்பதாக உள்ளது என்று பயணி ஒருவர் தெரிவித்தார்.
2: பேரு சுரேஷ், நாங்கள் குளத்துலதான் வரேன், சொந்த ஊர் தூத்துக்குடி. அடிக்கடி இந்த ட்ரெயின்ல தான் நாங்க போயிட்டு வரோம். இப்போ எல்எஸ்பி கோச்சுன்னு நிலையிலிருந்து விட்டுருக்காங்க. அந்த ட்ரெயினுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கு, நல்லா கிளீனாகவும் இருக்கு, அதே மாதிரி வசதியும் நல்லா பண்ணிருக்காங்க. சாதா நார்மல் கோச்ல வந்து சார்ஜர் ஒரே சார்ஜர் தான் போட முடியும். இப்போ குறைஞ்சது ஒரு கோச்ல ஒரு 5 பேருக்காச்சும் போடுற மாதிரி பண்ணிருக்காங்க. டாய்லெட் வசதினாலும் எல்லாமே நல்லா கிளீனா பண்ணிருக்காங்க, கொஞ்சம் நல்லா சேஃப்டியாகவே இருக்கு. இதுல பயணிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே காஞ்சிபுரத்தில் நேற்று கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டுள்ளதாக மாஸ்கோ மேயர் செர்ஜி சோபியானின் தெரிவித்துள்ளார். உலக வர்த்தக அமைப்பின் வர்த்தக கொள்கை மறு ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால் தலைமையிலான இந்திய பிரதிநிதிகள் குழு பங்கேற்கிறது. பிரான்சில் 15 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடக வலைதளத்தை பயன்படுத்துவதற்கு தடை விதிப்பதற்கான சட்டம் இயற்றப்பட உள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. நடப்பாண்டிற்கான லோக்மானிய திலக் தேசிய விருதுக்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சிக்கிம் மாநிலம் நாம்ச்சி மாவட்டத்தில் சுரங்க கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்தியாவில் உள்ள முக்கிய உற்பத்தி துறைகளில் வருடாந்திர வளர்ச்சி விகிதம் 5% அதிகரித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 2,39,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வனப்பகுதியில் சரக்கு லாரியில் தீப்பற்றியதை அடுத்து வனப்பகுதிக்குள் தீ பரவுவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை சார்பில் பெண்கள் பாதுகாப்பு, தீண்டாமை ஒழிப்பு, கல்வியின் முக்கியத்துவம் குறித்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கிப் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. மஸ்கட்டில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் இந்திய மகளிர் அணி 8-3 என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தான் அணியை வென்றது. பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் 7-3 என்ற கோல் கணக்கில் இந்திய ஆடவர் அணி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள், வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். நாடு முழுவதும் UPI செயலி வாயிலான பண பரிவர்த்தனைகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு எரிவாயு மற்றும் உரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 6:55.

உடலியல் ஆய்வறிக்கை பல முக்கிய அம்சங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. உடலின் நிறத்தை தன்னிச்சையாக மாற்றும் திறன் காரணமாக உலகளவில் பரவலாக அறியப்பட்ட இந்த ஊர்வன விஞ்ஞான ரீதியாக மிக சிறப்பான உடல் திறன்களை கொண்டதாக மதிக்கப்படுகிறது. பச்சோந்திகளின் தோல் அமைப்பு பல அடுக்குகளை கொண்டது. இதில் ஒளியை பிரதிபலிக்கும் சிறப்பான செல்கள் உள்ளன. வெளிச்சத்திற்கான பிரதிபலிப்பு உடலின் வெப்பநிலை, உணர்ச்சி நிலை, சுற்றுப்புற நிறம் ஆகியவற்றின் அடிப்படையில் தோலின் நிறம் விரைவாக மாறுகிறது. இந்த அம்சம் பச்சோந்தியின் பாதுகாப்பு திறன்களிலும் இணை சேர்க்கை செய்கைகளிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆய்வாளர்கள் மேற்கொண்ட விரிவான பதிவுகளின்படி பச்சோந்திகளின் கண்கள் ஒன்றுக்கொன்று தனித்தன்மையுடன் இயங்குகின்றன. ஒரு கண் பூட்டப்பட்ட நிலையில் இருந்தாலும் மற்றது 360 டிகிரி பரப்பை கவனிக்க முடியும். பச்சோந்திகளின் உணவு பழக்கத்தை பொறுத்தவரை இவை பெரும்பாலும் பூச்சிகளை உணவாக கொண்ட அனுபவசாலியான வேட்டையாடிகள். நாக்கை அசாதாரண வேகத்தில் மற்றும் நீளத்தில் நீட்டும் திறன் மூலம் இரையை அசாதாரணமாக பிடிக்கும் நிகழ்வு பச்சோந்திக்கே தனித்துவமானதாக கருதப்படுகிறது. ஒரு சில இனங்கள் தங்களின் உடல் நீளத்தை விட 2 மடங்கு நீளமான நாக்கை பயன்படுத்தும் திறன் கொண்டதாக ஆய்வாளர்கள் பதிவு செய்துள்ளனர். இனப்பெருக்கத்தில் பச்சோந்தி இனங்களுக்கு இடையே வேறுபாடுகள் காணப்படுகின்றன. சில இனங்கள் முட்டைகள் இடுகின்றன, சிலவற்றில் குட்டிகள் நேரடியாக பிறக்கின்றன. பெண் பச்சோந்திகளின் நடத்தையில் நிறமாற்றம் பெரும்பாலும் இனப்பெருக்க சைகையாக செயல்படுகிறது என்பதும் புதிய ஆய்வுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் வாழ்விட மாற்றங்கள் இந்த இனத்துக்கு பெரும் அழுத்தத்தை உருவாக்குகின்றன. அறிக்கை முடிவில் இதன் வாழ்க்கை சுழற்சி குறித்து தொடர்ந்து கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுவது அவசியம் என நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர்.

0: அதிசயங்களும் அழகும் நிறைந்த இந்த உலகின் சூழலை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை அல்லவா?
1: இடம்பெற்றது சூழல் அறி

வானிலை அறிக்கை. தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வப்போது 65 கிலோமீட்டர் வேகத்தில். தென் தமிழக கடற்கரை பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய குமரி கடல் பகுதிகளில் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு இது. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.8 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு 26.7 டிகிரி செல்சியஸ், பெய்துள்ள மழையின் அளவு 1.4 மில்லி மீட்டர், ஈரப்பதம் 97%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.6 டிகிரி செல்சியஸ், இது இயல்பை விட 1 டிகிரி அதிகம், குறைந்தளவு 26.5 டிகிரி செல்சியஸ், பெய்துள்ள மழையின் அளவு 0.9 மில்லி மீட்டர், ஈரப்பதம் 87%. சென்னைக்கும் அந்த சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஆங்காங்கே மேகமூட்டத்துடன் காணப்படும், இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை சில இடங்களில் பெய்வதற்கு வாய்ப்புள்ளது. மாலை அல்லது இரவில் மழை பெய்வதற்கு வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும்.

வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேரம் இப்போது 7 மணி. சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இப்போது நாம் ரசிக்கலாம். புத்தம் புது காலை. மனப்பூர்வமாக இயன்றவரை முயன்றோம் என்னும் திருப்தியே உண்மையான இன்பமாகும் என்கிறார் அல்னார்ட் பென்னட். மனப்பூர்வமாக இயன்றவரை முயன்றோம் என்னும் திருப்தியே உண்மையான இன்பமாகும். இந்த இனிய சிந்தனையோடு புத்தம்புது காலை உங்களை நாடி.

0: இந்த நேரத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி இணைந்து ரசிக்க கனகவல்லி. நிகழ்ச்சியில் முதலில்
1: நாளும் அறிவோம் பவளப்பாறைகள் கடலின் வண்ண உலகம். தகவல்கள் வழங்குகிறார் எஸ் லதா அவர்கள்.
2: நாம் வாழும் நகரத்தில் சாதாரணமாக வீடுகள், சாலைகள், மக்கள், வண்ணமயமான வாழ்க்கை என்று இருக்கும். கிட்டத்தட்ட இதே போல கடலின் அடியில் ஒரு நகரம் இருக்கிறது. அங்கு ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் வாழ்கின்றன. வண்ணமயமான கட்டிடங்கள் போல தோன்றும் அமைப்புகள் இருக்கின்றன. அந்த நகரத்தில் மீன்கள் சுதந்திரமாக நீந்திக் கொண்டிருக்கின்றன. அதுதான் கோரல் ரீஃப்ஸ், பவளப்பாறைகள். இவை வெறும் கற்கள் அல்ல, உயிருடன் இருக்கும் ஒரு மிகப்பெரிய கடல் உலகம். இன்று நாம் செல்லப்போகும் பயணம் கடலின் உள்ளே மறைந்திருக்கும் அந்த வண்ணமயமான நகரத்துக்குள். பவளப்பாறைகள் என்பது சாதாரண பாறைகள் அல்ல. அவை கோரல் பாலிப்ஸ் என்று அழைக்கப்படும் மிகவும் சிறிய உயிரினங்களால் உருவாக்கப்படுகின்றன. இந்த சிறிய உயிரினங்கள் கூட்டமாக வாழ்கின்றன. அவை காலப்போக்கில் கால்சியம் கொண்டு கடினமான அமைப்புகளை உருவாக்குகின்றன. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் அவை சேர்ந்து பெரிய பவளப்பாறைகளாக மாறுகின்றன. அதனால் கோரல் ரீப்ஸ் என்பது உண்மையில் உயிருடன் இருக்கும் நகரம். இது கடலின் வண்ண உலகம். பவளப்பாறைகளின் மிக பெரிய அழகு அதன் நிறங்கள். சிவப்பு, நீலம், மஞ்சள், ஆரஞ்சு, ஊதா. கடலுக்குள் ஒரு ரெயின்போ உலகம் போல இருக்கும். சூரிய ஒளி கடல் நீரில் இதன் மீது படும்போது அந்த நிறங்கள் இன்னும் அழகாக தெரியும். பவளப்பாறைகளை கடல் நகரம் என்று அழைப்பதற்கு காரணம் இருக்கிறது. அங்கு மீன்கள், கடல் ஆமைகள், நண்டுகள், ஆக்டோபஸ், ஸ்டார்ஃபிஷ், சீ ஹார்சஸ் என ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் வாழ்கின்றன. சிறிய மீன்களுக்கு இது பாதுகாப்பான வீடு, பெரிய உயிரினங்களுக்கு இது உணவு கிடைக்கும் இடம். கடலின் பல்வகை உயிரினங்களின் வாழ்க்கைக்கு கோரல் ரீவ்ஸ் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு பவளப்பாறை அழிந்தால் ஆயிரக்கணக்கான உயிர்களின் வாழ்க்கை பாதிக்கப்படும். உலகின் மிகப்பெரிய கோரல் ரீஃப் ஆஸ்திரேலியாவில் இருக்கும் கிரேட் பேரியர் ரீஃப் ஆகும். இது சுமார் 2300 கிலோமீட்டர் நீளமானது. விண்வெளியிலிருந்தும் கூட இதை பார்க்க முடியும். அது மட்டுமில்லை, இது பூமியில் உயிரினங்கள் உருவாக்கிய மிகப்பெரிய அமைப்புகளில் ஒன்று. இதை காண உலகம் முழுவதும் இருந்து மக்கள் வருகிறார்கள். இப்போது கோரல் ரீஃப்ஸ் ஒரு பெரிய ஆபத்தை சந்தித்து வருகின்றன. கடலின் வெப்பநிலை அதிகரிப்பால் பவளப்பாறைகள் தங்களின் நிறத்தை இழக்க ஆரம்பித்து உள்ளது. அவை மெதுவாக வெள்ளை நிறமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதற்கு கோரல் பிளீச்சிங் என்று பெயர். அது தொடர்ந்து நடந்தால் கோரல் ரீஃப்ஸ் அழிந்து போகலாம். இது உலக விஞ்ஞானிகளை கவலைப்படுத்தும் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதனால் பல நாடுகள் கோரல் ரீஃப் பாதுகாப்புக்கு புதிய விதிகளை கொண்டு வந்துள்ளன. பவளப்பாறைகள் பூமியின் 1% கடல் பகுதியில் தான் இருக்கின்றன. ஆனால் கடல் உயிரினங்களில் 25% உயிர்கள் அங்கு வாழ்கின்றன. சில பவளப்பாறைகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானவை. இரவில் சில பவளங்கள் மின்னும். கோரல் ரீஃப்ஸ் நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கின்றன. சிறிய உயிரினங்கள் ஒன்றிணைந்தால் மிக பெரிய அதிசயங்களை உருவாக்க முடியும். கடலின் அடியில் இருக்கும் அந்த வண்ண உலகம் நம் பூமியின் மிக அழகான பொக்கிஷங்களுள் ஒன்று. இயற்கை உருவாக்கிய நகரங்களுக்கு சுவர்கள் தேவையில்லை, உயிர்கள் போதுமானது. நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம் பவளப்பாறைகள் கடலின் வண்ண உலகம். தகவல்கள் வழங்கினார் எஸ் லதா அவர்கள்.

0: கேட்ட அந்த பாடலை பாடியிருந்தோர் கே எஸ் சித்ரா, மனு ஆகியோர். பாடலின் படம் திருடா திருடா.
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் என் பத்ரி அவர்கள்.
2: காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்று வெகுளியை வெறுக்கச் சொன்ன வள்ளுவன்தான், இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பரந்த கெடுக உலகியற்றான் என்று அறச்சீற்றம் கொள்ளுகிறார். வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்தலல் என்று இளங்கோ கண்ணகையை பாராட்டுகிறார். ஆனால் தன் கணவனுக்கு நேர்ந்த கொடுமையைக் கண்டு பாண்டிய பேரரசனையே தேரா மன்னா என்று அறச்சீற்றத்துடன் அழைத்து நகரையும் அரசனையும் அவள் அழிக்கிறாள். சினத்தை வென்றால் சாகாமல் இருக்கலாம் என்று சொன்ன பாரதிதான் தனி ஒருவனுக்கு உணவிலையெனில் ஜகத்தனை அடித்திடுவோம் என்று சீறுகிறார். கொலை வாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே என்ற பாரதிதாசனின் சீற்றமும் இத்தகையதை. குடபுலவையனார் பாண்டியன் நெடுஞ்செழியன் நீர் மேலாண்மை செய்வதில் கவனம் செலுத்தாத போது அவனுக்கு நீரின்று அமையா யாக்குக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்ற பொருள் சரிந்த பாடலை பாடினார். இதனை நீ செய்தால் புகழ் பெறுவாய், இல்லையேல் புகழ் பெறாது மடிவாய் என்பதை தட்டோரம்ம இவன் தட்டோரே தள்ளாதார் இவன் தள்ளாதாரே என்று கூறுவதில் அவரின் அறச்சீற்றம் வெளிப்படுகிறது. பாண்டியன் அறிவுடை நம்பி தன் குடிகளை துன்புறுத்தி மிகுதியாக வரி செலுத்த வற்புறுத்தினான். அப்போது புலவர் பிசுராந்தையார் அறச்சீற்றம் கொண்டார். யானை புக்க புலம்போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே என்று அவனுக்கு அறிவுரை கூறுகிறார். மன்னனும் புலவர் சொல் கேட்டு அறிவு தெளிந்து வரியீட்டலை வகைப்படுத்தி விட்டான். சோழன் கிள்ளி வளவன் வரி கேட்டு மக்களுக்கு துன்பம் செய்கையில்

0: புலவர் வெள்ளைக்குடை நாகனர் உன் வெண்கொற்றக்குடை வெயில் மறைப்பதற்கன்று குடிகளின் துன்பங்களை துடைப்பதற்கே. உன் போர்க்கள வெற்றியெல்லாம் ஏற்களத்தை சார்ந்தது. எனவே உழவர்கள் நடத்தை மறக்காதே என்று அறச்சுற்றத்துடன் நினைவுபடுத்தி வரி நீக்கம் செய்ய வற்புறுத்துகிறார். கிள்ளி வளைவன் மலையமானின் இரு சிறார்களை பிடித்து வந்து யானைக்காலில் இட்டு கொள்ள முற்படுகிறான். விவரமறியாத குழந்தைகள் அச்சம் மறந்து யானையை கண்டு மகிழ்ந்து நிற்கின்றனர். இந்நிலையில் புலவர் கோவூர்கிறார். புறாவின் அல்லல் தீர்த்த சோழ மன்னன் பரம்பரையில் வந்த நீயா இப்படி செய்கிறாய் என்று கண்டனக்குரல் எழுப்பி, கேட்டனையாயின் வேட்டது செய்மே என்று வெண்மையாக தம் அறச்சற்றத்தை வெளிப்படுத்துகிறார். நலங்கிள்ளி உறையூரை முற்றுகையிட்டபோது சோழன் நெடுங்கிள்ளி போருக்கு வராமல் கோட்டைக்குள் முடங்கி கிடந்தான். உணவும் நீரும் என்று கோட்டைக்குள் மக்கள் அல்லல் பட்டனர். இதை கண்டு குதித்திருந்த புலவர் கோவூர்கிறார், ஒன்று அறவழியில் உன் நாட்டை நலங்கிள்ளிக்கு விட்டுக்கொடு, அல்லது மரவழியில் வந்து போரிடு. அதை விட்டு நீள்மதில் ஒரு சிறை ஒடுங்குதல் நானு கதை உடைத்தது என்று அவன் இயலாமையை சாடுகிறார். பின்னர் நலங்கிள்ளியும் நெடுங்கிள்ளியும் ஒருமிக்க அழைத்து கண்டிக்கிறார். இருவரும் ஆத்திப்பூ சூடும் சோழர் குடியினரே, ஒருவர் தோற்றாலும் தோற்பெறுது சோழர் குடியே. பிற வேந்தர்கள் உங்களின் இச்செயலை பார்த்து உடல் குலுங்கும் வண்ணம் ஏளனமாக நகைப்பார்கள் என்று நெஞ்சில் உரைக்கும் வண்ணம் கூறுவது அறச்சிற்றத்தால் விளைந்த அறிவுரையே ஆகும். மகனும் தந்தையும் போரிடும் அவலத்தைக் கண்ட புலவர் புல்லாற்றூர் எயிற்றினார். அறச்சிற்றமுற்று அரசனை அணுகி, இந்த போரில் உன்னை எதிர்க்கும் இருவர் சேரனோ பாண்டியனோ அல்லர், உன் சொந்த மக்கள். உன் மக்கள் தோற்றால் உனக்கு பிறகு உன் செல்வத்தை யாருக்கு தரப்போகிறாய்? நீ அவரிடம் தோற்றால் பழிதான் மிஞ்சும். எனவே போராகிய மரச்செயலை கைவிட்டு அறச்செயலில் ஈடுபடு என்று அறிவுறுத்துகிறார். அவரின் பாடல்கள் அரசன் மனதை மாற்றியது. அப்போது அற உணர்வு கொண்டு அவன் தீதில் யாக்கையோடு மாய்தல் தவ தலையே என்று கூறி மாய்ந்தபோது பாடிய பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது.
1: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் என் பத்ரி அவர்கள்.
2: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல் உணர்வு வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
3: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
4: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் இடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் சிக்கி 20 உயிரிழந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்தியா மால்டோவா நாடுகளின் வர்த்தக மன்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். சர்வதேச விவகாரங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதென முடிவு செய்துள்ளதாக அவர் கூறினார். டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், உற்பத்தி, தொழில் முனைவு, திறன்

0: வாய்ந்த பணியாளர்கள் உள்ளிட்ட துறைகளில் ஏற்பட்டு வரும் முன்னேற்றம் காரணமாக விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். திறன் வாய்ந்த மனிதவளம் மற்றும் ஐரோப்பிய சந்தைகளுடனான அதிகரித்து வரும் ஒத்துழைப்பு ஆகியவை இந்தியாவின் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு மால்டோவா முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுதில்லியில் நேற்று அந்நாட்டு பொருளாதார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சருடனான பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். அப்போது பரஸ்பரம் நம்பிக்கை, நலன் சார்ந்த அம்சங்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான மக்கள் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதில் இரு நாடுகளும் உறுதியுடன் உள்ளதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். பனாமா நாட்டின் வெளியுறவு அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். வர்த்தகம், கடல்சார் பாதுகாப்பு, சுகாதாரம், விவசாயம், கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நிலக்கரி உற்பத்தியில் தன்னிறைவு அடைவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர துபே தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில், நிலக்கரி வாயுவாக்கல் நடவடிக்கைக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் 100 மில்லியன் டன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது ஆண்டொன்றுக்கு 22.6 மில்லியன் டன் நிலக்கரி வாயுவாக்கல் திறன் செயல்பாட்டில் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். நிலக்கரி வாயுவாக்கல் திட்டத்திற்கான தேசிய இலக்கை எட்டுவதற்கான திட்டங்களுக்கு 37,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் சராசரியாக ஆண்டொன்றுக்கு 75 மில்லியன் டன் நிலக்கரி பயன்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். நிலக்கரியிலிருந்து ரசாயனம், மெத்தனால், சிந்தட்டிக் இயற்கை வாயு உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களின் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டமும் செயல்படுத்தப்படும் என்று திரு சதீஷ் சந்திர துபே தெரிவித்துள்ளார். நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் வெள்ள பாதிப்புகளை குறைக்கும் வகையில் மழைநீர் வடிகால்களை மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வீட்டுவசதித்துறை இணையமைச்சர் திரு டோகன் சாகு தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில், மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 3,022 கோடி ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். அம்ருத் 2 திட்டத்தின் கீழ் 6,003 கோடி ரூபாய் மதிப்பில் நீர்நிலைகளை புனரமைக்கும் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சாகு கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அடிப்படையிலான விரிவான ஆய்வுகளுக்கு பின்னரே இதுகுறித்த முடிவு மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளார். உலக அளவில் வாகனங்களில் பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் நடைமுறை கடந்த 100 ஆண்டுகளாக இருந்து வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவில் கடந்த 2001 ஆண்டில் சோதனை அடிப்படையில் பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் நடைமுறை தொடங்கப்பட்டு படிப்படியாக 20% வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். நடப்பாண்டிற்கான லோக்மான்ய திலக் தேசிய விருதுக்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். புனேயில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி நடைபெறும் லோக்மான்ய திலகரின் 106வது நினைவு தின நிகழ்ச்சியில் இந்த விருது அவருக்கு வழங்கப்படவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ், துணை முதலமைச்சர்கள் திரு ஏக்நாத் ஷிண்டே, திருமதி சுமித்ரா பவார்

0: ஆர் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். நாட்டின் பாதுகாப்பு, பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள், எல்லை பாதுகாப்பு உள்ளிட்ட பணிகளில் சிறப்பான பங்களிப்பை அளித்ததற்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. அதிக வீரியம் கொண்ட ட்ரமடால் ஹைட்ரோக்ளோரைடு மாத்திரைகளின் சட்டவிரோத கடத்தலை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் முறியடித்துள்ளனர். இது தொடர்பாக பெங்களூரு மற்றும் கொச்சியைச் சேர்ந்த இருவர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆபரேஷன் வஜ்ரா என்று பெயரிடப்பட்டு பெங்களூரு, தில்லி, கொச்சி ஆகிய இடங்களில் கடந்த 10 தேதி முதல் சோதனை நடவடிக்கைகளை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். உக்ரைனிலிருந்து இந்தியாவிற்கு வந்து கொண்டிருந்த கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வர்த்தக கப்பலை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல் நடவடிக்கைகள் தடையற்ற வர்த்தக போக்குவரத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து உக்ரைனில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருவதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மத்திய அரசு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் சிக்கி 20 பேர் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அந்நாட்டு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய செய்தித் தொடர்பாளர் யூசுப் ஹமத் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த வெள்ளப்பெருக்கில் 80 பேர் காயமடைந்துள்ளதாகவும், 100க்கும் அதிகமானோர் காணாமல் போனதாகவும் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்காக அந்நாட்டு பேரிடர் மீட்புப் படையினர் அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் விரிவான விசாரணை முடிவடைந்த பிறகு உயிரிழப்புகள் மற்றும் சொத்துகளின் சேத விவரங்கள் குறித்து விரிவான அறிக்கை வெளியிடப்படும் என்று யூசுப் ஹமத் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மீண்டும் தொடங்கியுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் அமெரிக்க மத்திய படைப்பிரிவு வெளியிட்டுள்ள செய்தியில், ஈரானின் ராணுவ வலிமையை குறைக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடவடிக்கை திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அமெரிக்காவின் தாக்குதலை அடுத்து பதில் நடவடிக்கையாக ஈரான் ராணுவம் பஹ்ரைன் மற்றும் குவைத் நாடுகள் மீது ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் HS பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. மஸ்கட்டில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் இந்திய மகளிர் அணி 8-3 என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தான் அணியை வென்றது. பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் 7-3 என்ற கோல் கணக்கில் இந்திய ஆடவர் அணி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் இடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் சிக்கி 20 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 7:25. மதியம் 720 கிலோஹெர்ட்ஸில் நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலை நிகழ்ச்சிகள் தொடர்கின்றன.

0: ஆரோக்கிய வாழ்விற்கு. ஆரோக்கிய வாழ்விற்கு. மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் பெண்களுக்கு வரக்கூடிய காரணங்கள் குறித்து நரம்பியல் மருத்துவர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
1: 18-40 வயசு ரொம்ப முக்கியமான நேரம். அந்த நேரங்களில் வீட்டுக்கும் நாட்டுக்கும் சேவை செய்ய வேண்டிய நேரம். இந்த வீட்டுக்கும் நாட்டுக்கும் சேவை செய்கிறதுல அதிக பங்கு ஆற்றுறது வந்து பெண்கள், ரைட்? வீட்டையும் பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இவங்க செய்கிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக ரொம்ப துரதிருஷ்டவசமாக 5 நபர்கள் மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் இருந்தால் அதில் 4 நபர்கள் பெண்களாக தான் இருக்கிறாங்க. ஸோ இது மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லப்படுகிறது என்ன? நம்ம முன்னாடியே

0: சொன்ன மாதிரி நம்ம சொந்த எதிர்ப்பணுக்கள் நம்ம உடம்பில் பகுதியை தாக்குறது. அதில் நரம்பு மூளை மற்றும் தண்டுவளத்தை தாக்குனா அது மல்டிபிள் ஸ்க்லீரோசிஸ், அதுவே வந்து மூட்டு பகுதியை தாக்குனா அது ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரி பல வகைகளில் படும். பெரும்பாலான ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் வந்து பெண்களுக்கே அதிகமாக வருது. இதுக்கான காரணம் சரிவர தெரிய மாட்டேங்குது. ஆனால் எங்களுடைய அப்சர்வேஷன் இதில் என்னென்னா, இந்த மல்டிபிள் ஸ்க்லீரோசிஸ் ஆனது பெண்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியும் இருக்குது, பட் குழந்தை பெற்றதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக அக்ரவேட் ஆகுது. ஸோ இந்த பகுதியில் என்ன எங்களுக்கு தெரியுதுன்னா, இதில் ஹார்மோன்ஸ்க்கும் சில சம்பந்தம் இருக்கலான்னு தெரியுது, பட் டைரக்ட் ப்ரூஃப் கிடையாது. இதுதான் ஹார்மோன்ஸ்னால தான் இது வரும்னு எந்த ஒரு ப்ரூஃபும் இது வரைக்கும் கிடையாது. இது ஏன் பெண்களுக்கு தாக்குதுன்னு இது வரையும் தெரிவர சொல்ல இயலை. ஆனால் அதிகமாக பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இப்போ நாம் இப்போ பேசிகிட்டு இருக்கபடியே இந்த மருந்துகளில் நான் சொன்னேன், எதிர்ப்பணுக்கள் நம்ம மூளை மண்டலத்தை தடுக்க முயற்சி பண்ணலாம், மிரட்ட முயற்சி பண்ணலாம், கொல்ல முயற்சி பண்ணலாம். இது வரைக்கும் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ இருக்கிற ஆராய்ச்சி இப்போ என்ன நடந்துகிட்ருக்குன்னா, இப்போ நம்ம கொடுத்துட்ருக்க மருந்தெல்லாம் ரத்த அளவில் இந்த எதிர்ப்பணுக்களை சமாளிச்சிட்ருக்கு. ஊடுருவி மூளைக்கு உள்ளே போய் பதுங்கியிருக்கு பார்த்தீங்களா எதிர்ப்பணுக்கள். இவங்கள தான் நம்ம வந்து ப்ரொக்ரெசிவ் எம்எஸ் அப்படின்ட்டு, இந்த பாதிப்புகள் வந்து அட்டாக் போல் வராமல் கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்ற வகையில் இருக்கிற எம்எஸ் போதில்ல, அதுக்கு இவங்கள தான் நம்ம முக்கியமான காரணமாக யோசித்து வச்சுருக்கோம். ஆர் நம்ம இதுவரையும் சந்தேகப்படுறோம். இவங்கள வந்து ஃபுல்லாக எதிர்கொள்கிற அளவுக்கு நம்ம மருந்துகள் இன்னும் ஃபுல்லாக இல்லை. இங்கே அந்த வகை மருந்துகள் தான் இப்போ ஆராய்ச்சி வகையில் இருக்குது. மூளைக்கு உள்ளேயே போய் இந்த எதிர்ப்பணுக்களை எடுத்துக்கிட்டோன்னா, இந்த அட்டாக் வகையில் இருக்கிறவங்க ஒருவேளை நாள் வடைவில் இந்த ப்ரொக்ரெசிவ் ஸ்டேஜில் போகாமல் தடுக்க முடியுமான்ட்டு. இன்னொரு வகை தான், நாம் இப்போது இந்த அட்டாக் நடக்குது, இந்த அட்டாக் எங்கே நடக்குது, மூளையை வந்து ஒரு நரம்புகளுடைய ஒரு கூட்டமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம நரம்பை ஒரு எலக்ட்ரிக் வயராக நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டிங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக் வயருக்குள்ளே நிறைய ஃபைபர் ஸ்ட்ராண்ட் இருக்கும், நிறைய கம்பிகள் இருக்கும், அதை சுற்றி பிளாஸ்டிக் ஷீத் இருக்கும். இதே வடிவமைப்பில் தான் நரம்பு இருக்கும். நரம்பு உள்ளே இருக்கும், அதை சுற்றி ஒரு கொழுப்பு லேயர் இருக்கும். நம்ம மல்டிபிள் ஸ்க்லீரோசிஸ் ஆனது தாக்குதருது அந்த கொழுப்பு லேயரை, அதனால் அந்த நரம்பு வந்து ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நாளடைவில் அந்த ட்ரெஸ் இல்லாத நரம்பு அடிவாங்க அடிவாங்க உதிர ஆரம்பிச்சிடும். இதை தான் நம்ம தடுக்க முயற்சி பண்ணுறோம். ஸோ இன்னொரு வகை ஆராய்ச்சி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பாதித்து போன இந்த கொழுப்பு லேயரை திருப்பி உருவாக்க முடியுமா அங்கே அப்படின்ற லெவலில் ஆராய்ச்சியும் பண்ணிகிட்ருக்காங்க. நாம் வந்து இந்த எப்ஸ்டீன் பார் வைரஸ் பற்றி பேசணும். இந்த எப்ஸ்டீன் பார் வைரஸை உள்ளே வந்தாலும் நமக்கு பெரிய பாதிப்பு வராத மாதிரி வேக்சின் போட முடியுமா அப்படின்ற வகைக்குலேயும் ஆராய்ச்சி போயிட்டுருக்கு. இது வரைக்கும் செய்யணும்னு நினச்சி செய்ய முடியாமல் இருக்கிற ஒரே ஒரு ஆராய்ச்சி இந்த எதிர்ப்பணக்கில் நல்வழிப்படுத்துறது. அது மட்டும்தான் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கு மட்டும் பதில் கிடச்சிருச்சுன்னா எல்லாத்துக்குமே பதில் கிடச்சி.
1: இதுவரை மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் பெண்களுக்கு வரக்கூடிய காரணங்கள் குறித்து நரம்பியல் மருத்துவர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: அடுத்து ரசிக்கலாம் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் இன்று ஒரு தகவல்.
3: ஒரு அழகான கடற்கரை, சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் அங்கே வந்து போகிறது வழக்கம். சனி ஞாயிறு கூட்டம் அதிகமாக இருக்கும். அதோட விளைவு என்னங்கிறது அடுத்த நாள் தான் தெரியும். ஆமாம், அந்த கடற்கரையை சுத்தப்படுத்துகிற தொழிலாளிகள் திங்கள் கிழமை ரொம்ப சிரமப்படுவாங்க. சனி ஞாயிறு வந்த கூட்டம் கடற்கரை பூராவும் காலி ஐஸ்கிரீம் கப்புகளை வந்து வீசி எரிஞ்சிட்டு போயிருக்கோம். ஆயிரக்கணக்கான கப்புகள் அங்கே பரவலாக கிடக்கும். அதையெல்லாம் பொறுக்கி எடுத்து சுத்தம் பண்ணி ஆகணும். இதனால் திங்கக்கிழமை வேலைக்கு வர்றதுக்கு எல்லோரும் பயப்படுவாங்க. அப்படி ஒரு நிலைமை. பல பேர் அன்னைக்கு வந்து லீவ் எடுத்துகிட்டு போயிடுறது வழக்கம். நமக்கு எதுக்கு இன்றைக்கி தொந்தரவு ஒன்று? இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணாங்க. ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்களாம். அந்த நகர நிர்வாக அலுவலர்கள், பணியாளர்கள் எல்லாரும் அதில் கலந்துக்கிட்டாங்க. கூட்டம் ஆரம்பமாச்சு. ஆரம்பத்தில் சொன்னாங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும், என்ன பண்ணலாம், அதை முடிவு செய்கிறதுக்கு தான் இந்த கூட்டம். இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு தோன்றுகிற யோசனை எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். கொஞ்சம் கூட தயக்கம் வேண்டாம். நாம் சொல்கிற யோசனை எடுபடுமா படாதா அப்படின்லாம் யோசிக்க வேணாம். எல்லாருடைய யோசனைகளையும் அப்படியே பதிவு செய்துக்கிறோம். கடைசியாக அதிலேருந்து ஒரு சிறந்த யோசனையை தேர்வு பண்ணி அதை பயன்படுத்தலாம். இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு முக்கியமான வேண்டுகோள், எவ்வளவு சாதாரணமான யோசனையாக இருந்தாலும் சரி, அது சொல்லும் பொழுது அடுத்தவங்க வந்து ஏளனம் செய்யக்கூடாது, இது ஒரு பெரிய யோசனையா அப்படின்னு சொல்லி எதையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. இதுதான் அந்த கூட்டத்தின் ஆரம்பத்தில் செய்யப்பட்ட அறிவிப்பு. உடனே அந்த கூட்டத்தில் இருந்தவங்க ஆளுக்கு ஒரு யோசனை சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒருத்தர் எழுந்திருச்சார், இங்கே வர்ற சுற்றுலா பயணிகள்கிட்ட ஆளுக்கு $10 ஒரு டெபாசிட் மாதிரி வைப்பு பணமாக வாங்கிக்கணும்.

0: காலி ஐஸ்கிரீம் கப்பை திருப்பி கொடுத்தா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடலாம். இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டா கப்புகளை தேடி பொறுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, எல்லாம் ஒரே இடத்துக்கு வந்து சேர்ந்துடும். அப்படியே நாம் வந்து தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல கொட்டி விடலாம் அப்படின்னார். இன்னொருத்தர் எழுந்திருச்சார், கப்பை வந்து கீழே போட்டால் $50 அபராதம் அப்படின்னு அங்கங்கே போர்டு எழுதி வச்சுடலாம். கப்புகளை போடுறதுக்கு அங்கங்கே பெரிய கூடைகளை வச்சுடலாம், நாம் சாவகாசமாக அந்த கூடைகளை சேகரம் பண்ணிக்கலாம் அப்படின்னாராம். இன்னொருத்தர் எழுந்திருச்சு கொஞ்சம் கோபமாக பேசினார், கப்புகளை வந்து அவங்க வாயிலே திணிச்சுடணும், அதுகளை மண்ணு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டங்கிறது அப்படின்னு ரொம்ப கடுமையாக பேசியிருக்கார். இது வேடிக்கையாக தெரிஞ்சாலும் இந்த யோசனையும் பதிவு செஞ்சுக்கிட்டாங்களாம். இப்படி பல யோசனைகள் கடைசியாக எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு பரிசீலனை பண்ணாங்க. அப்புறம் தான் யோசனை வந்தது, இவர் வேடிக்கையாக சொன்னது கப்புகளை அவங்கவுங்க வாயிலே திணித்து சாப்பிட சொல்லணும், அதுதான் தண்டனைன்னார்ல, ஏன் அப்படி சாப்பிட்றது மாதிரியே கப்புகளை தயார் பண்ணால் என்ன அப்படின்னு சிந்திக்க ஆரம்பித்தாங்களாம். ஆகா அதுதான் சரின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதிலேருந்து உருவானது தான் இந்த வேஃபர் கப்ஸ். ஐஸ்கிரீமை சாப்பிட்டு முடித்ததும் கப்பையும் சாப்பிட்டுடலாம், கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம்ல அதுதான். அமெரிக்காவில் மியாமி கடற்கரையில் ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டு வந்த குப்பை பிரச்சனைக்கு இப்படி தான் ஒரு தீர்வு வந்து தான். இதிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நாம் அன்றாட எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம், அதுக்கெல்லாம் தீர்வு உண்டு, அது எங்கே ஒளிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அந்த யோசனையையும் நல்லா தீவிரமாக யோசிக்கணும். யார் என்ன யோசனை சொன்னாலும் அதை வந்து அலட்சியப்படுத்தப்படாது, அக்கறையோடு கவனிக்கணும், அதை யோசித்து பார்க்கணும். ஒரு அம்மா தன்னோட வீட்டுக்காரரை ஒரு மனநல மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு வந்தாங்களாம். டாக்டர், இவருக்கு கோன் ஐஸ்கிரீம் பிடிக்கல, பேப்பர் கப்பில் இருக்கிற ஐஸ்கிரீம் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறார் அப்படின்னாங்களாம். அது ஒன்றும் தப்பு இல்லையேன்னாராம் டாக்டர். இதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், இவர் கப்பு ஐஸ்கிரீம் வாங்குறதில் தப்பு இல்லை டாக்டர், பிரச்சனை அது இல்லை. அப்புறம் வேறு என்னென்னு கேட்டிருக்காரு, வாங்கினதும் ஐஸ்கிரீமை கீழே கொட்டிவிட்டு அந்த பேப்பர் கப்பை மட்டும் விரும்பி சாப்பிட்றார், அதனால தான் உங்ககிட்ட அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னாங்களாம்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இந்த ஒரு தகவல் ரசித்தோம். எதற்கும் தீர்வு வேண்டுமெனில் முதலில் கேள்விகள் தோன்ற வேண்டும், அதுவும் பலருக்கு.

மகள் வாழும் இனிய குடும்பம் கோவிலுக்கிணையாகும்.

0: பச்சை விளக்கு. இந்த படத்திலிருந்து ஒலித்திருந்த அந்த பாடலை பாடியிருந்தார் டி எம் சௌந்தரராஜன்.
1: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: மாட்டிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
6: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
5: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை 31
0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் 19 காலையில் அடுத்து வருவது ஹரிஹரன் தனுஷ் ஆகியோர் பாடியிருக்கும் பாடல். பாடலின் படம் சீடன்.

மிக்சியில் அரைக்காம அந்த அமில அரைச்சிட்டோமா? முத்தண்ணே கொஞ்சம் தேங்காவை உடைச்சு துருவிட்டு வாங்களேன்.

0: நகர்வலம். உணவுக்கு மரியாதை.
1: என்ன சார் ரெண்டு நாளாக ஆளை காணோம் என்று ஒருவர் கேட்க, நண்பர், அட ஒன்றுமில்லப்பா, நேற்று வெளியில் கடைகளில் மூன்று வேளை சாப்பிட்டேன், ஒத்துக்கலை, வயிற்று வலி, வயிற்று போக்கு, வயிற்று எரிச்சல், வயசாயிடுச்சுல்ல, சிரமம்தான். சுத்தமான முறையில் சுகாதாரமான வகையில் சமைத்து ஹோட்டலாக பார்த்து சாப்பிடணும். அட நீ வேற, சமைக்கிறத உள்ளே போய் பார்க்கவா முடியும் என்று பேசிய பேச்சுக்கள் உண்மைதானே. உணவுக்கென ஒரு ஒழுங்கு முறையும் உண்டுதானே. சமைப்பவர் கைகள் சுத்தமாகவும் உணவுப் பொருட்கள் தரமானதாகவும் சமைக்கும் பாத்திரங்கள் நன்கு கழுவியும் சமைத்து மூடிய நிலையில் இருக்க வேண்டும். அதுவும் சமைத்து பல மணி நேரம் ஆகாமல் கெட்டும் போகாமல் இருக்க வேண்டும். அதிலும் அசைவ உணவு என்பது முறையாய் சமைக்க வேண்டியது முக்கியம். காலாவதியான இறைச்சி அசைவ

0: உணவுகளை உடனே அப்புறப்படுத்த வேண்டும். பாதுகாப்பு இல்லாமல் தரமில்லாமல் கெட்டுப்போன உணவினை உண்டதன் காரணமாக உலக அளவில் ஆண்டுதோறும் சுமார் 87 கோடி பேர் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். 15 லட்சம் உயிரிழப்புகள் நேரிடுகின்றன என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இதில் குழந்தைகள் முதியவர்களும் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். பொதுவாக உணவினை முறையாய் சமைத்தால் உடலுக்கு பாதுகாப்பு, முறைக்கு மாறாக சுகாதாரமில்லாமல் சமைத்தால் அது நஞ்சாக அதாவது விஷமாகி பாதிப்புகளை உண்டாக்கும். சரி, எப்படி நஞ்சாக மாறுகிறது? தெருவோர உணவு கடைகள், திறந்தவெளி விருந்துகள், சுத்தமில்லாத தண்ணீர், சுகாதாரமில்லாத கெட்டுப்போன உணவுப் பொருட்கள், நாள்பட்ட இறைச்சியை சமைத்தல் போன்ற பல காரணங்களால் உணவு நஞ்சாக மாறி உண்பவர்களுக்கு பாதிப்புகளை உண்டாக்குகிறது. முக்கியமாக மழைக்காலங்களிலும் கோடைக்காலங்களிலும் உணவு கெட்டுப்போகும் பிரச்சனை மிக அதிகம். இந்த காலங்களில் உணவை கெடவைக்கும் நுண்ணுயிர்களின் பெருக்கம் அதிகம். உணவு சரியில்லை என்பதை சாப்பிட்டு சில மணி நேரத்திலேயே அறியலாம். வயிற்றுவலி, வயிற்றுப்போக்கு, குமட்டல், வாந்தி, கெட்ட வாடையுடன் ஏப்பம் போன்றவை உண்டாகலாம். உண்ட உணவில் அதிகப்படியான மசாலா கண்ட இடங்களில் திறந்த வெளியில் விற்கும் உணவினை உண்பது வயிற்றுக்கு கேடினை விளைவிக்கும். சாப்பிடும் முன்பு சரியான உணவகத்தை தேர்ந்தெடுத்து சுகாதாரமான முறையில் தட்டு டம்ளர்கள் உள்ளனவா என்று பார்க்க வேண்டும். பாக்கெட் செய்த உணவு வகைகள் எனில் காலாவதி தேதியை பார்க்கலாம். குறிப்பாக வெளியிடங்களில் சாப்பிடுவதாயின் வெந்நீர் குடிப்பதால் நீர்வழியே பரவும் நோய்களை தடுக்கலாம். அசைவ உணவகத்தில் சாப்பிடுவதாயின் இறைச்சி நன்கு வெந்திருக்க வேண்டும். இது எவ்வாறாயினும் உணவுக்கு ஒரு மரியாதையை சமைப்போர் தருவதும் அதை உண்போர் சீராய் பார்த்து உண்பதும் மிக முக்கியம். அதனினும் திடீர் சாலை ஓர உணவகங்கள் யாவும் இந்திய உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணையத்தில் பதிவை மேற்கொண்டுள்ளதா, சுகாதார ஆய்வாளர்கள் முறையான ஆய்வினை மேற்கொள்ளுகின்றனரா என்பதை தொடர்புடைய துறையினர் கண்காணிக்க வேண்டும். முறையாய் ஆய்வினை மேற்கொண்டால் உணவுகள் தரமாக்கப்படும், உணவுக்கும் மரியாதை கூடும், நிகழும் என்று நம்பலாமே.
1: உணவுக்கு மரியாதை. எழுதியவர் ஜி லோகநாதன், வாசித்தவர் விஜய். அடுத்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் திரை இசை பாடல் ஒன்று ஹரிஹரன் பாடியிருப்பது.
2: பாடலின் படம் ஜூன் 6.

0: வானின் கொடை, மேகத்தின் சிரிப்புலி, இதமாக பெய்கையில் இயற்கையின் வரம்.
1: வரம் தரும் நேரம், வாசல் திறந்து வரவேற்போம்.
0: உழவர்கள் என்ன செய்வார்கள்? உங்களுக்கான தகவல்களோடு மடல் மாணிக்கம். இப்போது
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: அன்புள்ளம் கொண்ட ஜெயலட்சுமி மேடம் அவர்களுக்கு
4: மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல்.
3: இது பருவமழை காலம். பருவமழை காலத்தில் மழை பெய்யுதோ இல்லையோ நாம எச்சரிக்கையா இருக்கணும்.
4: மழையினால் வயதில் பெரியவர்களுக்கு, வயதில் சிறிய குழந்தைகளுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் வரும். அதனால கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கணும். ஆனா மழை பெய்யும் போது விவசாய அன்பர்கள் சாகுபடி செய்துள்ள பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்வது அல்லது நிறைய நீர் இருந்தால் அதை வடிகட்டுறது போன்ற பணிகளை செய்வாங்க. எல்லாரும் ஒரு நல்ல செயலை செய்யலாம். மரக்கன்றுகளை நட்டு மரமாக்கலாம். ஓரடிக்கு உயரமான கன்றுகளை தேர்வு செய்யணும். நன்கு வளர்ந்த செழிப்பான மரக்கன்றுகளை மட்டுமே தேர்வு செய்து நடவு செய்யணும். முடிந்தவரை நாட்டு மரக்கன்றுகள், நுணா, பலா, அத்தி, இலுப்பை, வேம்பு, புங்கன், அரசு, ஆல், கோணப்புளியங்காய், அப்புறம் மூலிகை மரங்களை தேர்வு செய்யலாம். அவற்றை நட்டு வளர்க்கலாம். உயரமான மரக்கன்றுகளை நடும்போது அவை காற்றுல ஆடாமல் அசையாமல் இருக்க பக்கத்தில் குச்சிகளையும் நட்டு சேர்த்து கட்டிடணும். மரக்கன்றையும் குச்சியையும்.
3: ஜெயலட்சுமி மேடம்,
4: குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு முன்னால் 2 அடி ஆழம், 2 அடி அகலம், 2 அடி நீளமுள்ள குழி எடுத்து ஆற போட்டு அந்த குழியில் தாய் மண், அதாவது குழியிலேருந்து வெட்டின மண், மக்குன எரு இவற்றை கலந்து பாதி குழி நிரம்புற மாதிரி போட்டு வைக்கணும். மரக்கன்று நடும்போது கன்றின் வேர் பாகத்தை சுத்தி இருக்கும் தாய் மண் உடையாமல் அப்படியே பங்குடா எடுத்து வச்சு நட்டுடணும். வேர் மண்ணை சுத்தி இருக்கும் பாலித்தீன் கவரை முழுசுமா நீக்கிடணும். முதல் நாள் கன்று நட்டவுடன் அப்புறம் 3வது நாள் மறக்காம தண்ணி விடணும். நட்ட கன்று ஆடு மாடு கடிக்காம இருக்க பாதுகாப்பு வேலி போடணும். எத்தனை மரக்கன்று நட்டோம்ங்கிறது பெருசில்லை, எவ்வளவு மரக்கன்றுகள் மர

0: மரமாயிருக்குங்கிறது தான் பெரிய செய்தி. நட்ட மரக்கன்றுகள் அனைத்தும் மரமாகும் வரை நல்லபடியாக பராமரிக்கணும். மாலை நேரத்தில் தான் கன்றுகளை நடணும். வெயிலின் வேகம் உடனடியாக கன்று மேலே விழாதில்லையா, அதுக்காகத்தான். ஒவ்வொருவரும் அல்லது ஒரு குடும்பத்துக்கு ஒரு மரக்கன்றாவது இந்த பருவத்தில் நட்டு மரமாக்கணும். இதற்காக சில இயற்கை ஆர்வலர்கள், சில அமைப்புகள்லாம் இலவசமாகவே மரக்கன்றுகளை விநியோகம் செய்கிறாங்க. அவர்களை தொடர்பு கொண்டால் நமக்கு மரக்கன்றுகள் கிடைச்சிடும், நட்டுடலாம். கல்லூரிகள், பள்ளி, தொழிற்சாலைகளில் நிறைய இடங்கள் இருக்கும். அங்கே மாணவர்கள் வேலை செய்வோரின் உதவியோடு மரக்கன்றுகளை இந்த பருவத்தை பயன்படுத்தி நட்டுட்டா பட்டுன்னு பச்சை பிடிச்சி வளர்ந்துடும்.
1: ஜெயலட்சுமி மேடம்,
0: மழைக்காலம் குளிர்காலம்னாலே சளி காய்ச்சல் வந்துடும். இந்த தட்ப வெப்ப சூழ்நிலை கிருமிகள் பெருக்கத்துக்கு ஏதுவான காலம்ங்கிறதுனால விரைவில் நமது உடம்புக்குள்ளே புகுந்து நோய்களை உண்டு பண்ணும். சளி பிடிச்சதுன்னா நமது உடம்பில் உள்ள வெள்ளை அணுக்களே அக்கிருமிகளுடன் சண்டையிடும். அதனால் வெள்ளை அணுக்களை அதிகப்படுத்த, அவை பலம் பெற நம்மிடம் இருக்கும் மூலிகைகளை சாப்பிடணும். வெள்ளை அணுக்கள் பலம் பெற்று கிருமிகளை வெளியேற்ற குறைஞ்சது 3-5 நாள் ஆகிடும். இப்படி இயற்கையாக நடைபெறும் நிகழ்வுகளை நாம் மாத்திரை மருந்து கொண்டு தடுக்கும்போது வெள்ளை அணுக்கள் எதிர்த்து போரிடாமல் சோம்பேறி ஆகிடும். அப்புறம் இதுபோலவே நமது உடம்பு எல்லாத்துக்கும் மாத்திரைகளை எதிர்பார்க்கும். ஆகவே முடிந்தவரை மாத்திரைகளை தவிர்த்து சளி காய்ச்சலுக்கு இயற்கை வைத்தியங்களை முயற்சி செய்யணும்.
1: தானா பழுக்கிற பழத்தை தடிகுண்டு அடித்து பழுக்க வைக்க முடியுமா?
0: இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
3: வழங்கினார் வி. சரவணன் அவர்கள்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறு காலை 11
1: ஆகாஷ்வாணி. நேரம் 8:00. புத்தம் புது காலையில் இனி திரை இசை பாடல்கள் கேட்போம். ரிதம் படத்திற்காக உன்னிமேனன் பாடியுள்ள பாடல்.

0: https://awards.gov.in.
1: விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31 தேதி.

0: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல் உணர்வு வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
1: இல்லை இல்லை சார், ஒரு கணம் போதும்.

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-0111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: தொடரும் திரைகானத்தில் அடுத்து வருவது ஸ்ரீனிவாஸ் கல்யாணி ஆகியோர் பாடியிருக்கும் பாடல் கனா கண்டேன். இந்த படத்திலிருந்து

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான்,

0: டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: திரைகானத்தில் அடுத்து வருவது 7G Rainbow காலனி படத்திலிருந்து பாடல். ஸ்ரேயா கோஷல் குரலில் பாடல் ஒலிக்கும் இந்த நேரம் 8:43 நிமிடம் 20 நொடி.

ஒரு நாள் ஒரு கனவு, இந்த படத்திலிருந்து அந்த பாடலை பாடியிருந்தார்கள் ஹரிஹரன், ஸ்ரேயா கோஷல் ஆகியோர். நிகழ்ச்சியில் நிறைவாக சங்கர் மகாதேவன், ஹரிணி ஆகியோர் பாடியிருக்கும் பாடல், பாடலின் படம் அந்நியன்.

இத்துடன் இனிதே நிறைவு பெறுகிறது இன்றைய புத்தம்புது காலை. அரிய தகவல்களோடு இனிய பாடல்களோடு மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு புலரும்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் விவேக் சதாசிவம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், ஏ எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மோர்சிங். முதலில் ராமபக்தி சாம்ராஜ்யம் என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சுத்தபங்களா, ஆதி தாளம்.

நேரம் இப்போது 9:26:25. அரங்கிசை நிகழ்ச்சியில் விவேக் சதாசிவம் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், ஏ எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மூர்சிங். அடுத்து சங்கரி சங்குரு சந்திரமுகி, சாவேரி ராகத்தில் அமைந்த சியாமா சாஸ்திரி கீர்த்தனை, ஆதி தாளம் திஸ்ரநடை.

சாவேரி ராகத்தில் சியாமா சாஸ்திரி கீர்த்தனை கேட்டோம். நிறைவாக தாசர நிந்திஷ பேடா புரந்தரதாசர் தேவநாமா ராகேஸ்ரீ ராகம் ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை விவேக் சதாசிவம் அவர்களின் பாட்டு கேட்டோம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், ஏ எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மோர்சிங்.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி நேயர்கள் இப்பொழுது கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி முத்துச்சிதறல். நிகழ்ச்சியின் முதலில் அவள் ஒரு தொடர்கதை படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சாய்பாபா சதன் பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறு காலை 11
1: நேரம் 10:16. ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்து 16 படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பி. சுசீலா குழுவினருடன் பாடிய பாடல்.

பத்ரகாளி திரைப்படத்திற்காக ஒளித்த அந்த பாடலை பாடியோர் பி. சுசிலா, கே. ஜே. யேசுதாஸ். நேயர்கள் விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் பட்டாக்கத்தி பைரவன் படத்திற்காக எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி பாடியுள்ளது.

0: என்ன உமா பண்ணிட்டு இருக்க, நீ வீடெல்லாம் கிளீன் பண்ணிருக்க, தண்ணி தொட்டில இருக்க தண்ணி எல்லாம் எடுத்து வெளியில ஊத்தின இருக்க, என்ன எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி இருக்க, என்ன வீட்டுக்கு விருந்தாளி வராங்களா யாராவது?
1: ஏரியஸ் கொசுனாலதான் டெங்கு காய்ச்சல் வரும். டெங்கு காய்ச்சல்ன்ற விருந்தாளி எங்க வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: என்ன சொல்றோமா?
1: டெங்கு காய்ச்சல் பார்த்தனா ஏடிஎஸ் அப்படிங்கிற கொசுனாலதான் பரவுது. இந்த ஏடிஎஸ் கொசு நல்ல தண்ணியில மட்டும்தான் உருவாக கூடியது, பகல்ல கடிக்கும். சோ அதனால தண்ணீர் சேமிச்சு வச்சிருக்கிற குடம், சிமெண்ட் தொட்டி, ட்ரம் இதுல எல்லாம் கொசு போகாத மாதிரி நல்லா மூடி வைக்கணும். அதே மாதிரி வீட்டை சுத்தி தேவையில்லாம இருக்கிற இந்த டயரு, தேங்காய் சிரட்டை, ஆட்டுக்கல், பிளாஸ்டிக் கப், பெயிண்ட் டப்பா இது எல்லாத்தையும் தூக்கி போடணும். அப்படி இருந்தா கூட அதுல எல்லாம் தண்ணி தேங்காத மாதிரி பாத்துக்கணும். என்ன அர்த்தமாயிருந்தா? கொசுக்கள் உற்பத்தி ஆகாமல் தடுப்போம், சுற்றுப்புற சூழலை தூய்மையோடு காப்போம்.
2: இனிமையான பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்து பார்த்தால் பசி தீரும் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியுள்ள பாடல்.
3: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர்

நேரம் 10:44. மனதிற்கினிய இதமான பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்து எங்கள் தங்கராஜா படத்திற்காக TM சவுந்தரராஜன், P. சுசீலா குரல்களில்

இனிமையான பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்து பைலட் பிரேம்நாத் எனும் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், வாணிஜெயராம் குரல்களில்

0: பிக்கு அங்கிள், யான கதை சொல்லுங்க. அங்கிள் அங்கிள், பிக்கு அங்கிள், யான கதை சொல்லுங்க. தூங்காமே தான் ஜோரா கேப்பேன், யானை ரொம்ப தான் பிடிக்கும்.
1: பேபி பேபி, ஓ மை பேபி, குட்டி கதை சொல்லவா?
0: சொல்லுங்க.

동감회장 줘라.

0: 别可爱了，让你飞得这里的东港没到这的这边要来哪种的到不离开
1: 啦啦啦啦啦啦啦啦啦
0: 啦啦啦啦啦啦啦啦啦啦
1: 啦啦啦啦啦啦啦啦啦。
2: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது முத்துச்சிதறல் நிகழ்ச்சி. நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம். நேரம் இப்பொழுது 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இப்பொழுது கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் பசும்பொன் படத்திற்காக புஷ்பவனம் குப்புசுவாமி, கல்பனா ராகவேந்தர், அனுராதா ஸ்ரீராம் பாடியுள்ளது.

0: கமல்ஹாசன், ஸ்வர்ணலதா, பவதாரணி குரல்களில் ஒளித்தந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உல்லாசம்.
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் புரோகிராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
2: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
0: நேரம் 11:18. மனதிற்கினிய திரைப்பட பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து தாயின் மணிக்கொடி படத்திற்காக கோபால் சர்மா தேவி பாடியுள்ள பாடல்.

மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.

நேரம் இப்பொழுது 11:49. மனதிற்கினே திரையிசை பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து நினைத்தேன் வந்தாய் படத்திற்காக ஸ்வர்ணலதா பாடியுள்ள பாடல்.

0: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
0: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: நேரம் இப்பொழுது 11:45:43. மனதிற்கினை பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து மறுமலர்ச்சி படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5,000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: PM Jai, ab garibon ki jai ban gayi hai.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:10 சங்கீத சாரல். டி ராம்கோபால் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் எண்ணெய் வித்துக்களில் தற்சார்பு இயக்கம் குறித்த தகவல்கள். 1:10 என் உயிர் தோழி எழுத்தாளர் ராமச்சந்திரன் உஷா அவர்களுடன் நேர்முகம் இன்று நிறைவு பகுதி இடம்பெறுகிறது. 2:15 திரைகானம் கேட்கலாம். 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. ஹரிகேசன் நல்லூர் முத்தையா பகவதரின் ஸ்ரீ தியாகராஜரின் வைபவம். உதவி பேராசிரியர் டாக்டர் லாவண்யா ஜே ஈஸ்வர் அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம். 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள். வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். இந்நிகழ்ச்சி மீண்டும் 9:30 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இடம்பெறும். 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகானம், 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள், வழங்குபவர் ஏ கே தனசேகரன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, தொடர்ந்து உழவர் உலகம், செல்லமே செல்வமே, செல்ல பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சி 8:00. சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் சி இன்பராஜ் அவர்களின் முறை, மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05, 8:30 திரைகானம் கேட்கலாம். 8:15 பார்லிமெண்ட் ரிவ்யூ, நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம், டெல்லி அஞ்சல். ஆங்கிலத்தில் இந்த அலைவரிசையிலும், ஹிந்தியில் 8:00 100.1 சென்னை எஃப்எம் கோல்டிலும் ஒலிபரப்பாகும். 9:15 திரைகானம், 9:30 அறிவியல் நேரம். காலநிலை மாற்றம் குறித்து இயற்பியல் துறை துணை பேராசிரியர் முனைவர் ஸ்டான்லி ராஜ் அவர்களுடன் நேர்முகம். 10:00 நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒலிப்பதிவு, டெல்லி அஞ்சல். இவையாவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள். சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 இசை மலர். பவித்ரா மகேஷ் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். பி கணபதி ராமன்

0: heavy rainfall today over parts of Himachal Pradesh, Jammu and Kashmir, Ladakh, Gilgit, Baltistan and Muzaffarabad. Places over Delhi, Haryana, Chandigarh, parts of Northeast India, Bihar, East Madhya Pradesh, Konkan and Goa, Madhya Maharashtra, Punjab, Uttar Pradesh and Uttarakhand are also expected to receive moderate to heavy rainfall during the day. And with that, we end this news bulletin.
1: நேரம் 12:10. ஆகாஷவாணி சங்கீத சாரல். டி ராம்கோபால் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், ஸ்ரீகாந்தோ ஸ்லோகம், தொடர்ந்து பஜமானச துளசிவனம் பாடல்.

0: இதுவரை சங்கீத சாரலில் டி ராம்கோபால் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம்.
0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர்

0: திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிமின் நாம்ச்சி மாவட்டத்தில் சுரங்கப் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். வினாத்தாள் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நீட் வினாத்தாள் வெளியான விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்க அரசு உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 13 பேர் சிறையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேசிய பிரதமர், விவசாயிகளின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறினார். நாடாளுமன்றத்தில் மசோதாக்களை நிறைவேற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்கும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்தியாவில் மிக நீண்டகாலம் பிரதமராக பதவி வகித்து வரும் திரு நரேந்திர மோடிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, இளையோரின் நலனுக்காக அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டின் நலன் கருதி அனைத்து அரசியல் கட்சிகளும் நாடாளுமன்றம் சுமூகமாக செயல்பட ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வெளிப்படைத்தன்மையுடனும் நேர்மையாகவும் தேர்வுகளை நடத்த உறுதிபூண்டிருப்பதாக தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு பின்னர் எமது செய்தியாளர்களிடம் பேசிய ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சியின் தலைவர் திரு உபேந்திர குஷ்வாகா, நீட் மறுதேர்வு சுமூகமாக நடத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பிஜேபி மாநிலங்களவை உறுப்பினர் திரு அசோக் மிட்டல் பேசும்போது, இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மக்களை திசை திருப்புவதாக குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றார். அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தாள் வெளியான விவகாரத்தை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நீட் தொடர்பான பிரச்சினையை எழுப்ப எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேக்கு அனுமதி அளித்தார். இது தொடர்பாக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர், சர்வதேச சந்தையில் எரிவாயு விலை உயர்ந்த போதிலும் இந்தியாவில் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை கட்டுக்குள் உள்ளதாக கூறினார். மேற்காசியாவில் ஹோர்மூஸ் நீரிணைப் பகுதியில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழ்நிலை காரணமாக சமையல் எரிவாயு இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சமையல் எரிவாயு சிலிண்டரின் சந்தை நிர்ணய விலை 1695 ரூபாயாக அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். பொதுமக்களின் நலன் கருதி மாற்று இறக்குமதி வழிகளை பயன்படுத்தி சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீர் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தமிழகத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 957 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும் திரு சுரேஷ் கோபி தெரிவித்தார். சிறுபான்மையினர் நலத்துறைக்கான நிலைக்குழு சார்பாக அனைத்து அமைச்சகங்களிலும் ஆலோசனைக் கூட்டங்களை நடத்தியுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர், மத்திய மின்துறையில் மட்டும் 6 கூட்டங்கள் நடத்தப்பட்டதாக கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர்களைக் கொண்டு புதிய ஆலோசனைக் குழு அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சிக்கிமில் நாம்ச்சி மாவட்டத்தில் சுரங்கப் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங்குடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீட்புப் பணிகள் குறித்த விவரங்களை கேட்டார்.

0: அறிந்தார். இந்நிலையில் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மத்திய அரசு முழு ஒத்துழைப்பை அளிக்கும் என்று பிரதமர் உறுதியளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங்கை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீட்புப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். சிக்கிமின் நாம்ச்சியில் அனல்மின் நிலைய கட்டுமான சுரங்கப் பணியின்போது ஏற்பட்ட விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். இதில் சிக்கிய 25 பேரை தேடும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் மாநில காவல்துறையினரும் இந்த மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். புதுதில்லி காசியாபாத் இடையே சரக்கு ரயில் இன்று காலை தடம் புரண்டது. வழித்தடத்தை சரி செய்யும் பணிகள் விரைந்து நடைபெற்று வருவதாக வடக்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதனையடுத்து அப்பகுதியில் 53 ரயில்களின் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக வடக்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதில் 24 ரயில்கள் தில்லி புதுதில்லி மாற்று வழிப்பாதையில் இயக்கப்படுகின்றன. மேலும் 16 பயணியர் ரயில் சேவைகள் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேற்காசிய பகுதியில் பதற்றமான நிலை நீடித்து வருவதால் சென்னையிலிருந்து பஹ்ரைன், அபுதாபி உள்ளிட்ட இடங்களுக்கான விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு விமானங்கள் தாமதமாக இயக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: அபுதாபி, துபாய், சார்ஜா, பஹ்ரைன், மஸ்கட், லண்டன், சிங்கப்பூர் ஆகிய இடங்களிலிருந்து சென்னைக்கு வரும் சுமார் 10 பயணிகள் விமானங்கள் தாமதமாக சென்னைக்கு வந்து சேர்வதால் சென்னையிலிருந்து அந்த நாடுகளுக்கு புறப்படும் விமானங்களும் தாமதமாக புறப்பட்டு செல்கின்றன. நேற்று நள்ளிரவிலிருந்து இன்று காலை வரை புறப்பட்டு செல்ல வேண்டிய 10 பயணிகள் விமானங்கள் சுமார் 30 நிமிடங்களிலிருந்து 3 மணி நேரம் வரை தாமதமாக சென்னையிலிருந்து புறப்பட்டு செல்கின்றன. கொழும்பிலிருந்து சென்னைக்கு வர வேண்டிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானமும் மாலை 4 மணிக்கு சென்னையிலிருந்து கொழும்பு புறப்பட்டு செல்ல வேண்டிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் ஆகிய 2 விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதே போன்று விமானங்கள் தாமதம் அல்லது ரத்து என்ற நிலை ஏற்பட்டால் அது குறித்து பயணிகளுக்கு முன்னதாகவே அறிவிப்பு செய்யப்படுவதோடு ட்விட்டரில் அது குறித்து சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தகவல் தெரிவிப்பார்கள். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
0: கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரி விதித்து அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அமெரிக்க பொருட்களுக்கு கனடா வரி விதித்துள்ளதற்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் கார், மதுபானம் மற்றும் பால் பொருட்களின் வர்த்தகத்தை பாதுகாப்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மதுபானம், ஹாக்கி மட்டை, சிமெண்ட் உள்ளிட்ட பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ நாடுகளுக்கு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை மீறும் செயல் என்று கனடா அரசு குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக கனடா பிரதமர் மார்க் கார்னே வெளியிட்டுள்ள அறிக்கையில் கனடா நாட்டு விவசாயிகள், வணிகர்கள் மற்றும் பணியாளர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பீகார், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் அடுத்த மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான 20 பேர் கொண்ட அணி பங்கேற்கிறது. அடுத்த மாதம் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள முதல் போட்டியில் இந்தியா வேல்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிமின் நாம்ச்சி மாவட்டத்தில் சுரங்கப் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு தொடர்கிறது. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி நாளை மறுநாள் வரை 23ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும்.

இந்நாட்களில் இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று இன்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பு, வடக்கு வங்க கடற்பரப்பு, மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசும் வாய்ப்புண்டு. நாளை முதல் 25 வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் உயரம் மற்றும் வேகம் பற்றிய எச்சரிக்கை. தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் பெரிய தலை முதல் வெம்பார் வரை 15 முதல் 18 வினாடிகளுக்குள் அலைகளின் வேகம் 1.2 முதல் 1.4 மீட்டராக உயரும் வாய்ப்புண்டு. திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் 15 முதல் 18 வினாடிகளுக்குள் 1.3 முதல் 1.5 மீட்டராக அலைகளின் உயரம் இருக்கக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் 15 முதல் 18 வினாடிகளுக்குள் 1.2 முதல் 1.4 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்புண்டு. கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை 15 முதல் 18 வினாடிகளுக்குள் 1.3 முதல் 1.5 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். ஆந்திரப்பிரதேசத்தில் கிழக்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் அந்தர்வேதி முதல் பெருமல்லபுரம் வரை அலைகளின் வேகம், அதாவது அலைகள் கரையை தொடும் வேகம் வினாடிக்கு 1.4 முதல் 1.6 மீட்டராக இருக்கக்கூடும். நாளை இரவு 7 மணி வரை கிருஷ்ணா மாவட்ட கடலோர பகுதிகளில் நச்சுக்கொண்டா முதல் பெத்தகொல்லப்பள்ளம் வரை அலைகளின் வேகம் 1.3 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். மேற்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் நாளை இரவு 7 மணி வரை 1.3 முதல் 1.5 மீட்டராக வினாடிக்கு இருக்கக்கூடும். நெல்லூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் கோரமண்டல் முதல் 0.9 முதல் 1.2 மீட்டராக நாளை இரவு 7 மணி வரை அலைகளின் வேகம் இருக்கக்கூடும். குண்டூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் 0.7 முதல் 1 மீட்டராக வினாடிக்கு அலைகளின் வேகம் இருக்கக்கூடும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் பி. மாதுரி பாடியுள்ள பாடல். பாடலை இயற்றியவர் ESS மூர்த்தி, இசை உபேந்திரகுமார்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் 1:15 நொடி. ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று எண்ணெய் வித்து

0: மக்கள் திட்டத்தில் தற்சார்பு குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
1: நிலக்கடலை, கடுகு, எள், சோயாபீன்ஸ், சூரியகாந்தி ஆகிய எண்ணெய் வித்துக்கள் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் பயிரிடப்பட்டு வருகின்றன. உலக அளவில் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் இந்தியா 4வது இடத்தில் உள்ளது. இது உலக அளவில் சாகுபடி செய்யப்படும் மொத்த பரப்பளவில் 20.8% ஆகும். 70% அதிகமான எண்ணெய் வித்துக்கள் சிறுநில குறுநில விவசாயிகளால் மானாவாரியாக பயிரிடப்படுகின்றன. இந்தியாவில் அதிக எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிரா, ஹரியானா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம், கர்நாடகா, தமிழ்நாடு மற்றும் தெலுங்கானா ஆகியவை அடங்கும். எண்ணெய் வித்துக்கள் திட்டத்தின் கீழ் மாநிலங்கள் மற்றும் முகமைகளுக்கு விதைகளை வாங்குதல், சான்றளிக்கப்பட்ட விதைகளை விநியோகம் செய்தல், விதை மையங்களை உருவாக்குதல், விதை சேமிப்பு தொட்டிகள் மற்றும் விதை சுத்திகரிப்பு ட்ரம்ஸ் போன்றவற்றுக்கு ஆதரவு அளிக்கின்றது. இந்திய விவசாய பொருளாதாரத்தில் எண்ணெய் வித்துக்கள் முக்கிய பங்கு வகித்தாலும் மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய உற்பத்தியானது போதுமானதாக இல்லை. இதனால் பல நாடுகளிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யும் நிலைமை உள்ளது. இதற்கு தீர்வாக எண்ணெய் வித்து சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டால் உற்பத்தி அதிகரிப்பதோடு எண்ணெய் இறக்குமதியை குறைக்கும் வாய்ப்பும் உருவாகும். எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் தன்னிறைவை அடையும் நோக்கில் உள்நாட்டில் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம்தான் எண்ணெய் வித்துக்கள் திட்டத்தில் தற்சார்பு. இந்த திட்டமானது அத்தியாவசிய விவசாய பொருட்கள் உற்பத்தியில் தன்னிறைவு அடைவதும் இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைப்பதற்கான இலக்கினை அடையவும் செயல்படுகிறது. இந்தியாவில் எண்ணெய் வித்துக்களின் உற்பத்தியை அதிகரிக்க வடிவமைக்கப்பட்டது. சோயாபீன்ஸ், சூரியகாந்தி மற்றும் நிலக்கடலை போன்ற எண்ணெய் வித்துக்கள் நாடு முழுவதும் உள்ள வீடுகளில் பயன்படுத்தப்படும் சமையல் எண்ணெய்களை உற்பத்தி செய்வதற்கு அத்தியாவசியமானவை. உள்ளூர் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் எண்ணெய் வித்து உற்பத்தியில் இந்தியாவை தன்னிறைவு அடையச் செய்வதை நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது. இந்த திட்டத்தின்படி விதைகள், உரங்கள் மற்றும் பிற தேவையான கருவிகளை வாங்க விவசாயிகளுக்கு நிதியுதவி, மானியங்கள் வழங்குதல், அதிக மகசூல் பெற விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து பயிற்சி வழங்குதல், அதிக மகசூல் தரும் சிறந்த பயிர் ரகங்களை உருவாக்குதல் ஆகும். எண்ணெய் வித்து உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் பொருளாதாரம் மேம்படவும் வேலைவாய்ப்பு உருவாக்கவும் இந்த திட்டம் துணை புரிகின்றது. அது மட்டுமின்றி இறக்குமதியை சார்ந்து இருப்பதை குறைத்து சமையல் எண்ணெய்களின் நிலையான விநியோகத்தை உறுதி செய்வதன் மூலம் உணவு பாதுகாப்புக்கு வழிகோலுகிறது. மேலும் விவசாயிகள் நிதி உதவி மற்றும் பயிற்சி பெறுவதால் விவசாய முறைகள் மற்றும் வருமானம் மேம்படும். எண்ணெய் வித்துக்கள் திட்டத்தில் தற்சார்பு என்ற திட்டத்தினை விவசாயம் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் செயல்படுத்துகிறது. மேலும் இத்திட்டம் எண்ணெய் வித்துக்களின் உற்பத்தியை அதிகரிப்பதில் கவனம் செலுத்தும். அதே வேளையில் பருத்தி விதை, அரிசி தவிடு மற்றும் மரம் மூலம் கிடைக்கும் எண்ணெய் வகைகள் போன்ற இரண்டாம் நிலை ஆதாரங்களையும் ஆதரிப்பதில் கவனம் செலுத்துகிறது. முதன்மை எண்ணெய் வித்து உற்பத்தியை 39 மில்லியன் டன்னிலிருந்து 2030-31 ஆண்டுக்குள் 69.7 மில்லியன் டன்னாக உயர்த்துவதையும், 2030-31 ஆண்டுக்குள் உள்நாட்டு சமையல் எண்ணெய் உற்பத்தியை 25.45 மில்லியன் டன்களாக உயர்த்துவதையும் இந்த இயக்கம் இலக்காக கொண்டுள்ளது. இது நமது உள்நாட்டு தேவையில் 72% பூர்த்தி செய்யும். 2024-25 முதல் 2030-31 வரை 7 ஆண்டு கால பகுதியில் 10,103 கோடி நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். ஆண்டுக்கு 10 லட்சம் ஹெக்டேருக்கும் அதிக பரப்பளவில் 347 தனித்துவமான மாவட்டங்களில் 600க்கும் அதிகமான மதிப்பு தொடர் தொகுப்புகள் உருவாக்கப்படும். இந்த தொகுப்புகள் வேளாண் உற்பத்தியாளர் அமைப்புகள், கூட்டுறவு நிறுவனங்கள், பொது அல்லது தனியார் நிறுவனங்கள் போன்ற மதிப்பு தொடர் பங்குதாரர்களால் நிர்வகிக்கப்படும். இந்த தொகுப்புகளில் உள்ள விவசாயிகளுக்கும் உயர்தர விதைகள், நல்ல விவசாய நடைமுறைகள் பற்றிய பயிற்சியும், வானிலை மற்றும் பூச்சி மேலாண்மை குறித்த ஆலோசனை சேவைகளும் கிடைக்கும்.
0: நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று எண்ணெய் வித்துக்கள் திட்டத்தில் தற்சார்பு குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
2: இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
3: This is Akashvani. The news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi has called for coordinated efforts by all stakeholders.

0: எழுத்தாளர் ராமச்சந்திரன் உஷா அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் வாசவி.
1: நேர்களை என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில எழுத்தாளர் ராமச்சந்திரன் உஷா அவங்க இணைந்திருக்காங்க. உங்களோட கரை தேடும் ஓடங்கள் இந்த புதினம் இதுலயுமே வந்து மூணு பெண்களை மையமா வச்சுதான் நீங்க எழுதியிருப்பீங்க. சோ இதுக்கான இன்ஸ்பிரேஷன் எப்படி மேம்? இதுவுமே வந்து ரியல் லைஃப்ல நடந்த
2: அதுல வர்றது வந்து

0: நீங்க ஹோம் ஒர்க் பண்ணாலும் மிஸ்டேக்ஸ் வராம இருக்கவே இருக்காது. அப்படியே அதுல ஒன்னு வந்தது, அது ஒருத்தர் சொன்னாரு இந்த வார்த்தை நீங்க தப்பு அப்படின்னா, புக் ரிலீஸ் ஆன பிறகு பல பேர் தெரியாத நிறைய பேர் வந்து கரெக்டா எழுதிருக்கீங்க, ரொம்ப நல்லா எழுதிருக்கீங்க, எனக்கு அப்ப மெயில் அமிச்சாங்க.
1: உடங்களுக்கு அப்படி ஒரு வரவேற்பு. மேம், உங்களுக்கு எழுத்து, டெரஸ் கார்டனிங் இதெல்லாம இன்னொரு ஒரு பிடித்த விஷயம் டிராவலிங்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அந்த டிராவலிங் எக்ஸ்பீரியன்சஸ் பத்தி சொல்லுங்க மேம். நீங்க போனதுலயே உங்களுக்கு வந்து ரொம்ப பிடித்த இடம் இல்ல, நான் மறுபடியும் மறுபடியும் அங்க போகணும் அப்படின்னு நினைக்கிற இடங்கள்?
0: மறுபடியும் மறுபடியும் போகணுங்க என்ன எனக்கு எதுவுமே இல்லை. என்ன பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கிறதுனால.
1: ஓகே,
0: சென்னையில வந்து குரூப் இருக்கு, அதுல வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேல நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாங்க ஒரு ட்ரிப் போவோம். பழைய கோவில்கள், அதுக்கு நம்ம போற கோவிலை பத்தி, அந்த கட்டுமானக்கலை சிற்பங்கள் எல்லாத்தையும் பத்தி எங்களுக்கு கிளாஸ் மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் போறதுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி.
1: ஓகே,
0: ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது பழைய கோவில் எல்லாம் பார்க்கும்போது, சிற்பங்கள் அல்லாம அந்த கட்டிடக்கலை, அந்த காலத்து சிவில் இன்ஜினியர் எல்லாம் எப்படி கட்டினாங்கன்னு ரொம்ப பிரமிப்பா இருக்கும்.
1: சோ அப்படி நீங்க அந்த மாதிரி டிராவல் பண்ணி நீங்க போய் பார்த்த கோவில்கள்ல
0: கொனாரக் அந்த கோவில் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு ஒரு மாதிரி என்ன சொன்னது, அது நிறைவுன்னு சொல்ல மாட்டேன், ஒரு மாதிரி உணர்வு இருந்தது. கொனாரக் பார்த்து அப்படியே பிரமிச்சு போனேன். இந்த 2 கோவில் நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. இப்போ சமீபத்தில் போனால் பேர் மறந்து போச்சு, நிஜமா வயல் நடுவில் ஒரு கோவில், அதில் இதெல்லாம் இல்லை, வழிபாடெல்லாம் கிடையாது, பழையது ஆந்திராவில். நிஜமா காலையில பாம்பு போனா கூட தெரியாது, அந்த மாதிரி ஒரு 4 உயர புல்லு, அது நடுவுல அந்த கோவில் தேடிட்டு போனோம். நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே வரலாற்று ஆர்வலர்கள் சேர்ந்து நடத்துறது. ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 4-5 நாள் போயிட்டு வருவோம் இந்தியாவில இருக்கிற எல்லா கோவிலுக்கும்.
1: அந்த மாதிரி நீங்க அந்த மாதிரி டிராவல் பண்ணி நீங்க போய் பார்த்த ஒரு கோயில் பத்தி அதுல இருந்து நீங்க ஏதாவது எழுதிருக்கீங்களா?
0: கொனாரக் போயிருந்த போது ரொம்ப அருமையான சிற்பங்கள்லாம் இருந்தது. கொனாரக் மகாலட்சுமின்னு ஒரு கதை எழுதினேன்.
1: ஓகே,
0: அப்புறம் பயணக்கட்டுரை போயிட்டு வந்தது பத்தி,
1: பயணக்கட்டுரைகளாகவும்

0: ஸோ உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணும்போது சில வாழ்க்கை பாடங்கள் வந்து நீங்கள் கற்றுட்டு இருந்திருப்பீங்க. நம்ம போய் பார்க்கும்போது நம்ம அதுலேருந்து நம்ம எழுதுறதுக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்கிறதுங்கிறது வேறு, நமக்கு ஒரு லைஃப் லெசன் மாதிரி அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நமக்கு பயணங்கள் கற்றுக் கொடுக்கும். அப்படி ஏதாவது நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் போன பயணங்கள்லேருந்து ஏதாவது நீங்கள் ஒரு வாழ்க்கை பாடம் அப்படின்றத கற்றுக்கிட்டு இருந்திருக்கீங்களா?
1: பொதுவாக பயணங்கள் வந்து பொறுமையை கற்றுக் கொடுக்கும், மனுஷர்களோட அட்ஜஸ்ட் பண்ணிக்க கற்றுக் கொடுக்கும்.
0: கண்டிப்பாக,
1: ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி குணம் இருக்கும். அதான் எனக்கு எப்பவுமே மனிதர்களை வேடிக்கை பார்க்க ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன்ல, நான் படி பார்த்துட்டு இருப்பேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சில சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப சண்டை போடுவாங்க, காமெடியாக இருக்கும். வந்த இடத்துல இது கூட ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்காமல் சண்டை போடுறதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும்,
0: ஆச்சரியமாக இருக்கும்.
1: இவங்கெல்லாம் வாழ்க்கையை வீட்டில் எப்படி நடந்துப்பாங்கன்னு யோசிப்பேன் நான். வந்து பயண புது புது இடங்கள், புது புது மனிதர்கள், நமக்கு தெரிஞ்ச அரகுறை மொழியில பேசுறது, அவங்க உணவு முறை. ஒரு வாட்டி போபால்ல ஒரு ஸ்டேஷன் கிட்ட ஒரு ஹோட்டல்ல சோள ரொட்டி இப்ப சாப்பிட்டோம், அவ்வளோ நல்லா இருந்தது. அவங்க அந்த பையன் அந்த தொட்டுக்க வந்து வெண்ணெய்
0: கொடுப்பாங்க,
1: அவ்வளோ டேஸ்ட். நான் திரும்ப திரும்ப போயிட்டேன், அவன் என்ன அந்த பக்கம் தாண்டி போகும்போதெல்லாம் எனக்கு ஒரு ஸ்பூன் வெண்ணெய் வச்சுட்டு போயிட்டு இருந்தேன் ஒரு நாலஞ்சு வாட்டி.
0: ஆனா அது நல்ல விஷயம், நம்ம அந்தந்த ஊருக்கு போய் அந்தந்த ஊரு உணவை வந்து.
1: அதேதான், ஆனா நான் ரொம்ப சாப்பாட்டுல ரொம்ப சூசி, நான் இந்த எண்ணெய் இதெல்லாம் ரொம்ப வெளியே போனா சாப்பிட மாட்டேன், உடம்புக்கு ஒத்துக்காம போயிட்டான்னு பயம் எனக்கு. அதனால ரொம்ப ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டேன், ரொம்ப ஸ்வீட்ஸ் முக்கியமா இந்த எண்ணெயில பொரிச்சதெல்லாம் நான் வெளியே போனா சாப்பிட மாட்டேன். பட் இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து சாப்பிடுவேன், ஆனா எனக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் எதுவும் இது வரைக்கும் வந்தது இல்ல. மனிதர்கள் விசித்திர விசித்திரமான மனிதர்கள், எல்லாம் அன்பானவங்க தான். உண்மையா சொல்ல போனா மனுஷங்க வந்து நல்லவங்க தான். எங்கயோ நூத்துல ஒத்துரு பண்ற தப்பால நம்ம மத்தவங்களை வந்து நம்பாம போறோம், ஆனா மனுஷர்ல மனுஷன் நம்பணும்.
0: ஆனா நீங்க சொல்ற மாதிரி மனிதர்களை தூரமா நின்று வேடிக்கை பாக்குற அந்த மனநிலை இருக்குல்ல, அது நிறைய பேருக்கு கிடையாது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஏதோ ஒரு சண்டை போடுறாங்க அப்படின்னா நிறைய பேர் அதுல இன்வால்வ் ஆயிக்க பாப்பாங்க, இல்ல அதுல தன்னோட ஸ்டாண்ட் என்ன, அதுல நான் வந்து இவங்க சைடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் ஒரு பக்கம் நிக்கிறது அப்படின்னு. அதை வந்து அதுல பட்டுக்காம மூணாவது மனிதரா தள்ளி நின்று வேடிக்கை பாக்குறதுக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பக்குவமான மனநிலை வேணும் அப்படின்னு
1: நினைக்கிறேன். எனக்கு தெரியல, ஏன்னா ரெண்டு பேர் பேச போனீங்கன்னா ரெண்டு பேர் சொல்றதும் கரெக்டா
0: இருக்கும்,
1: இவங்க சொல்றதும் கரெக்டா இருக்கும், நம்ம எப்படி தீர்ப்பு சொல்ல முடியும் ஒரு பக்கமா நின்னுகிட்டு. அதனால வாழ்க்கையில கருத்துங்கிறது எனக்கு எதுவுமே கிடையாது
0: கிடையாது.
1: இவங்க சொல்றதும் கரெக்டா இருக்கும், அவங்க சொல்றதும் கரெக்டா இருக்கும்.
0: கரெக்ட், ஜெயகாந்தன் அவர்கள் தான் நினைக்கிறேன் என்னோட சரி அவரவருக்கு
1: ரொம்ப பிடிச்ச வார்த்தைகள். அதனால தான் நான் சொன்னேன் எனக்கு யார் மேலயுமே கோபம் வராது. நான் முன்னாடியே

0: இல்ல, காரணம் அதுதான். அந்த நேரத்துல அவங்களோட நியாயம், அது நியாயம்,
1: நியாயம்
0: அவங்களுக்கு, அது நியாயம். எனக்கு அது நியாயம் இல்லாம போனாலும் அவங்களுக்கு அது நியாயம். அதை அவங்க ஏத்துக்கிற இது வந்தாலே நம்மளுக்கு மனுஷங்க மேல முக்கியமா வன்மம் வராது. கோபம் வரும் இல்லைன்னு சொல்ல, வன்மம் வராது.
1: அந்த கோபம் வன்மமா
0: வன்மமா மாறாது.
2: இளைய நிலா பொழிகிறதே.

0: நீங்கள் இல்லாட்டி ரொம்ப ரசித்து எழுதின ஒரு சிறுகதை அப்படின்னா எது சொல்வீங்க மேம்?
1: எல்லா சிறுகதையும் நான் விருப்பப்பட்டு எழுதினது தான்.
0: ஓகே.
1: இப்போது சமீபத்தில் சிறுகதை போட்டியில் என்னோட கதை பரிசு பெற்றது. அது என்னென்னா, ஒரு அண்ணன் தம்பி. அண்ணன் பயங்கர ஸ்மார்ட்டு, தம்பி வந்து கொஞ்சம் உடல் அவருக்கு கால் வழங்காது, அது இல்லாமல் கொஞ்சம் திக்கி பேசுகிற ஒரு என்ன சொல்ற ரொம்ப இன்னசென்ட் அந்த மாதிரி. அண்ணன் அடிப்பணிஞ்சியே அவர் வாழறாரு. அண்ணன் நல்ல நிலைமைக்கு உயர்ந்துடுறாரு. அதுக்கு இவர் இவரோட உழைப்பும் அதில் உண்டு. ஆனால் அண்ணன் வந்து அந்த அவனை வந்து அடிமை போல தான் நடத்துவார்.
0: ஓகே.
1: அது அவங்க அவங்க ஒய்ஃபுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. ஏன்னா புருஷனை டெய்லி ஒருத்தன் இன்சல்ட் பண்ணிட்டு இருந்தா அண்ணன் ஆனாலும் ஒரு ஒய்ஃபு கோபம் வரதானே செய்யும் உனக்கு. ஆனால் அவர் வந்து தம்பி அதை காதலே போட்டுக்க மாட்டார், எனக்கு அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் என்னாவது, இவங்களுக்கு ஒரு பொண்ணு, அவங்களுக்கும் ஒரு பொண்ணு. அண்ணன் பொண்ணு ரொம்ப நல்லா படித்த படிப்பா, ரொம்ப நல்லா அழகாக இருப்பா. தம்பி பொண்ணு சுமாராக தான் படிக்கும், பாக்கும் சுமாராக தான் இருக்கும். அப்போ வந்து அந்த அண்ணன் பொண்ணு வந்து கூட படித்தவன், ஆனால் அவங்க வீட்டு சலவை தொழிலாளியோட பையன். ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்ஸு, பிளான் பண்ணி வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அந்த பையன் ரொம்ப நல்லா படித்த பையன், இந்த பொண்ணும் நல்லா படிக்கிறாங்க. அவங்க ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணி அவங்க நாட்டை விட்டே ஓடி போயிடுறாங்க கல்யாணம் பண்ணிட்டு. இதை ஏன்னா அப்பா விடமாட்டாருன்னு அவங்களுக்கு தெரியும், ஜாதி பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து என்ன ஆயிடுது, அவங்க மனைவி வந்து இவரோட சுடுசொல் தாங்காமல் அந்த அம்மா சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிடுறாங்க. இவர் அண்ணப்பாவும் அவ்வளோதான், ஒடிஞ்சு போயிடுறாரு. அவ்வளோ வரைக்கும் இவர் ரொம்ப அவங்க தம்பியை வந்து டாமினேட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பார். அந்த பொண்ணு இருக்கும்போதே ஒரு நாள் வந்து தம்பி பொண்ணை வந்து அவர் ரொம்ப இன்சல்ட்டிங்காக எல்லார் முன்னாடி கேலி பண்ணி பேசுவார். என் பொண்ணு எப்படி இருக்கா, இந்த பொண்ணு எப்படி இருக்குங்கிற மாதிரி. நாளைக்கு இது கல்யாணம் பண்ணணும்னா கூட என் தம்பி என்கிட்ட தான் வந்து நிற்க போகிறான். இந்த மாதிரி வந்து எல்லார் முன்னாடி அவமானப்பட்டோன்னு தம்பியோட ஒய்ஃப் வந்து பொண்ணுக்கிட்ட சொல்லிடுறா, படிப்பு தான் முக்கியம், நீ படித்து வரதான் முடியும் அப்படின்னா. அன்னிலேருந்து அந்த பொண்ணு நல்லா படித்து நல்ல இன்ஜினியரிங் முடிச்சு நல்ல நிலைமைக்கு வந்துடுது. நல்ல பெரிய இடத்துல லவ் மேரேஜ், அதுவும் லவ் மேரேஜ் பண்ணிட்டு இவர் சொல்லிடுறாரு, என் பொண்ணு விரும்பி எங்ககிட்ட சொல்லிட்டு தானே பண்ணுது, ஓடி ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு அவங்க தம்பி ஒய்ஃப் சொல்லிடுறான். நீங்க இதுல தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் ஒன்றும் பேச முடியல. கதையோட கரு என்னன்னா, என்ன சொல்ல வந்தேங்கிறத சில வாசகர்கள் கண்டுபிடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் பூடகமாக தான் சொன்னேன், ஸ்ட்ரெயிட்டாக சொல்லாம. கடைசி முடிவு என்னன்னா, இப்போ இவ இந்த தம்பியோட மகள் வந்து பெங்களூர்ல நல்ல வேலை போய் செட்டில் ஆயிட்டு ஒரு குழந்தையும் வந்துடுது. அந்த குழந்தையும் கூட்டிட்டு அப்பாவை பார்க்க வரேன், பக்கத்துலேயே தான் அண்ணா இருக்காரு, அங்கே போய் ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னோடனே அந்த பொண்ணு சொல்றான், அவர் முகத்தில் முழிக்க கூட எனக்கு விருப்பம் இல்லை, நம்மளெல்லாம் எவ்வளோ இன்சல்ட்டாக பேசினாரு, இப்போ இப்படி இப்படி இருக்காரு, இப்போ போய் குழந்தைய காட்டினா நல்லா இல்லை, அதை கண்ணு பட்டுருங்கிற மாதிரி அவங்க ஒய்ஃபும் சொல்கிறாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை கூட்டிகிட்டு போய் காட்டணும் காட்டணும்னு அவர் தம்பி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஃபோன் வருது, அண்ணன் வந்து ரொம்ப திடீர்னு உடம்பு முடியாமல் போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், உடனே புறப்பட்டு வாங்கன்னு கூட பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சொல்கிறாங்க. சரி, அப்போ இவர் சொல்கிறாரு, அண்ணன் ரொம்ப சீரியஸாக இருக்கார், நம்ம ஒரு ஆட்டி போய் பார்த்துட்டு வந்துலாம் கிளம்புங்கன்னு போது அடுத்த ஃபோன் வருது, அவர் இறந்துடுறாரு அப்படி சொல்லிட்டு. அப்போ அந்த தம்பி சொல்கிறாரு, பாடியெல்லாம் எடுக்கிறதுக்கு லேட் ஆகும், குழந்தைய கூட்டிகிட்டு எதுக்கு அவ்வளோ போகணும், நீ வந்து கிளம்பி உங்கள் மாமனார் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே நீ ஊருக்கு போயிடு சொல்லி பொண்டாட்டி மட்டும் கூப்பிட்டு நாம் மட்டும் போகலாம் கிளம்பு அப்படிங்கிறாரு. இவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அந்த பொண்ணு சொல்கிறா, இல்லை பாவம் அவர் இறந்துட்டார்ல, கடைசியாக ஒரு வாட்டி பார்த்துட்டு பண்ணலாம்னு, இல்லை இல்லை தேவையே இல்லை, நீ கிளம்பு கிளம்பு, நாங்கள் மட்டும் போயிட்டு வரோம், நாங்கள் போகிறோம், நீ இப்படியே கிளம்பு. அப்போ தான் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் உங்களுக்கு புரியலையான்னு சொல்லி சிரிக்கிறார். அப்பா அவங்க ஒய்ஃப் சொல்றா, உங்க அப்பாவை என்னமோ நினைச்சேன் அப்படின்னு நினைச்சு அவளும் சிரிக்கிறா. அடிமையாட்டம் வச்சிருந்தல்ல, இப்ப நானும் என் பொண்ணு பேரம்பேத்தியோட இவ்வளவு நல்லா இருக்கும், நீ எப்படி இருக்க பாரு அப்படின்னு சொல்றதுக்குதான் அவர் வந்து பொண்ணை கொண்டு போய் காட்டணும் சொல்றாரே தவிர, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுங்கிற எண்ணம் எல்லாம் வெறும் வாய்
0: வாய் வார்த்தை.
1: இத நான் கதையில வந்து ஸ்ட்ரைட்டா சொல்லாம ஜஸ்ட் இதோட முடிச்சிட்டேன், அந்த அவங்க சிரிக்கிறதோட நிறுத்திட்டேன். அதை ரெண்டு மூணு பேரும் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
0: ஆனா இது ஒரு என்ன சொல்றது, இது இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்ல நம்ம வந்து நேரடியா இதுதான்
1: சொல்லக்கூடாது, அதுதான் வந்து ஒரு எழுத்தாளருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். அந்த ஒரு கதையோ ஒரு நாவலோ எதுவும் இல்ல,

0: சில இடங்கள் வந்து நாம நினைச்சதை வந்து மனசுல நினைச்சத அதை வந்து கரெக்டா அந்த கேட்ச் பண்றாங்க பாருங்க அந்த வாசகர். அந்த இடத்துல வந்து நம்ம எழுதுறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை இருக்கும். இதுதானே நீங்க சொல்ல வந்தீங்க அப்படின்னு சொன்னது.
1: சூப்பர். இந்த கதையோட பேருமா
0: கொக்கு. கொக்கு காத்துட்டு இருக்கோம்ல,
1: ஒரு
0: பேர் இருக்கும். இப்ப ரம்யா திவ்யா எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். என்னுடைய எனக்கு 60+ அந்த ஏஜ்ல பாத்தீங்கன்னா உஷா உமா சாந்தி இதெல்லாம் ரொம்ப காமனா இருக்கும். அந்த மாதிரி வந்து இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு வந்து பிரியா ரம்மான்ட்டு பேர் வைக்க மாட்டோம். இப்ப வந்து வாயிலே நுழையாத ஒரு பேர் தான் இருக்கும். அந்த மாதிரி பேர் வைக்கிறதும் கஷ்டம். அதை விட கதைக்கு தலைப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு ரொம்பவே மண்டை உடைச்சுக்கணும், மெனக்கடணும்.
1: தலைப்பு வைக்கிறது சிரமமான ஒரு விஷயம்.
0: சில பத்திரிகை என்ன பண்ணுவாங்க, நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு வச்ச பேரை வந்து மாத்திடுவாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும்.

0: நீங்க எழுதின முதல் படைப்பு, சமீபத்தில் எழுதின படைப்பு, இது ரெண்டுத்துல எது உங்களோட ரொம்ப பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு சொல்லுங்க.
1: அப்படியெல்லாம் சொல்ல முடியாது,
0: சொல்ல முடியாது, எல்லாமே ஃபேவரட்.
1: எல்லாமே
0: ஒரு தாய்க்கு எல்லா குழந்தையும் எப்படி சமமா அதே மாதிரி. ரைட், ஓகே. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் எதை சொல்லுங்க மேம், ஹியூமர் ஆர் சீரியஸ் சப்ஜெக்ட்?
1: ஆக்சுவலா ஹியூமர் எழுதுறது ரொம்ப கஷ்டம்,
0: எழுதுறது
1: கஷ்டம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் மைல்டு நகைச்சுவை. நகைச்சுவைனா நீங்க விழுந்து விழுந்து சிரிக்க மாட்டீங்க, அதை படிக்கும் போது உங்க முகத்துல ஒரு புன்னகை வரணும், அந்த மாதிரி எழுதுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வருதாங்கிறது எனக்கு தெரியல,
0: அந்த ஹியூமரோட எழுதுறது பிடிக்கும். அதுக்கடுத்தது எது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சொல்வீங்க, ஒரு கதைக்கான ஒரு பிளாட் ரெடி பண்றதா அல்லது அதை பப்ளிஷ் பண்றதா?
1: பப்ளிஷ் பண்றதை பத்தி நான் யோசிக்கிறதே கிடையாது, எழுதுறதோட என்னோட வேலை முடிஞ்சது.
0: ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயம் கார்டனிங்கா ரைட்டிங்கா?
1: கார்டனிங்.
0: கார்டனிங், செகண்ட் தாட்டே இல்ல, கார்டனிங். ஓகே, வாசிக்கிறதுல உங்களுக்கு ரொம்ப பிடித்தது நாவல்ஸ் ஆர் ஷார்ட் ஸ்டோரிஸ்?
1: ரெண்டுமே,
0: ரெண்டுமே. இது வந்து எல்லா துறையிலயுமே இருக்கிற செலிபிரிட்டிஸ் கிட்டே ஆகட்டும் அல்லது எல்லா துறையில இருக்கிற எக்ஸ்பர்டீஸ் கிட்ட கேட்கிற ஒரு கிளிஷே க்வெஸ்சனே வச்சுக்கலாம், பட் ஸ்டில் ஒரு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நிறைய இன்புட்ஸ் கொடுப்பாங்க, அதனால கேக்குறேன் மேம். ஒரு எழுத்தாளரா நீங்க வந்து எழுத்தாளர் ஆகணும்னு நினைக்கிற பட்டிங் ரைட்டர்ஸுக்கு நீங்க கொடுக்கற அறிவுரைகள் என்ன?
1: முதல்ல இது வந்து நிறைய வாசிக்கணும்,
0: வாசிக்கணும்,
1: வாசிச்சாதான் உங்களுக்கு வந்து எது நல்ல ரைட்டிங்னு உங்களுக்கு பிடிப்படும். நிறைய வாசிப்புன்னா எல்லா சப்ஜெக்டும் வாசிக்கணும். நான் வந்து சொல்றது வந்து ஒரு சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது, கண்டதையும் வாசிக்கணும். சொல்லுவாங்களே கண்டதையும் படிச்சு பண்டிதனான, மாதிரி எல்லாத்தையும் வாசிக்கணும். அப்புறம் டெய்லி எழுத ஆரம்பிக்கணும். முதல்ல வந்து நினைக்கிறத வந்து வார்த்தையில கொண்டு வர்றது தான் எழுத்தாளரோட வேலை. எல்லாரும் நினைக்கிறோம், எல்லாருக்கிட்டையும் கதை இருக்கு, ஆனா அந்த பிராக்டிஸ் தான் வந்து நமக்கு இது எழுத வைக்குது. எழுதுறதுக்கு அதை நீங்களே முதல் வாசகியா, நீங்க எழுதுறதுன்னு நினைக்காம அதை படிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். நிறைய வாசிக்கிறதுனால நீங்க எழுதுறது எப்படி இருக்கு, எந்த அழகுல இருக்குன்னு உங்களாலேயும் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். திரும்ப வந்து விடாமுயற்சி தான் நீங்கள் வந்து இது. நல்ல எழுத்து கட்டாயம் கவனிக்கப்படும். நான் எனக்கெல்லாம் யாருமே சிபார்சு எதுவுமே கிடையாது. எனக்கு இன்னி முதல்ல கதை அதில் வந்தபோது இப்போ நினச்சாலும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. ஆ போட்டு ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே எனக்கு 3-4 கதைகள் வந்து எனக்கு பெரிய பத்திரிகைகளெல்லாம் வந்தது. அதே மாதிரி நான் எழுந்த முதல் நாவலே எனக்கு 2வது பரிசு
0: கிடைச்சு வாங்கி கொடுத்து.
1: அதனால நல்ல எழுத்து கவனிக்கப்படும். ஏன்னா வந்து நல்ல எழுத்துக்கு வாசகர்களும் காத்திருக்காங்க, பத்திரிகைகளும் காத்திருக்கின்றன, பப்ளிஷரும் காத்திருக்காங்க. அதை மறந்து போகாதீங்க. இப்போ சிபாரிசு தான் இருந்தாதான் நம்ம கதையெல்லாம் போடுவாங்கிற பேச்செல்லாம் நம்பவே நம்பாதீங்க
0: மேம். இப்போ ஒரு எழுத்தாளராக நீங்கள் எழுதின கதைகளுக்கு உங்களோட படைப்புகளுக்கு நிறைய பேர் ஃபீட்பேக் சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் வந்து அதற்கான விமர்சனங்கள் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்மளோட ஃபர்ஸ்ட் சர்க்கிள்லேருந்து, நம்ம குடும்ப உறுப்பினர்கள் கிட்டேருந்து அல்லது நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு கிட்டேருந்து கிடைச்ச ஒரு விமர்சனம், அது பாராட்டாகவும் இருக்கலாம் இல்லை அது ஒரு ரிட்டிக்காகவும் இருக்கலாம், அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்ச ஒரு விமர்சனம்?
1: பாராட்டு வந்து பாராட்டுன்னு சொல்ல மாட்டேன். இப்போ சமீபத்தில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பப்ளிஷ் ஆச்சுன்னு சொன்னேன், காவு அது எல்லாமே அதில் வந்தது அத்தனையுமே நான் பார்த்தது கேட்டது அந்த மாதிரி வச்சு எழுதின. ஒரு 1933 ஆரம்பித்து 1975 பீரியடில் முடிகிற மாதிரி தான் அந்த கதை எழுதியிருந்தேன். அதில் ஒரு சம்பவம் வந்து எங்கள் அம்மாவோட பர்சனல் விஷயம். அதில் எழுதுனே எங்கள் அம்மா அதை படிச்சுட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க, இது நான் சொன்னது தானே அப்படின்னு சொல்லிட்டேன்.
0: ஓகே,
1: இன்னொரு வந்து என்னோட நெருங்கிய உறவினர் அப்படின்னு வச்சுக்கிறேன். அவங்க ஏதோ ஒன்று ஏதோ படிச்சுட்டு, ஆக்சுவலாக அதை அவங்க பற்றி நான் எழுதவே இல்லாது, வேற எதையோ எழுதுனது அவங்க நினச்சிக்கிட்டாங்க என்னை வச்சு தானே இந்த கதை எழுதுனேன்னு ஒரு ஷார்ட் ஸ்டோரியை போயிடுச்சு. கோபமாக என்கிட்ட கேட்டாங்க. கேட்டோடனே நான் சொன்னேன் அது உங்களை வச்சு எழுதுனது கிடையாது, ஆனால் எழுத்துங்கிறது ஏதோ நான் ஒரு கொலைக்கதை ஒன்றும் எழுத போகிறதில்ல, நான் எழுதுறது எல்லாமே இந்த ஃபேமிலியை என்னை சுற்றி நடக்கிறது தான். ஸோ அது வந்து நான் பொய்யாலாம் எழுத முடியாது, நான் கேட்டது பார்த்தது தான் எழுத முடியும். அதனால வந்து அது நீங்க நினைச்சுக்கிட்டா நீங்க, நான் இல்லைன்னு சொல்றேன் ஆனா நீங்க நினைச்சுக்கிட்டா அது நீங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க வந்து நான் இல்லைன்னு சொல்லுவேன் நினைச்சிட்டு அவங்க பெரிய சண்டை போடலான்னு வந்தவங்க புஷ்கர் அவங்களுக்கு ஆமா சொன்ன

0: அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி அமைதி ஆயிட்டாங்க.
1: எழுத்தாளர்கள்னா எப்படி இருப்பாங்க, ஏன்னா எழுத்தாளர்களோட உலகம் எப்படி இருக்கும்?
0: எழுத்தாளர் பெருசா ஒண்ணுமே கிடையாது,
1: கிடையாது
0: ஒண்ணுமே கிடையாது. உணர்வுகளை எண்ணங்களை எழுத்தில் கொண்டு வருகிறோம், அவ்வளவுதான்.
1: அவ்வளவுதான். உங்ககிட்ட பேசினதுல இருந்து எழுத்தாளர்களோட யோசிக்கிற விஷயங்கள், அவங்க அவங்களோட சிந்தனைகள் எப்படி இருக்கும், அதாவது சில சமயம் நமக்கு வந்து தோணும் எழுத்தாளர்கள் வந்து ரொம்ப பெருசா சிந்திப்பாங்களா, நீங்க வந்து ரொம்ப சிம்பிளா சொல்றீங்க.
0: அதை ஒத்துக்கிறேன். ஒரு தாட் வந்து மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும், ஒரு எண்ணங்கள் வந்து ஓடிட்டே
1: இருக்கும்.
0: எங்களோட டெய்லி லைஃப் வேற, அது வேற.
1: பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கும்.
0: ஆல் பார்ட்டி பேக்ரவுண்ட், அது கரெக்ட். பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கும்,
1: ஓடிட்டு இருக்கும். ஓகே மேம், நிறைய விஷயங்கள். எழுத்துனா என்ன, எழுத்தாளர்கள் எப்படி சிந்திப்பாங்க, எழுத்தாளர்களோட உலகம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது, ரொம்ப சாதாரணமா சிம்பிளா மித்தவங்க மாதிரியோட இருக்கும் அப்படிங்கறத அழகா சொன்னீங்க. அதே மாதிரி எழுத்தாளர்கள் மித்தவங்கள்ட்ட இருந்து வேறுபட்டு இருக்கிற ஒரு விஷயம்னா எல்லாரும் சிந்திக்கிறது தான், ஆனா அந்த சிந்தனைக்கு எழுத்து வடிவம் கொடுக்கறது தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள். அண்ட் உங்களோட கார்டனிங் இன்ட்ரெஸ்ட் பத்தியும் சொன்னீங்க, டிராவல்ஸ் பத்தியும் சொன்னீங்க. இன்னும் நீங்க நிறைய டிராவல் பண்ணும், அந்த டிராவல்லேருந்து எங்களுக்கு நிறைய சிறுகதைகள் நிறைய புதினங்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக நம்மளோட நிலையத்துக்கு வந்து பேசினதுக்காக மிக்க மிக்க நன்றிகள் மேம்.
0: ரொம்ப நன்றி.
2: இதுவரை எழுத்தாளர் ராமச்சந்திரன் உஷா அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் வாசவி.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR chennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ, அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
2: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
4: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
5: ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தேர்வு வினாத்தாள் கசிவு முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மனிதவள மேம்பாட்டுத்துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்கும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மாணாக்கரின் புத்தக சுமை குறைக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மாணாக்கரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் நீண்டகால பிரதமராக பணியாற்றி வருவதற்கு பாராட்டு தெரிவிக்கும் தீர்மானம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் இன்று நிறைவேறியது.

0: நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, எதிர்கால தேர்வுகளில் வினாத்தாள் கசிவை தடுக்க அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் அழைப்பு விடுத்ததாக குறிப்பிட்டார். வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதை மத்திய அரசு உறுதி செய்வதோடு இளையோரின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்றும் பிரதமர் உறுதியளித்ததாக திரு கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட 13 பேர் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் எடுத்துரைத்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்தும் பேசியுள்ள பிரதமர், நம் நாட்டின் விவசாயிகளுக்கு இதில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாக கூறியதையும் திரு கிரண் ரிஜிஜு எடுத்துரைத்தார். நீட் வினாத்தாள் கசி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை நடத்த முற்பட்ட போது நீட் வினாத்தாள் கசிவு குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டன. அவை சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க அவைத்தலைவர் விடுத்த கோரிக்கைக்கு யாரும் செவிமடுக்காததால் மக்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவையை பிற்பகல் வரை ஒத்திவைத்தார். இந்நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை இன்று சந்தித்து மாணாக்கர் பிரச்சினை தொடர்பான விவாதம் அவையில் நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த திரு ராகுல்காந்தி, மாணாக்கர் மற்றும் அவர்களின் எதிர்காலம் தொடர்பாக இந்த விவாதம் இருக்கும் என்று குறிப்பிட்டார். நாட்டின் குறு உணவு பதப்படுத்தும் பிரிவு அடித்தட்டு மக்கள் குறிப்பாக பெண்களிடையே தொழில் முனைவை மேம்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பான மத்திய உணவு பதப்படுத்தும் துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வானின் இணையதள பதிவை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், உரிய நிதி, தொழில்நுட்பம், சந்தை வாய்ப்புகளுடன் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மேம்படுத்தப்படுவதாக சுட்டிக்காட்டினார். இதனால் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் வேலை உருவாக்குபவர்களாக வலுப்பெற்று ஊரக பொருளாதாரம் வலுவடைந்து சுயசார்பு பாரதம் கட்டமைக்கப்படுவதாக பிரதமர் குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மேசிடோனியா நாட்டு அதிபர் கார்டானாவுடன் இருதரப்பு ஆலோசனைகளை இன்று மேற்கொள்கிறார். 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக மெசடோனியா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் அந்நாட்டு பிரதமருடன் வேளாண், அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளார். தமிழகத்தில் மனிதவள மேம்பாட்டுத்துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிதி நிலைமைக்கு ஏற்ப நிரப்புதல், யுபிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணாக்கருக்கு பயிற்சி, அரசு அலுவலகங்களில் பயோமெட்ரிக் வருகை பதிவு முறையை விரிவுபடுத்துவது குறித்த ஆலோசனைகள் இதில் இடம்பெற்றதாக தெரிகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2026-27 நிதியாண்டிற்கான திருந்திய நிதிநிலை அறிக்கை அன்றைய தினம் தாக்கல் செய்யப்படும் என்றார். மானிய கோரிக்கை தொடர்பான விவாதங்கள் நடைபெறுவது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்றும் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார்.
1: தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கூட்டம் அடுத்த மாதம் 5ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூட உள்ளது. அன்று காலை 10 மணிக்கு 2026-2027 ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை பேரவைக்கு அளிக்கப்பெறும். அடுத்த நாள் வேளாண்மை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெறும். அதில் எத்தனை நாட்கள் நடத்துவது என்பதை பற்றிய முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும்.
0: தமிழ்நாட்டில் மாணாக்கரின் புத்தக சுமை குறைக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற பாடத்தை

0: திட்ட தயாரிப்பு குழு கூட்டத்தில் பேசிய அமைச்சர், புத்தகங்களில் எழுத்துக்களை குறைத்து அதிக வண்ணப்படங்கள் இடம்பெறும் வகையில் அவை மாற்றி அமைக்கப்படும் என்றார். கதைகளின் வடிவில் மாணாக்கருக்கு கணிதம் கற்றுத்தரப்படும் என்றும் AI தொழில்நுட்பத்தின் நுணுக்கங்கள் கற்பிக்கப்படும் என்றும் கூறினார்.
1: பெற்றோரை மதிக்கும் கல்வி திட்டமாக இருக்க போகிறது. எவ்வளவு எவ்வளவு புத்தக பையனுடைய சுமை குறைகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த குழந்தையினுடைய மனசுமை குறையும். பாடங்கள் நிறைந்த பாட புத்தகமா இல்லாமல் படங்கள் நிறைந்த பட புத்தகமா மாத்த போறேன். இனி எழுத்துகள் குறைந்து வண்ண படங்கள் அதிகமாக போகுது. வெறுமனே வாய் வழியாக வந்த கல்வி இனி காணொலியாக கேட்புலியாக இந்த குழந்தைகளுக்கு வரப்போகிறது.
0: மாணாக்கரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு சமூக நீதிக்கும் மாநில உரிமைக்கும் தமிழக கிராமப்புற மாணாக்கரின் நலனுக்கும் எதிரானது என்று சுட்டிக்காட்டினார். நீட் தேர்வில் பல குளறுபடிகள் உள்ளதாக கூறிய அவர், இதனை உணர்ந்து அரசு தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றார். காவிரியின் குறுக்கே கர்நாடக மேகதாது அணை கட்டுவது தமிழ்நாடு மக்களின் பிரச்சினை என்பதால் அதனை தடுத்து நிறுத்த தமிழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இது தொடர்பாக முதலமைச்சர் அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளுடன் பிரதமர், மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உள்ளிட்டோரை சந்தித்து உரிய அழுத்தம் தர வேண்டும் என்றும் கோரினார். சம்பா குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும், சிறு குறு விவசாயிகளின் கூட்டுறவு கடன்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அரசியல் ரீதியிலான விமர்சனங்களை செய்யலாம் என்றும், ஆனால் தனிப்பட்ட விமர்சனங்கள் கூடாது என்றும் டாக்டர் அன்புமணி குறிப்பிட்டார். இதனிடையே மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விழுப்புரத்தில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாளை மறுநாள் நடைபெறும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: காஞ்சிபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. 1000க்கும் மேற்பட்ட காலி பணியினருக்கான நேர்முக தேர்வினை நடத்த உள்ளனர். 18 முதல் 35 வயது வரை உள்ள பட்டதாரிகள், டிப்ளமோ, ITI 12வது மற்றும் 10வது வகுப்பு படித்தவர்கள் தங்களுடைய கல்வி சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படத்துடன் வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்திலிருந்து BR சிவகுமார்.
0: மதுரை அழகர் கோவில் அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் ஆடி பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வரும் 29ஆம் தேதி நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மதுரை அழகர் கோவிலில் அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலில் நடைபெறும் சிறப்பு பெற்ற விழாக்களில் முதன்மையான ஆடி பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கி வரும் 31ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தங்க கொடிமரத்தில் மங்கள வாத்தியங்கள், வேத மந்திரங்கள் முழங்கிட கிருடாழ்வார் உருவம் பொறித்த கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடிமரத்தில் ஏற்றப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. விழாவின் முக்கிய திருவிழாவான திருத்தேரோட்டம் வரும் 29ஆம் தேதி நடைபெறுகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து பாசனத்திற்காக பிரதான கால்வாய் வழியாக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் 25,250 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். நாகை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வரும் வெள்ளிக்கிழமை ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தலைமையில் நடைபெற உள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பில் முழுமையான தகவல்களை பொதுமக்கள் அளிக்க வேண்டிய அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி இன்று துவக்கி வைத்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு வினாத்தாள் கசிவு முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மனிதவள மேம்பாட்டுத்துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்கும் என்று பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மாணாக்கரின் புத்தக சுமை குறைக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மாணாக்கரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி.
5: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை,

0: சிறப்பு கல்வி, அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள். சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட நான்கு வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000-க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-0111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள்.
4: அன்பு நேயர்களே, வணக்கம். இன்னைக்கு நாம பாக்க போற ஒரு மருந்து நம்ம வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு மருந்து, நாம எல்லாம் தினமும் பார்க்கக்கூடிய ஒரு மருந்து. இன்ஃபேக்ட் நம்ம வந்து அந்த மருந்தை வந்து ரொம்ப துச்சமா கூட சில சமயம் மதிச்சிருவோம், ஆனா அது வந்து ஒரு அமிர்தம் போல வேலை பார்க்கக்கூடிய மருந்தாகும். இஞ்சி, பலர் இத வந்து ஒரு ஜோக்கா கூட சொல்லுவாங்க இஞ்சியை வச்சு, ஆனால் இஞ்சி போன்ற ஒரு மருந்து கிடையவே கிடையாது. இந்த இன்ஃபுளுயன்சா லைக் இல்னஸஸ் சொல்லக்கூடிய சளி தொல்லைகள் கூட சேர்ந்து வரும் சைனசைட்டிஸ், சளி, இருமல், ஜலதோஷம் எல்லாத்துக்கும் இந்த இஞ்சின்ற ஜிஞ்சிபர் அபிஷினல் அப்படிங்கிற மருந்து மிக பெரிய அருமருந்தாக வேலை பார்க்கும். இதோட ஆயுர்வேதத்துல சொல்லப்படுறது இதோடைய சுவை வந்து காரம். இதுக்குன்னு நிறைய ஸ்பெஷல் யூசஸ் இருக்கு, அது என்னங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இஞ்சி சாறை ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்துக்கொண்டு, பூண்டு சாறை சம அளவு எடுத்துக்கொண்டு, அதே அளவுக்கு அதாவது ஒரு தேக்கரண்டி அளவுக்கு தேனையும் எடுத்துக்கொண்டு, மூன்றையும் சேர்த்து கலந்து காலை ஒரு தரமும், அதே போல மறுபடியும் ஒரு தடவை புதிதாக எடுத்து கலந்து மாலை ஒரு தரமும், உணவுக்கு ஒரு மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் முன்பு உட்கொண்டு வந்தால் எந்த விதமான கபமும் கட்டுப்படும். நாட்பட்ட கபம், எப்பவுமே வாயில ஒரு கோழை, எப்ப பார்த்தாலும் ஒரு இருமல், சளி, சைனசைட்டிஸ், காது வலி இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிக நல்ல அளவுல ஒரு தீர்வு கிடைக்கும். ஏன்னா இதனால உங்களுடைய இன்னேட் இம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி நல்லபடியாக அதிகரிக்கும். எந்த விதமான இருமல் இருந்தாலும் அகலும். இஞ்சிக்கு இல்லாத ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி, அதாவது பாக்டீரியாங்கிற நுண் கிருமியை கொல்லக்கூடிய ஒரு சக்தி எந்த மருந்துக்கும் கிடையாது. இந்த தோல் உரிச்சு இஞ்சிய ஒரு 1/2 இன்ச் வாயில அடக்கிட்டு இருந்தா, அப்படி மெல்ல மென்று மென்று அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா வாயில இருக்கிற துர்நாற்றம் அகலும், தொண்டை வலி குணமாகும். இப்ப இல்ல இது உங்களுக்கு வாயில வச்சு சாப்பிட பிடிக்கல அப்படின்னா, சாதத்தை வேக வைக்கும் போது ஒரு 1 இன்ச் இஞ்சிய நம்ம பொங்கல்ல போடுற மாதிரி அப்படி வேக வச்சுட்டு அந்த சாதத்தை நல்லா சாப்பிட்டுக்கலாம். இதனால நல்ல ஜீரண சக்தி கிடைக்கும், மூலம் வியாதி குணமாகும், வாத கபங்கள் கட்டுப்படும். இதை கேட்டு ஆயுர்வேதத்தினால் பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.
5: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
3: இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
6: குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ ஆம் வல்சா வில்லியம்ஸ் வித் தி மிட் டே நியூஸ். தி ஹெட்லைன்ஸ். Prime Minister Narendra Modi calls for coordinated efforts to prevent paper leaks in future examinations. Reiterates government's commitment to ensuring strict action against those involved in NEET paper leak. Proceedings in both houses of parliament disrupted amid opposition uproar on various issues. 11 people killed, several others trapped after tunnel collapses in Sikkim's Namchi district. Rescue operation underway. Prime Minister assures Sikkim Chief Minister of all possible assistance. IMD issues red alert for very heavy rainfall over Himachal Pradesh, Jammu and Kashmir and Ladakh for today. And India summons Russian envoy over death of 4 Indian nationals.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு. நேரம் 2:30 ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை நேயர்கள் மத்தியில 720 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து விஜய் பிரகாஷ், ஸ்வேதா மோகன் பாடியுள்ள பாடல் படம் மரியான்.

0: திரைகானம் கேட்டீர்கள். நேரம் 2:40.
1: ஆகாஷ் வாணி, சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதரின் ஸ்ரீ தியாகராஜ விஜயம் உரை வழங்குபவர் குப்புஸ்வாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் நூலகர் மற்றும் உதவி பேராசிரியர் லாவண்யா வி. ஈஸ்வர் அவர்கள்.
2: ஸ்ரீ ஹரிகேசநல்லூர் முத்தைய பாகவதரின் ஸ்ரீ தியாகராஜ விஜயம். இந்திய ஆன்மீக இசை மற்றும் இலக்கிய மரபுகள் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தவை. நமது நாட்டின் மகான்களும் பக்தர்களும் இசை மேதைகளும் வெறும் வரலாற்று நாயகர்கள் அல்லர். அவர்கள் வாழ்வும் அவர்களின் இசையும் அவர்களின் பக்தியும் காலத்தை வென்று இன்றளவும் நமக்கு வழிகாட்டுகின்றன. அத்தகைய இசை மும்மூர்த்தகளில் ஒருவரான ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் கர்நாடக இசை உலகில் அழியாத இடத்தை பெற்றவர். இவரின் வாழ்க்கையும் ஆன்மீக அனுபவங்களும் இசை சாதனைகளும் சமஸ்கிருத மகாகாவியமாக வடிவம் பெற்றிருப்பது பலருக்கு தெரியாத ஒரு சிறப்பான இலக்கிய செய்தியாகும். சமஸ்கிருத இலக்கியத்தில் மகாகாவியம் என்பது உயரிய கவிதை வடிவமாக கருதப்படுகிறது. இராமாயணம், குமார சம்பவம், ரகுவம்சம் போன்ற இதிகாச புராண கதைகளை மட்டுமல்லாமல் அண்மை காலத்தில் வாழ்ந்த மகான்களின் வாழ்க்கையையும் மகாகாவியமாக பாடியுள்ளனர். அந்த வரிசையில் ஹரிகேசநல்லூர் ஸ்ரீ முத்தைய பாகவதர் இயற்றிய ஸ்ரீமத் தியாகராஜ விஜயம் குறிப்பிடத்தக்கவை ஆகும். இந்த ஒரு காவியம் வெறும் வாழ்க்கை வரலாறு அல்ல. பக்தி, இசை, வேதாந்தம், சமஸ்கிருத கவிதை மரபு, தென்னிந்திய இசை பண்பாடு ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் அரிய இலக்கிய படைப்பு ஆகும். ஹரிகேசநல்லூர்

திருவள்ளூர் முத்தைய பாகவதர் ஒரு தலை சிறந்த கர்நாடக இசை வித்வான் மட்டுமல்லர், ஆழ்ந்த பக்தியும் உயர்ந்த ஆன்மீக பண்பும் கொண்ட மகானாகவும் திகழ்ந்தார். தென்னிந்திய இசை மரபின் கோட்பாடு அடித்தளங்களையும் அதன் நடைமுறை அம்சங்களையும் ஆழமாக அறிந்த இசைமேதையாக அவர் போற்றப்பட்டார். அவர் இயற்றிய ஸ்ரீ தியாகராஜ விஜயம் 7 சருகங்களை கொண்ட சமஸ்கிருத மகாகாவியமாகும். இது தியாகராஜரின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்துரைப்பதோடு மட்டுமல்லாமல் கர்நாடக இசையின் கோட்பாடும் நடைமுறையும் வளர்ச்சியடைவதில் அவர் ஆற்றிய மாபெரும் பங்களிப்பையும் ஆழமாக மதிப்பீட்டு செய்கிறது. இக்காவியம் முழுவதும் ஒரு உண்மையான சீடனின் பக்தி, மரியாதை மற்றும் உள்ளார்ந்த புரிதல் இழையோடி காணப்படுகிறது. ஸ்ரீ தியாகராஜ விஜயம் மகாகாவியத்தின் மற்றொரு தனிச்சிறப்பு, அதன் 7 சர்க்கங்களும் இசையின் சப்தஸ்வரங்களை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ளன என்பதாகும். ஒவ்வொரு சர்க்கத்தின் தொடக்கச் செய்யுளும் முறையே ஷட்ஜம், ரிஷபம், காந்தாரம், மத்யமம், பஞ்சமம், தெய்வதம், நிஷாதம் ஆகிய 7 ஸ்வரங்களை நினைவூட்டும் சொற்களால் தொடங்குகின்றன. இவ்வமைப்பு முத்தைய பாகவதரின் இசை நுணுக்கு அறிவையும் சமஸ்கிருத கவிதை திறனையும் ஒருங்கே வெளிப்படுத்தும் அபூர்வமான இலக்கிய சாதனையாகும். இந்நூலில் இன்றைய கர்நாடக இசை மரபின் அடிப்படை கோட்பாடுகளையும் இசை நடைமுறைகளையும் நிலைநிறுத்திய முன்னோடியாக ஸ்ரீ தியாகராஜரை முத்தைய பாகவதர் போற்றுகிறார். இம்மகாகாவியத்தின் தொடக்கத்தில் ஆசிரியர் முதலில் நாதபிரம்மத்திற்கு, பின்னர் ஸ்ரீ விநாயகருக்கும், அதன்பின் ராகம், பாவம், தாளம் ஆகிய இசையின் 3 அத்தியாவசிய கூறுகளின் வடிவாக விளங்கும் சரஸ்வதி தேவிக்கும் மங்கள வணக்கத்தை செலுத்தி காவியத்தை தொடங்குகிறார். யோநாதக சர்வபூதானாம் சர்வவர்ணஸ்ய சாங்குரக யோ பீஜம் மந்திரகோட்டீனாம் தம் நாதம் பிரணமாம்யகம் நாதோத்பத்திகரம் தேவம் நமாமி பிரணவாகிருதிம் மூலாதாரஸ்திதம் ஞானமோக்ஷ சித்திப்ரதம் கஜம் நாதவித்யா பிரவீணாம் தாம் ராகபாவ லயாத்மிகாம் தேவீம் வாகீஸ்வரீம் வந்தே வீணாவாதன தத்பராம். அதனைத் தொடர்ந்து தியாகராஜரின் பிறப்பிடமான திருவாரூரின் பெருமை அழகுற வர்ணிக்கப்படுகிறது. தியாகராஜ பெருமான் அருள்பாலிக்கும் புண்ணியத்தலம், வேதம், இசை, பக்தி ஆகியவை செழித்தோங்கிய ஆன்மீக மையம் என திருவாரூர் போற்றப்படுகிறது. பின்னர் தியாகராஜரின் பெற்றோர்களான ராமபிரம்மமும் சாந்தாம்பாலும் அறநெறி, வேதப்புலமை, ஸ்ரீராமபக்தி ஆகியவற்றில் சிறந்தவர்களாக அறிமுகப்படுத்துகின்றார். நீண்டகாலம் மகப்பேறு இல்லாமல் வருந்திய அவர்கள் இறைவனை மனமாற பிரார்த்திக்கின்றனர். அவர்களின் பக்திக்கு அருள்பண்ணனாக தியாகராஜர் அவதரிக்கிறார். இந்த பிறப்பு ஒரு சாதாரண மனித பிறவியாக அல்லாது இறையருளின் வெளிப்பாடாக கவிஞர் சித்தரிக்கிறார். தத்தையா பராபவம் புத்திரம் தியாகராஜாபிதம் குரு சசூனுர் பிரம்ம விஜானி பூயாத்தே குலதீபக திரைலோக்கிய ஸ்லாக்கிய சாரித்ரஹ சங்கீதாம் புதிபாரகாக அந்நியதுர்லபயா மூர்த்தியா கீர்த்தியாச்சாயம் விஜேஷியதே. குழந்தை பருவத்திலேயே தியாகராஜர் ஸ்ரீ ராமநாமத்தின் மீது இயல்பான ஈர்ப்பையும் அபாரமான அறிவையும் ஒழுக்க நெறியையும் இசை மற்றும் ஆன்மீக வாழ்வின் மீது தனித்துவமான ஆர்வத்தையும் வெளிப்படுத்துகிறார். இத்தகைய சிறப்பியல்கள் அவர் வருங்காலத்தில் உலகம் போற்றும் இசை மகானாகவும் பக்தி சிகரமாகவும் விளங்கப் போவதை முன்னறிவிக்கின்றன. இறுதியாக குருமார்களின் வழிகாட்டுதலுடனும் ஸ்ரீராமரின் அருளுடனும் அவரது கல்வி, இசை பயிற்சி மற்றும் ஆன்மீக வளர்ச்சி தொடங்கவிருக்கின்றன என்பதை குறிப்பதன் மூலம் முதல் சர்க்கம் நிறைவுறுகிறது. இம்மகாகாவியத்தின் 2 சர்க்கத்தில் ஸ்ரீ தியாகராஜரின் வாழ்க்கை நிகழ்வுகளை சித்தரிக்கும் போது முத்தைய பாகவதர் ஒரு சிறப்பான இலக்கிய உத்தியை கையாள்கிறார். பல்வேறு கர்நாடக இசை ராகங்களின் பெயர்களையே ஸ்லேடை, ஸ்லேஷம், நயத்துடன் பின்னி பயன்படுத்தி வாழ்க்கை வரலாற்றையும் இசை சுவையையும் ஒருங்கே வெளிப்படுத்துகிறார். இதன் மூலம் கவிஞரின் சமஸ்கிருத புலமையும் இசை இலக்கண அறிவும் ஒரு சேர புலப்படுகின்றன. கல்யாணியா அமிர்தவர்ஷின்யா ஸ்ரீராக விஜயாட்யா காமோதர்யா கிராசக்ரே சிசுகு சாரங்க மோகனம் நாயகீகிருத பூபாலக ஸ்ரீரஞ்சின்யாத் விஷாயுதக ஷண்முக பிரியச்சரியோயம் தன்யாசீம் அகலோலசத். கல்யாணி, அமிர்தவர்ஷினி, மோகனம், நாயகி போன்ற கர்நாடக இசை ராகங்களின் பெயர்களையே அவற்றின் இயல்பான சமஸ்கிருத பொருள்களுடன் இணைத்து ஸ்லேடை நயத்தில் பயன்படுத்துகிறார். இதனால் ஒரே செய்யுளில் தியாகராஜரின் உயர்ந்த குணங்களும் வர்ணிக்கப்படுகின்றன. அதேவேளையில் இசை உலகின் இனிமையும் கவிதைக்குள் இயல்பாக பின்னி பிணைக்கப்படுகிறது. இது முத்தைய பாகவதரின் இசை புலமையும் சமஸ்கிருத கவித்திறனும் ஒன்றிணைந்த அபூர்வ சாதனையாகும். 2 சர்க்கத்தின் இறுதியில் முத்தைய பாகவதர் தியாகராஜரின் ஆளுமையை ஒரே செய்யுளில் சுருக்கி கூறுகிறார். மந்தாங்கிராத்தே ஜகதி பகுதா ஜாத வைராகிய லக்ஷ்மீஹி ஸ்வாபியஸ்தானாம் யத் அதிகமனாச் சாரிதார்த்தியம் கலானாம் ஏன ஸ்ரீயஹ ஸ்திரமதயதோ பிரம்மச பிரம்மச்சரியா தத்தாதிருஷே சமுச்சித பதே தியாகராஜோ விரேஜே. உலகம் பற்றுகளால்

சூழ்ந்தப்பட்டிருந்தாலும் தியாகராஜர் வைராகியமே செல்வம் என்று வாழ்ந்தவர். அவர் கற்ற கலைகள் அனைத்தும் அவரது ஆன்மீக ஒழுக்கத்தால் முழுமை பெற்றன என்பதை கவிஞர் வலியுறுத்துகிறார். இசையும் பக்தியும் வைராகியமும் ஒன்றிணைந்த வாழ்க்கையே தியாகராஜரின் பெருமை என்பதை இந்த நிறைவு செய்யுள் அழகாக எடுத்துரைக்கிறது. மூன்றாம் சர்க்கம் ஸ்ரீ தியாகராஜரின் முன்மாதிரியான இல்லற வாழ்வையும் உலகப்பற்றற்ற பக்தி வாழ்க்கையையும் சித்தரிக்கிறது. விசாலாட்சியை மணந்த அவர் உஞ்சவிருத்தி மூலம் எளிமையாக வாழ்ந்து ஸ்ரீராம வழிபாடு, விருந்தோம்பல், பெற்றோர் பணி ஆகியவற்றில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். உஞ்சவிருத்தியைவ பக்தானாம் சர்வமிஷ்டம் பிரபூரையன் ஆதித்ய ஹரிசேவாதௌ நிரதோர் அதிமாயையௌ. இதற்கு மாறாக செல்வாசை கொண்ட சகோதரர் ஜபேசன் குடும்ப சொத்துக்களை பிரித்து கொண்டு அனைத்து பொருளாதார செல்வங்களையும் எடுத்துக்கொள்கிறார். ஆனால் ஸ்ரீ சீதா லட்சுமண சமேத ஸ்ரீராமர் விக்கிரகத்தை தியாகராஜரிடம் விட்டு செல்கிறார். தியாகராஜோ நிஜே பாகே பிராதா தத்தே கதஞ்சன ஸ்வவம்சியைஹி பூஜிதம் ரம்யம் சீதா லட்சுமண சம்யுதம். அதையே தமது உண்மையான செல்வமாக கருதிய தியாகராஜர் தினந்தோறும் பக்தியுடன் பூஜித்து கீர்த்தனைகள் பாடி சீடர்களுக்கு கற்பித்து இறை நினைவிலேயே வாழ்ந்தார். மூன்றாம் சர்க்கத்தின் இறுதியில் தியாகராஜரின் இல்லற வாழ்விற்கு இறைவன் அருளிய வரமாக சீதா என்ற மகள் பிறந்ததாக கவிஞர் கூறுகிறார். புத்ராத் சதகுணா புத்ரி இத்தியேத தத்துவம் பிரகாஷயன் விதிரஸ்மை சுபாம் ஏகாம் அதாத் சீதாபிதாம் சுதாம். புத்ராத் சதகுணா புத்ரி, மகனை விட மகள் 100 மடங்கு சிறந்தவள் என்ற பாரம்பரிய சொல்லை நினைவூட்டும் வகையில் படைப்பு கடவுள் தியாகராஜருக்கு சீதை என்ற மங்களமான மகளை அருளினார் என்று முத்தைய பாகவதர் இனிமையாக பாடுகிறார். ராமபக்தியின் நிறைவாக தனது மகளுக்கே சீதா என்ற பெயரிட்டார் என்பதும் இச்செய்யுளின் அழகிய கருத்தாகும். இல்லறமும் பக்தியும் ஒன்றிணைந்த உயர்ந்த வாழ்வை எடுத்துக்காட்டுவதாக இச்சருக்கம் அமைந்துள்ளது. தியாயம் தியாயம் தயாலும் திரிபுவன சரணம் ராமச்சந்திரம் சுரேந்திரம் பாயம் பாயம் ரசக்ஞோ ஹரி குணகன சத்கீத பீயூஷ சிந்தும் சாரம் சாரம் ஸ்வம்சேஹி சிவபத நிரதைஹி க்ஷுண்ணவர்த்மண்ய துஷ்டே ராஜம் ராஜம் ச ராஜாவலி வினத பதஸ்தியாகராஜோ விஜிக்ஞே. நான்காம் சர்க்கம் ஸ்ரீ தியாகராஜரின் ஆன்மீக வாழ்வில் நிகழ்ந்த முக்கிய திருப்பத்தை சித்தரிக்கிறது. பெற்றோரின் மறைவுக்கு பின் காஞ்சிபுரத்தில் இருந்து வந்த மகான் ஒருவரிடம் ஸ்ரீ ராமதாரக மந்திர உபதேசம் பெற்று 90 கோடி முறை ஜபம் செய்யும் விரதத்தை ஏற்றிருக்கிறார். 5 ஆண்டுகள் இடையராது மந்திர ஜபத்தில் ஈடுபட்டு இறுதியில் ஸ்ரீ சீதா லட்சுமண சமேத ஸ்ரீராமரும் ஆஞ்சநேயரும் நேயரில் காட்சி தந்து அருள் புரிகின்றனர். ததா தாசரதிஹி ஸ்ரீமான் ஜானகி லட்சுமணாவிரத ஹனுமத் சேவிய பாதாப்ஜோ நீலமேக ஜெயஸ்பிரபகா. இந்த தெய்வீக அனுபவம் தியாகராஜரை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தி தெலுங்கு மொழியில் எண்ணற்ற அமர கீர்த்தனர்களை படைக்க தூண்டுகிறது. நிழர்களம் நிஜைர்கீதைர் அஸ்தௌ ராமம் கிருபார்ணவம் குதஸ்தே நதயா பூயாத் இதி பிராரப்ய ராகவம். இந்த செய்யுளில் முத்தைய பாகவதர் தியாகராஜர் தம் சொந்த கீர்த்தனைகளால் இடையராது ஸ்ரீராமரை போற்றியதை சுட்டுக்காட்டுகிறார். குறிப்பாக குதஸ்தே நதயா பூயாத் என்ற சமஸ்கிருத தொடரின் மூலம் தியாகராஜரின் புகழ்பெற்ற தெலுங்கு கீர்த்தனையான ராகவா நீதயராதா என்பதை கவிஞர் நினைவூட்டுகிறார். அதாவது வாழ்க்கை வரலாற்றை கூறுவதோடு மட்டுமல்லாமல் தியாகராஜரின் இசையையும் கவிதைக்குள் இயல்பாக இணைக்கிறார். நான்காம் சர்க்கத்தின் நிறைவில் வெறும் 22 வயதிலேயே தியாகராஜர் கவிஞர்களிலும் இசை கலைஞர்களிலும் தலைச்சிறந்தவராக உயர்ந்திருந்தார் என்று முத்தையா பாகவதர் கூறுகிறார். இத்தம் பிரசித்த கவிகாயக சேகரோயம் துவாவிம்ஷ ஏவ வயசா வச்சசாதி சாருஹு ராமப்ரியோ அச்ச மனசா தபசா தபஸ்வி ஸ்ரீ தியாகராஜ விபுதோ வவர்தே அபிமான்யஹா. கவிகாயக சேகரக என்ற ஒரு சொல்லிலேயே அவரது கவித்திறனும் இசை மேதையும் அடங்கியுள்ளன. ராமப்ரியக என்ற சொல்லால் அவரது ராமபக்தியும் தபசா தபஸ்வி என்ற தொடரால் அவரது தவமயமான வாழ்வும் சிறப்பாக எடுத்துரைக்கப்படுகின்றன. மனிதர்களை புகழாது இறைவனை மட்டுமே போற்றும் அவரது இசைப்பாடல்கள் நாடெங்கும் பரவி இளம் வயதிலேயே அவர் இசை பக்தி வேதாந்தம் ஆகியவற்றில் தலைச்சிறந்த மகானாக போற்றப்படுகிறார். ஐந்தாம் சுருக்கம் ஸ்ரீ தியாகராஜரின் இசை மற்றும் ஆன்மீக வாழ்வில் நிகழ்ந்த மறக்க முடியாத நிகழ்வை எடுத்துரைக்கிறது. உலக புகழ் பெற்றிருந்த போதும் அவர் அகந்தையின்றி ஸ்ரீ ராமபக்தியிலேயே வாழ்ந்தார். அவரது புகழை கண்டு பொறாமை கொண்டவர்களுக்கு கூட அவர் நன்மையையே வேண்டினார். ஒரு நாள் துறவி ஒருவர் அவரது இல்லத்திற்கு வந்து அவரது இசையில் மகிழ்ந்து அரிய இசை நூலான ஸ்வரார்ணவம் என்னும் ஓலச்சுவடியை அவரிடம் ஒப்படைத்து மறைந்து விடுகிறார். மனவேதனுடன் இறைவனை நாடிய தியாகராஜருக்கு கனவில் தோன்றிய நாதமுனிவர் தாமே அந்த துறவி என்றும் அந்த நூல் இசையின் அரிய ரகசியங்களை உள்ளடக்கியது என்றும் அருள்கிறார். அதன்பின் தியாகராஜர் ஸ்வரார்ணவம் நூலை ஆழமாக கற்று எண்ணற்ற அற்புதமான கீர்த்தனைகளை இயற்றுகிறார். அவரது சீடர்கள் அவற்றை தொகுத்து பாதுகாக்கின்றனர். இவ்வாறு இசையும் பக்தியும் ஒன்றிணைந்த அவரது

0: வாழ்வு மேலும் உன்னத நிலையை அடைகிறது. ஆறாம் சொருக்கம் ஸ்ரீ தியாகராஜரின் பக்தியை சோதித்த நிகழ்வுகளையும் இறையருளின் மகிமையையும் சித்தரிக்கிறது. தஞ்சை மன்னர் சரபோஜி அழைத்தும் அரசவையின் செல்வ சிறப்புகளை தியாகராஜர் உறுதியாக மறுக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது சகோதரர் ஜபேசன் இரவில் ஸ்ரீராம விக்கிரகங்களை காவேரியில் எரிந்து விடுகிறார். ஓராண்டு காலம் துயரத்தில் ஆழ்ந்திருந்த தியாகராஜருக்கு கனவில் அருள் புரிந்த ஸ்ரீராமர் விக்கிரகங்கள் இருக்கும் இடத்தை காட்டுகிறார். அவற்றை மீண்டும் பெற்ற தியாகராஜர் பேரானந்தத்தில் இறைவனை போற்றி பல கீர்த்தனைகளை இயற்றியிருக்கிறார். இச்சருகத்தின் இறுதியில் திருவிதாங்கூர் மன்னர் சுவாத்தி திருநாளின் அவைப்புலவரான ஷட்கால கோவிந்தமாறார் தியாகராஜரை சந்திப்பதன் மூலம் இந்திய இசை வரலாற்றில் இரு மகத்தான இசை மேதைகளின் ஆன்மீக சந்திப்பு நிகழ்கிறது. ஏழாம் மற்றும் இறுதி சருக்கம் ஸ்ரீ தியாகராஜரின் தீர்த்த யாத்திரைகள், இறுதிக்கால உபதேசங்கள் மற்றும் மகாசித்தியை விவரிக்கிறது. 50 வயதிற்கு பின் சீடர்களுடன் திருப்பதி, ஸ்ரீரங்கம், நாகப்பட்டினம் உள்ளிட்ட புண்ணிய தலங்களுக்கு சென்று தனது பக்தி இசையால் பல தெய்வீக அற்புதங்களை நிகழ்த்துகிறார். அவரது இசை திருப்பதியில் திரைவிலக செய்ததையும் உயிரிழந்த பிராமணரை உயிர்ப்பித்ததையும் கொள்ளையர்களையே மனம் மாற்றி சீடர்களாக்கியதையும் கவிஞர் எடுத்துரைக்கிறார். மனைவியின் மறைவுக்கு பின்னரும் பக்தியில் நிலைத்திருந்த தியாகராஜர் நௌகா சரித்திரம், பிரகல்லாத பக்தி விஜயம் போன்ற இசை நாடகங்களை இயற்றுகிறார். பின்னர் ஸ்ரீராமர் கனவில் தோன்றி தனது பரமபத பிராப்தியை முன்னறிவிக்கிறார். இறுதியில் துறவரம் ஏற்ற தியாகராஜர் தனது சீடர்களுக்கு இசையே இறை வழிபாட்டிற்கான சாதனமாக பாதுகாக்க வேண்டும் என்றும் அதை வணிக நோக்கத்திற்கு பயன்படுத்தக்கூடாது என்றும் உறுதி உபதேசம் வழங்குகிறார். ராமா ராமா என்று நாமஸ்மரணையுடன் மகாசித்தி அடைந்த அவருக்கு காவேரி கரையில் சமாதி அமைக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் நடைபெறும் தியாகராஜ ஆராதனையின் தோற்றத்தையும் அவரது சரித்திரத்தையும் பக்தியுடன் படிப்பவர்களும் பாடுபவர்களும் ஆன்மீக நன்மை பெறுவர் என்ற பலஸ்ருதியுடன் மகாகாவியம் நிறைவடைகிறது. ஸ்ரீ தியாக பிரம்மனோ அமுஷ்ய பாவனம் சரிதம் முதா வக்தா ஸ்ரோதா ச பூதாத்மா பிரம்மபாவே மகீயதே.
1: இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதரின் ஸ்ரீ தியாகராஜ விஜயம். உரை வழங்கியவர் குப்புஸ்வாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் நூலகர் மற்றும் உதவி பேராசிரியர் லாவண்யா வி. ஈஸ்வர் அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழையில்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் 5 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, புதுக்கோட்டை மாவட்டம் நகுடி, சென்னை சோழிங்கநல்லூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, சென்னை மாதவரம், தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி, அம்மூர், சேலம், நீலகிரி மாவட்டம் பார்வுட், சென்னை அம்பத்தூர், திருவள்ளூர் மாவட்டம் தாமிரபாக்கம், சென்னை பேசின் பாலம், சென்னை ஆட்சியர் அலுவலகம், பள்ளிக்கரணை, திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர், அண்ணாநகர் மேற்கு, புதுக்கோட்டை மாவட்டம் ஆயின்குடி, மிமிசல், புதுக்கோட்டை, சின்கொனா, திருமயம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.2 டிகிரி செல்சியஸ் அதிகட வெப்பநிலை சென்னையின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கோயம்புத்தூர், கரூர், ராமநாதபுரம், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. திண்டுக்கல், திருநெல்வேலி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாய் இருந்தது. 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை. மதுரை, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது.

கடலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு இன்று வாய்ப்புண்டு. நாளை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 23ஆம் தேதி அன்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலோர தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பொழியக்கூடும். லேசானது முதல் மிதமான மழை தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் பெய்யும் வாய்ப்பு உண்டு. 24ஆம் தேதி அன்று பலத்த காற்றுடன் கடலோர தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. 25ஆம் தேதி அன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வட தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. 26ஆம் தேதி அன்று கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், நாமக்கல், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. 27ஆம் தேதி அன்று தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி இம்மாதம் 25ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. தமிழ்நாட்டின் உட்பகுதிகள் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்படக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருக்கும் வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளையும் இதே வானிலை தொடரும். மழை லேசானது முதல் மிதமான அளவில் பெய்யும் வாய்ப்புண்டு இடிமின்னலுடன். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31.3 டிகிரி செல்சியஸ். குறைந்தளவு வெப்பநிலை 25.1 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி இம்மாதம் 23ஆம் தேதி வரை, அதாவது நாளை மறுநாள் வரை, தென்கடலோர தமிழ்நாடு, மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும். மீனவர்கள் இக்கடற்பரப்புகளுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி. இத்துடன் சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

0: உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. முதலில் குரளமுதம் கேட்போமா?
1: இறந்தமைந்த சார்புடையாராயினும்

0: மிகச்சிறந்த பெருமையுடையவர்கள் கோபம் கொண்டால் அளவில்லாத ஆள்பலமும் பொருள்பலமும் உடையவராக இருந்தாலும் தப்பிப்பிழைக்க முடியாது. குறள் எண் 900, அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
1: இறந்தமைந்த சார்புடையாராயினும் உய்யார் சிறந்தமைந்த சீரார் செறின்.
0: மிகச்சிறந்த பெருமையுடையவர்கள் கோபம் கொண்டால் அளவில்லாத ஆள்பலமும் பொருள்பலமும் உடையவராக இருந்தாலும் தப்பிப்பிழைக்க முடியாது. குறள் எண் 900, அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
2: குறளும் தமிழும் பெற கேட்டீர்கள். நேரம் 5:30, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திரைகானம் ஒலிக்கும் நேரம் இது. முதல் பாடல் வேதம் படத்திற்காக அருகிரன் மகாலட்சுமி பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: திரைக்கோணத்திலே உள்ளம் கொள்ளை போகுதே படத்திற்காக ஹரிகரன் பாடியுள்ள பாடலை கேட்போமா?

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: பார்வை ஒன்றே போதுமே படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள், கிருஷ்ணராஜ், சுமித்ரா.

0: ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைக்காலம் நிகழ்ச்சி. நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்வது நிகழ்ச்சி நிரல். கேட்கும் முன்
1: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கை ஹே தேஷ்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நிகழ்ச்சி நிரல் இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் இந்த அலைவரிசையில் மாலை 6:10 பொன்னையின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு திரைகானம். 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். செல்லமே செல்வமே, செல்லப்பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சி 8:00. சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் சி இன்பராஜ் அவர்களின் உரை. மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05, 8:30 திரைகானம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஆங்கில விமர்சனம் டெல்லி அஞ்சல். 9:15 திரைகானம். 9:30 அறிவியல் நேரம். காலநிலை மாற்றம் குறித்து இயற்பியல் துறை துணை பேராசிரியர் முனைவர் ஸ்டான்லி ராஜ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 10:00 காற்றோடு கலந்திடவா. 100.1 FM கோல்டில் மாலை 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 சிறுவர் சோலையில் தடைகளை தாண்டிய தலைவர் நெல்சன் மண்டேலா குறித்த உரை வழங்குபவர் பால சஞ்சிதா. சங்கீதம் சந்தோஷம் கே பாவனி வழங்கும் கீபோர்டு இசை. நீதி கதைகள் சொல்பவர் கே வி யஷிகா. இந்திய தேசத்தின் சிற்பி பாலகங்காதர திலகர். என் எம் சாய் வர்ஷா வழங்கும் உரை. 8:00 சன்சத் சமீக்ஷா. 9:15 ஸ்பாட்லைட். 9:30 மணி டாக். 9:45 மந்தன். இந்த 3 நிகழ்ச்சிகளும் டெல்லி அஞ்சல். 10:10 விஸ்வ தர்பன். 10:20 வேர்ல்டு நியூஸ். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 மார்க்கெட் மந்த்ரா. தொடர்ந்து திரைகானம். நாளைய நிகழ்ச்சிகள் மதியலை 820 கிலோஹெட்ஸில். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஏ ஷாஜிதா பேகம் அவர்கள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7:00 முதல் 9:00 வரை 19 காலை. 4 அறிவோம் இதில் கிராண்ட் கேன்யான், இயற்கையின் பிரம்மாண்ட அதிசயம். எழுதி வழங்கியவர் எஸ் லதா. தமிழ மதம் வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு நரம்பியல் நிபுணர் டாக்டர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் வழங்கும் ஆலோசனைகள். 7:45 நகர வளத்தில் குழந்தைகள் பாதுகாப்பு ஜெ லோகநாதன் எழுதிய செய்திக்கோவை. 9:00 அரங்கு செயல் கே காயத்ரி அவர்களின் பாட்டு. எஸ் பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின். டெல்லி எஸ் சாய்ராம் அவர்கள் மிருதங்கம். ஜி சந்திரசேகர சர்மா அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி FM கோல்டிலும் இடம்பெறும். 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் அடல் நிலத்தடி நீர் திட்டம் குறித்த தகவல்கள். 2:40 விளையாட்டரங்கத்தில் வாட்டர் போலோ விளையாட்டு வீரர் பி பிரவீன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் முதல் பகுதி. இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 26.5 டிகிரி செல்சியஸ், ஈரப்பதம் 58%.

0: Zhang Zhu today. Lakshya Sen and Ayush Shetty are the other Indian entries in the men's singles draw. Devika Sehwag lost to Thai player Busanan Ongbam Rungnaphan in the women's singles draw. The benchmark domestic equity indices ended in the negative zone today. The Sensex declined 238 points to close at 77,470. The Nifty lost 51 points to settle at 24,188. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
1: வந்தியத்தேவன் அடைபட்டிருக்கும் சிறைச்சாலையிலே இளவரசி குந்தவை நாச்சியார் வந்து தன்னுடைய காதலை தன் இதயமாகிற சிறையிலே வந்தியத்தேவனை அடைத்து வைத்திருப்பதாக கூறவும், அதற்கு வந்தியத்தேவன், நம் இருவருக்குமே அந்தஸ்திலே உள்ள வித்தியாசம்தான் தவறு என்றான். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்ற முதுமொழியை கேட்டதில்லையா? அந்த முதுமொழி பொன்னியின் செல்வருக்கும் படகுக்காரி பூங்குழலிக்கும் கூட பொருத்தமல்லவோ? ஆம், பொருந்தும்தான். என் தம்பி உலகமாள பிறந்தவன் என்று நினைத்தேன். அதனால் அவர்களுடைய நெஞ்சுக்கும் தாளிட விரும்பினேன்.
3: நானும் இளவரசரை பற்றி எவ்வளவோ கேள்விப்பட்டு விட்டுத்தான் ஆவலுடன் வந்தேன். அவரோடு 8 திசைகளுக்கும் சென்று போர்க்களங்களில் வீரச் செயல்கள் புரிந்து பெயரும் புகழும் அடைய விரும்பினேன்.
1: இப்போது அந்த ஆசை போய்விட்டதல்லவா?
3: ஆம், பொன்னியின் செல்வர் அரசுரிமையை காட்டிலும் அமைதியான வாழ்க்கையை அதிகம் விரும்புகிறார். போர்க்களத்தில் வாளேந்தி வீசுவதைக் காட்டிலும் ஆலய திருப்பணியில் கல்லுளி கொண்டு வேலை செய்வதற்கு அதிகம் ஆசைப்படுகிறார்.
1: மதுராந்தகனோ ராஜ்யம் ஆளுவதில் தீவிர நோக்கம் கொண்டிருக்கிறான். ஆடு புலியாக மாறுகிறது, புலி ஆடாகிறது. ஆலவாய் இறைவன் நரியை பரியாக்கி பரியை நரியாக்கியதாக சிவபக்தரின் வரலாறு கூறுகிறது. அதுபோல
3: தேவி, தங்களுடைய கருணையினால் நானும் ஒரு நரியானேன். ஒளிந்து மறைந்தும் தந்திர மந்திரம் செய்தும் இல்லாதது பொல்லாததை சொல்லியும் பகைவர்களிடமிருந்து தப்பி வர வேண்டியதாயிற்று. அரசிளங்குமரி, இந்த வேலையை இனி என்னால் செய்ய முடியாது. விடை கொடுங்கள்.
1: ஐயோ, என் பிராண சிநேகிதி என்று எண்ணியிருந்த வானதி என்னை கைவிட்டு போக பார்க்கிறாள். நீருமா என்னை கைவிட்டு போக எண்ணுகிறீர்?
3: தேவி, கொடும்பாளூர் இளவரசிக்கும் தங்களுக்கும் உள்ள விவகாரத்தை பற்றி நான் அறியேன். ஆனால் நான் எப்படி தங்களை கைவிட்டு விட முடியும்? ராஜாதி ராஜாக்கள் தங்களுடைய மணி பொற்கரத்தை கைப்பற்ற தவம் கிடக்கிறார்கள்.
1: நானோ குற்றேவல் செய்ய வந்தவன்.
3: இளைய பிராட்டி அப்போது தன்னுடைய திருக்கரத்தை நீட்டினாள்.
1: இது கனவா நனவா என்ற தயக்கத்துடன் வந்தியத்தேவன் அந்த மலர்க்கரத்தை தன் இரு கைகளாலும் பற்றி கண்ணில் ஒற்றிக்கொண்டான். அவனுடைய உள்ளமும் உடம்பும் பரவசமடைந்தன. வாணர் குலத்து வீரரே, கற்பெண்ணும் திண்மையை குலதனமாகப் பெற்ற பழந்தமிழர் மன்னர் வம்சத்தில் வந்தவள் நான். எங்கள் குலத்து மாநகரில் சிலர் கணவனுடன் உடன்கட்டை ஏறியதுண்டு. பதியின் உடலை எரித்த தீயை குளிர்ந்த நிலவென்று அவர்கள் கருதி அக்னியில் குதித்தார்கள்.
3: கேள்விப்பட்டிருக்கிறேன் தேவி.
1: உமது கரத்தை பற்றிய இந்த என் கரம் இன்னொரு ஆடவனுடைய கையை ஒரு நாளும் பற்றாது. வல்லவரையன் சொல்லிழந்து செயலிழந்து குந்தவையின் கண்ணீர் ததும்பிய கண்களை பார்த்த வண்ணம் மதியும் இழந்து நின்றான். ஐயா, உம்முடைய பதட்டமான காரியங்களினால் உமது உயிருக்கு ஏதேனும் அபாயம் நேர்ந்தால் என்னுடைய கதி என்னாகும் என்பதை சிறிது எண்ணிப்பாரும்.
3: தேவி, தங்களுடைய இதய சிங்காசனத்தில் இடம்பெற்ற இந்த பாக்யசாலி உயிருக்கு பயந்த கோழையாயிருக்க முடியுமா?
1: கோழைத்தனம் வேறு, ஜாக்கிரதை வேறு. ஐயா, முதன் மந்திரி அனிருத்தருக்கு கூட தங்கள் வீரத்தை பற்றி ஐயம் கிடையாது. பின்னர் எதை பற்றி அவர் ஐயப்படுகிறார்? நீர் பழுவூர் ராணியின் ஒற்றனாயிருக்கலாம் என்று ஐயுறுகிறார்.
3: அப்படியானால் வைத்தியர் மகன் பினாகபாணிக்கு அளித்த மறுமொழியை அவருக்கும் அளித்த சித்தமாயிருக்கிறேன். சிறைக்கதவை திறந்து விடுங்கள். அந்த மனிதர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லுங்கள்.
1: வைத்தியர் மகனாவது மற்போரில் சிறிது பழக்கமுள்ளவன்.

0: அனிருத்தர் சொற்போர் அறிவாரேயன்றி மற்போர் அறியார். அறிவின் கூர்மையே அவருடைய ஆயுதம். வாளின் கூர்மையை அவர் என்றும் துணை கொண்டதில்லை.
1: அப்படியானால் என்னுடைய வாளின் கூர்மையைத்தான் முதன் முதலில் பரீட்சை பார்க்கட்டுமே.
0: ஐயா, இந்த நாட்டில் சக்கரவர்த்திக்கு அடுத்த மரியாதைக்குரியவர் முதன் மந்திரி அனிருத்தர். அவருடன் பகிரங்கமாக முரண்பட பழுவேட்டரையர்களும் தயங்குகிறார்கள்.
1: பழுவேட்டரையர்கள் குற்றமுள்ள நெஞ்சினர், அவர்கள் பயப்படுவார்கள். ஆனால் நான் ஏன் பயப்பட வேண்டும்?
0: இளம் பிராயத்திலிருந்து என் தந்தையின் உற்ற தோழர் அவர். முதன் மந்திரிக்கு செய்த அவமரியாதை சக்கரவர்த்திக்கும் எனக்கும் செய்த அவமரியாதையாகும்.
1: அப்படியானால் அவருடைய நம்பிக்கையை நான் பெறுவதற்கு வழியை ஏனும் சொல்லுங்கள்.
0: முதன் மந்திரி காஞ்சிக்கு மிகவும் நம்பிக்கையான ஒருவரை அனுப்ப விரும்புகிறார். உம்மை அனுப்பலாம், நம்பி அனுப்பலாம் என்று நான் உறுதியளித்திருக்கிறேன்.
1: தேவி, காஞ்சிக்கு என்னை அனுப்பாதீர்கள். என் மனத்திற்குள் ஏதோ ஒரு குரல் காஞ்சிக்கு போகாதே

0: காஞ்சிக்கு மிகவும் நம்பிக்கையான ஒருவரை அனுப்ப விரும்புகிறார். உம்மை அனுப்பலாம், நம்பி அனுப்பலாம் என்று நான் உறுதியளித்திருக்கிறேன்.
1: தேவி, காஞ்சிக்கு என்னை அனுப்பாதீர்கள். என் மனத்திற்குள் ஏதோ ஒரு குரல் காஞ்சிக்கு போகாதே, போகாதே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது.
0: அது ஒருவேளை பழுவூர் இளையராணியின் குரலாய் இருக்கலாம் அல்லவா?
1: இல்லவே இல்லை. தங்களுடைய சொல்லுக்கு மாறாக அந்த விஷநாகத்தின் குரலை நான் கேட்பேனா?
0: ஐயா, பழுவூர் இளையராணியை பற்றி இனி எந்த சமயத்திலும் அப்படியெல்லாம் பேசாதீர்கள். இது என்ன? ஏன் இந்த திடீர் மாறுதல்?
1: ஆம், என் மனம் அவள் விஷயத்தில் அடியோடு மாறிவிட்டது.
0: நீர் இலங்கையிலிருந்து கொண்டு வந்த செய்தியை கேட்ட பிறகு.
1: அப்படியானால் இனி நான் பழுவூர் இளையராணியிடம் பயபக்தியுடன் நடந்து கொள்ள வேண்டியதுதானோ?
0: ஆம்.
1: அவள் பயபக்தியுடன் பூஜை செய்யும் கொலைவாளை என்னிடம் கொடுத்து இன்னாருடைய தலையை கொண்டு வா என்று சொன்னாலும் கொண்டு வர வேண்டியதுதானோ?
0: குந்தவை தேவியின் உடம்பு நடுங்கிற்று. மறுமொழி கூறிய போது அவளுடைய குரலும் நடுங்கிற்று. பழுவூர் ராணியிடம் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டியதுதான். ஆனால் அவள் பேச்சை கேட்க வேண்டிய அவசியமில்லை. அவள் எத்தகைய காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறாள் என்பது அவளுக்கே தெரியாமல் இருக்கலாம் அல்லவா?
1: அப்படித்தான் அவளும் கூறினாள். நான் எதற்காக இந்த கத்தியை பூஜை செய்து கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கே தெரியவில்லை என்றாள்.
0: இதை கேட்ட இளவரசி இன்னும் அதிகமாக நடுங்கிய குரலில், இந்த சோழர் தொல்குடியை தெய்வம்தான் காப்பாற்ற வேண்டும் என்றாள்.
1: காப்பாற்றுகிற தெய்வம் இந்த ஏழையை சாதனமாக வைத்துக்கொண்டு காப்பாற்றட்டும் என்றான் வந்தியத்தேவன்.
0: ஐயா, நானும் அவ்வாறுதான் நம்பியிருக்கிறேன். நீர் காஞ்சியிலிருந்து திரும்பி வந்ததும் மறுபடி ஒரு தடவை இலங்கைக்குப் போக வேண்டும். அந்த வாய்ப்பேச இயலாத தாயை எப்படியாவது இங்கே அழைத்து வர வேண்டும்.
1: அவளை அழைத்து வருவது சுழிக்காற்றை குடத்தில் அடைத்து கொண்டு வருவது போலத்தான். இப்படி ஒருமுறை யாரோ சொன்னார்கள். ஆம், அந்த வீர வைஷ்ணவன்தான். ஒருவேளை அவனே அழைத்து வந்திருக்கலாம்.
0: இல்லை, அவனால் அந்த காரியம் முடியவில்லை. உம்மாலேதான் அந்த காரியமாக வேண்டும்.
1: அப்படியானால் என்னை காஞ்சிக்கு அனுப்பாதீர்கள் தேவி.
0: ஏன்?
1: அங்கே என் எஜமானர் இருக்கிறார். அவர் கேட்டால் நான் எல்லா விவரங்களையும் சொல்லித்தானாக வேண்டும். பழுவேட்டரையர்களும் மற்ற சிற்றரசர்களும் செய்யும் சதியை பற்றி அறிந்தால் உடனே வெகுண்டு எழுவார். சக்கரவர்த்தியை சிறை வைப்பது போல் வைத்திருக்கிறார்கள் என்று அறிந்தால் உடனே படையெடுத்து கிளம்புவார். பொன்னியின் செல்வரை பற்றிய செய்தி அவர் காதில் எட்டியிருந்தால் இதற்குள்ளேயே ஒருவேளை புறப்பட்டிருந்தாலும் புறப்பட்டிருப்பார்.
0: அதற்காகவேதான் உம்மை அனுப்ப விரும்புகிறேன். அவர் காஞ்சியை விட்டு புறப்படாமல் எப்படியாவது தடுத்துவிட வேண்டும்.
1: நான் காஞ்சியை அடைவதற்குள் அவர் புறப்பட்டிருந்தால்?
0: வழியில் அவர் எங்கே இருந்தாலும் அங்கே போய் சேர்ந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் விட முக்கியமாக நீர் அவசியம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது.
1: சொல்லுங்கள்.
0: பெரிய பழுவேட்டரையர் இளையராணியுடன் கடம்பூர் மாளிகைக்கு புறப்பட்டு விட்டார் என்ற செய்தி கிடைத்திருக்கிறது.
1: உண்மையில் இளையராணிதான் போகிறாளா அல்லது இளையராணியின் பல்லக்கில்?
0: இல்லை, இளையராணிதான் போகிறாள். என் சித்தப்பாதான் இன்னும் இங்கே இருக்கிறாரே.
1: எதற்காக போகிறார்களாம்?
0: ஆதித்த கரிகாலனையும் கடம்பூருக்கு வரும்படி அழைத்திருக்கிறார்கள். கல்யாண பேச்சு என்பது வெளிப்படையான காரணம். ராஜ்யத்தை இரண்டாக பிரித்து கொடுக்க சமாதானம் செய்து வைக்கப் போவதாகவும் ஒரு பேச்சு நடந்து வருகிறது.
1: என் எஜமானர் அதற்கு ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டார்.
0: அதை பற்றியெல்லாம் இப்போது எனக்கு கவலை இல்லை. பின்ன என்ன கவலை தேவி? இன்னதென்று சொல்ல முடியாத பயம் என் மனதிலே குடிகொண்டிருக்கிறது. நெஞ்சு திக் திக்கென்று அடித்துக் கொள்ளுகிறது. அரை தூக்கத்தில் விவரமில்லாத பயங்கரங்கள் என்னை சூழ்ந்து கொள்ளுகின்றன. நல்ல தூக்கத்தில் அகோரமான கனவுகள் கண்டு விழித்துக் கொள்ளுகிறேன். அப்புறம் வெகு நேரம் வரையில் என் உடம்பு நடுங்கிக் கொண்டிருக்கிறது.
1: இந்த நிலையில் தங்களை பிரிந்து என்னை ஏன் போகச் சொல்லுகிறீர்கள்? தங்களுக்கு எத்தகைய அபாயம் வந்தாலும் என் உயிரை கொடுத்து.
0: ஐயா, என்னுடைய பயம் என்னை பற்றியதே அன்று, என் தமையனை பற்றியது, பழுவூர் ராணியை பற்றியது. அவர்கள் சந்தித்தால் என்ன நேரிடுமோ என்று எண்ணி என் உள்ளம் கலங்குகிறது. அவர்கள் தனியாக சந்திக்க முடியாதபடி நீர் தடை செய்ய வேண்டும்.
1: தேவி, அவர் ஒன்றும் செய்வதற்கு நினைத்தால் அதை யார் தடுக்க முடியும்?
0: ஐயா, என் தமையனை காப்பாற்றும் இரும்பு கவசம் போல நீர் உதவ வேண்டும். அவசியமானால் நந்தினி யார் என்பதை என் சகோதரனிடம் சொல்லிவிட வேண்டும்.
1: அதை அவர் நம்ப வேண்டுமே.
0: நம்பும்படியாகச் சொல்வது உமது பொறுப்பு. எப்படி செய்வீர் என்று எனக்கு தெரியாது. அவர்களை எப்படியேனும் சந்திக்க முடியாதபடி செய்தால் மிக்க நலமாயிருக்கும்.
1: தேவி, என்னால் இயன்ற முயற்சிகளை செய்து பார்க்கிறேன். தோல்வியடைந்தால் என்னை குற்றம் சொல்ல வேண்டாம் என்றான் வந்தியத்தேவன்.
0: ஐயா, தாங்கள் தோல்வியடைந்தாலும் வெற்றியடைந்தாலும்

0: என் இதயச் சிறையிலிருந்து இந்த ஜென்மத்தில் தங்களுக்கு விடுதலை கிடையாது என்றாள் அரசிளங்குமரி.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: ஆணோ பெண்ணோ சமுதாயத்தின் எந்த படிநிலையில இருந்தாலும் மனத்தின் அடித்தளத்தில் விரும்புவது நிரந்தரமான அமைதியை. எவருமே கவலை இல்லாத பாதுகாப்பான நிலைக்காகத்தான் ஏங்குறாங்க. பாசம், நட்பு, காதல் இதெல்லாம் மனம் முழுசா நொறுங்கி போயிடாம கடைமுடிவான ஓர் உன்னத இலக்குக்கு வழிகாட்டுகின்றன. நான் என்கிற அகப்பற்றும் எனது என்கிற புறப்பற்றும் ஓரளவு மட்டுப்படுகின்றன இந்த நுண் உணர்வுகளால. ஆம், ஓரளவு. குந்தவை சோழ பேரரசரின் புதல்வி. வந்தியத்தேவன் வானர் குல சிற்றரசர் வழிவந்தவன். அவளுடைய தமையனின் தூதன், அவ்வளவுதான். இந்த வீர வாலிபன் நந்தினியின் ஒற்றன் அல்லன். அவளுடைய மாய சக்திக்கு உட்பட்டிருக்க மாட்டான்னு நிச்சயமா தோணுது. இருந்தாலும் அவளுடைய வலையில விழுந்திடக்கூடாது என்கிற கவலையும் இருக்குது. அதனால்தான் வந்தியத்தேவனுக்கு பதிலா வேறு யாரையாவது காஞ்சிக்கு அனுப்பலாமேன்னு அனிருத்தரை கேட்டு பார்த்தா. குறிப்பாக கடம்பூரில் வந்தியத்தேவனுக்கு பேரபாயம் காத்திருக்குன்னு கவலைப்படுறா. சரி, முதன் மந்திரியோட பேசியாச்சு. ஆழ்வார்க்கடியான துணைக்கு அனுப்புறார், அவன் பார்த்துப்பான். பத்திரமா திரும்பி வந்ததும் மீண்டும் இலங்கைக்கு போய் அந்த மூதாட்டியை அழைச்சிக்கிட்டு வரணும். நல்லது. தமையன் சக்கரவர்த்திக்கும் தனக்கும் கொடுத்து அனுப்பியிருந்த ஓலைகளை எத்தனையோ அபாயங்களை கடந்து வந்தியத்தேவன் சேர்ப்பிச்சான். கடமைதான், இருந்தாலும் பாராட்டுக்கு உரியவன். இதே போல பல இன்னல்களை கடந்து ஈழத்தில் இருந்த தம்பியிடமும் ரகசிய ஓலையை சேர்ப்பிச்சிட்டான். உயிரை திருணமா மதிச்சு பொன்னியின் செல்வனை பத்திரமா சூடாமணி விகாரத்தில் கொண்டு சேர்த்துட்டான். இப்போ இவற்றையெல்லாம் விட மிக மிக கடினமான பொறுப்பை ஏற்றுக்கிட்டு இருக்கான். இதையெல்லாம் குற்றேவல்னு சொல்லிட முடியாது. தன் முனைப்பால் தான் உயர்வாக கருதிக்கிட்டு வந்திருக்கிற அரசுரிமையை விட எளிய அமைதியான வாழ்க்கையை தம்பி விரும்புகிறான்னு தெரிஞ்சப்பறம் குந்தவியின் மனமாற்றம் இதுவரை அணை போட்டு வந்த உணர்ச்சியை வெளிப்படுத்த செய்திடுச்சு. உயிர் தோழி வானதியும் கைவிட்டு போக துணிஞ்சிட்டார். இந்த நிலையில மிகவும் அரிதாக கிடைச்ச வாழ்க்கை துணைய வந்தியத்தேவனை பற்றுக்கோடா கொண்டது எதிர்பார்த்தது மட்டுமன்று பொருத்தமானதும் கூட. குறி வச்சா தவறமாட்டேன், தவறுமானால் குறி வைக்க மாட்டேன்னு பண்டைய வீரர்களின் பாணியில் இயங்கிக்கிட்டு இருந்த வல்லவரையன் எப்படி மாறிட்டான் பாருங்க. தேவி, என்னால் என்ற முயற்சிகளை செய்து பார்க்கிறேன்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: தொடர்வது ஒரு படப்பாடல். மஜ்னு படத்திற்காக அரிகரன், டிம்மி, அனுபமா பாடியது.

இதுவரை திரைப்பட பாடல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த்.

0: தலைப்புச் செய்திகள். தூத்துக்குடி முத்துக்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் மக்களவையில் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்குகிறது. வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினி மயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான சுய விவரங்களை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவிடுமாறு தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தூத்துக்குடி கடல் பகுதியில் எடுக்கப்படும் முத்துக்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக வர்த்தக மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மக்களவையில் திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி எழுப்பிய கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில், தூத்துக்குடி முத்து உற்பத்தியாளர்கள் சங்கம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அளித்த கோரிக்கை குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் புவிசார் குறியீடு பதிவு அலுவலகத்தின் பதிலுக்காக காத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அது கிடைத்தவுடன் உரிய விதிமுறைகளின்படி தூத்துக்குடி முத்துக்கு புவிசார் குறியீடு வழங்கப்படும் என்றும் திரு ஜிதின் பிரசாத் கூறியுள்ளார். மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்திலிருந்து புவிசார் குறியீடு கோரி பல்வேறு வேளாண் உணவுப் பொருள் மற்றும் கைவினைப் பொருட்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த கோரிக்கைகள் குறித்த பட்டியலை வெளியிட்ட அமைச்சர் அந்த விண்ணப்பங்களும் பரிசீலனையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2026-27 நிதியாண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை அன்றைய தினமே தாக்கல் செய்யப்படும் என்றார். 6ஆம் தேதி வேளாண் நிதிநிலை அறிக்கை பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நிதிநிலை அறிக்கை தாக்கலுக்கு பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றார். மானிய கோரிக்கை தொடர்பான விவாதங்கள் நடைபெறுவது குறித்தும் அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்யும் என்றார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்றும் திரு ஜே சி டி பிரபாகர் கூறினார். வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினி மயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நபார்டு வங்கியின் 45வது நிறுவன தின விழாவில் இன்று உரையாற்றிய அவர், விவசாயிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்குவதுடன் நீர் பாதுகாப்பு, பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ற விவசாய முறைகளுக்கு அதிக முதலீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். விவசாய புத்தொழில்கள் மற்றும் இளம் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க நபார்டு முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். துல்லிய பண்ணை முறை மற்றும் டிஜிட்டல் தளங்களை பயன்படுத்துவதன் மூலம் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலர் திருமதி அமுதா, கூட்டுறவுத்துறையில் பெண் உறுப்பினர்கள் தலைமை பொறுப்பினை ஏற்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழ்நாடு மாநில ஹஜ் குழு மூலம் இவ்வாண்டு ஹஜ் பயணம் செல்ல விரும்புவோர் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் இம்மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 30ஆம் தேதியன்று கணினி வழி குலுக்கல் முறையில் புனித பயணம் மேற்கொள்பவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர். இந்த தேர்வு இணையதளத்தில் நேரலையாக இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்காலிகமாக தேர்வு பெற்றவர்கள் மற்றும் காத்திருப்போர் பட்டியலில் உள்ள விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பங்கள் இந்திய ஹஜ் குழு இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான சுய விவரங்களை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவிடுமாறு தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். தேனி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கணக்கெடுப்பு பணிகளை ஆய்வு மேற்கொண்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தார்.

0: இந்த சென்சஸ் 2027 தான் இந்தியாவில் நடைபெறக்கூடிய முதல் முழுமையான டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சுய கணக்கெடுப்பு செல்ஃப் எனுமரேஷன் வந்து இந்த சென்சஸ்ல தான் முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த சுய கணக்கெடுப்பு வசதியை பயன்படுத்தி மக்கள் வந்து அவங்களை பத்தின விவரங்களை அவங்களாவே பதிவு செஞ்சுக்க தமிழ்நாட்டில் ஜூலை 17 முதல் ஜூலை 31 வரை 15 நாட்கள் கால அவகாசம் இதுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ மொத்தத்துல மக்கள் வந்து அவங்களாவே அவங்கள பத்தின விவரங்களை sc.census.gov.in அப்படின்ற அந்த இணையதளத்துல லாகின் பண்ணி அவங்க பதிவு செஞ்சுக்கலாம். அதுல வந்து ஃபைனலா ஒரு 11-digit கோடு வரும். அந்த கோடை வந்து அவங்க எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி பண்றாங்களோ அந்த கோடை வந்து சேவ் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கணக்கெடுப்பாளர்கள் யார்கள் வர்றாங்களோ அவங்க கிட்ட அதை கொடுத்தோம்னா அவங்க வெரிஃபை பண்ணி அதை அப்ரூவ் பண்ணிடுவாங்க. இந்த செல்ஃப் எனுமரேஷன் 15 நாட்கள் கால அவகாசம் முடிஞ்ச பின்னாடி ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு கணக்கெடுப்பிற்கான களப்பணி நடைபெற உள்ளது.
1: தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் சென்னையில் தொழில் முனைவோருக்கான மீடியோ ட்ரோன் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இம்மாதம் 27 முதல் 29 வரை அளிக்கப்படும் இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் editn.in என்ற இணையதளம் மூலமாகவோ அல்லது சென்னை கிண்டி சிட்கோ தொழில்பேட்டை தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தை நேரிலோ அல்லது கைபேசி மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம். கைபேசி எண் 9360221280. பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டத்தின் கீழ் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. வாணியம்பாடி ITIயில் இத்திட்டத்தின் கீழ் நடைபெற முகாமில் பயிற்சி அளித்த அலுவலர் திரு அருண்குமார், மாணவர்கள் உதவித்தொகையுடன் வேலைவாய்ப்பை சிரமமின்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: தேசிய தொழில் பயிற்சி பழகுனர் முகாம் வந்து நம்ம வாணியம்பாடி ஐடியில் நடைபெற்றது. இந்த தேசிய தொழில் பழகுனர் முகாம் நம்ம ஆப்பரேட்டிவ்ஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னும் போது, ஒரு வருஷம் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து 1 இயர் பண்ணுவாங்க, 2 இயர்ஸ் படிக்கிறவங்க 1 இயர் பண்ணுவாங்க. இதனால கூடுதலாக என்ஏசி சர்டிஃபிகேட் ஒன்று அவங்களுக்கு கிடைக்கும். வேலை வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அப்ரண்டிஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இந்த 1 இயரும் என்ன ஆகும்னா ஆட் ஆகும். அதாவது உதாரணமாக 4 வருஷம் தேவைப்படுது அப்படின்னா 3 வருஷம் தான் கம்பெனியில் பயிற்சி எடுத்திருக்காங்க, இந்த 1 வருடம் கூடவும் அவங்களுக்கு என்ன ஆகும்னா சேர்ந்து அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொழில் பழகுனர் பயிற்சியில் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் அவங்களுக்கு என்ன பண்ணுறோம், ஸ்டைஃபன் தரா.
1: ரோபாட்டிக்ஸ் பிரிவில் பயிற்சி பெற்ற மாணவிகள் இத்திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு தங்களது நன்றியை தெரிவித்தனர்.
3: என் பேர் சபாக்கிரின்னு, நான் ரோபோட்டிக்ல படிச்சேன். கவர்மெண்ட் ITIல வேலை வாய்ப்பு முகாம் நடந்தது, எனக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு. இதுல ஸ்டைஃபன் எல்லாம் கிடைக்குது, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பயிற்சி முடிஞ்சிட்ட பிறகு ஒரு சர்டிபிகேட்டும் தருவாங்க, ஒரு வேலை போறதுக்காக முன்னுரிமையாக இருக்கும் அந்த சர்டிபிகேட். பினான்சியல் சப்போர்ட் எல்லாம் நம்மளுக்கு இருக்கு, மத்திய அரசுக்கும் ரொம்ப நன்றி.
4: என் பேர் மீனா, நான் ரோபோட்டிக்ஸ் முடிச்சிருக்கேன். இங்க அப்ரண்டிஸ் ஜாப் மேல நடந்துட்டு இருக்கு, எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. 15 கம்பெனிஸ் வந்திருக்காங்க, இங்க வேலை கிடைக்கும் போது எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்தரா வேற
1: தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
5: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாகவும் கடலோர தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகள் இயல்பு வட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமையில் பாடத்திட்ட உயர்மட்ட வல்லுநர் குழு மற்றும் வடிவமைப்பு குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. நீலகிரியில் நடைபெற்ற விழாவில் மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி கலந்து கொண்டு புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் மாநில பால் வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி 3,23,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டப்பணிக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை இன்று திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1,060 பேருக்கு புதிய குடும்ப அட்டைகளை மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். வேலூரை அடுத்த தொரப்பாடி ஏரியை மாவட்ட ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தூத்துக்குடி முத்துக்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா மக்களவையில் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5 தேதி தொடங்குகிறது. வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினிமயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான சுய விவரங்களை இம்மாதம் 31 தேதிக்குள் இணையதளத்தில் பதிவிடுமாறு தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரே

0: சுரேஷ்பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இனி விளம்பரம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷ்வாணி மனதில் நின்றவை. உயிருள்ளவரை உஷா திரைப்படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ் பாடிய பாடலை கேட்கலாம்.

அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோர் குரல்களில் பாடும் பறவைகள் திரைப்படத்திலிருந்து பாடல்.

இப்போது இடம்பெறுவது திரைகானம். முதலில் வசந்தகால பறவை படத்திற்காக ஒலிப்பது எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி குரல்கள்.

ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது மனதில் நின்றவை நிகழ்ச்சி. நேரம் இப்போது 7 மணி. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை வானொலியின் மத்திய அலை 770 கிலோ ஹெர்ட்ஸில்.

இதுவரை திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன்.

0: மத்திய அரசின் மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பு என்பது பொதுமக்களுக்கு அரசின் நலத்திட்டங்களை முறையாக கொண்டு சேர்க்க உதவும் ஒரு அருமையான திட்டமாகும். எனவே பொதுமக்கள் அனைவரும் இதில் தங்களின் விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கிய அமைச்சர் குமார், ஆவடி அரசு மருத்துவமனையில் விழுதுகள் என்ற மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறப்பு பயிற்சி திட்ட நிகழ்ச்சியையும் மத்திய அரசின் டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியையும் தொடங்கி வைத்தார். மேலும் மத்திய அரசின் சார்பில் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சுய கணக்கெடுப்பு இணையத்தில் பதிவேற்றம் செய்வது தொடர்பாக அமைச்சர் குமார் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா முன்னிலையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் குமார்,
1: மக்கள் தொகை எவ்வளவு என்றதை கணக்கெடுக்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து சென்சஸ் டிவிஷன்ல இருந்து சென்சஸ் கமிஷனர் இந்தியா மூலமாக ஒரு சர்வே பண்றாங்க. அதுல கிட்டத்தட்ட 35 கேள்விகளுக்கு இருக்கு. இந்த 35 கேள்விகளையும் மக்கள் கம்ப்ளீட்டா அவங்களுடைய பேரு, முகவரி, அட்ரஸ், அவங்க கிட்ட டிவி இருக்கா இல்லையா, அவங்க எந்தெந்த வீட்டுல இருக்காங்க அப்படின்றத எல்லா சென்சஸும் இந்த கேள்விகள் அடங்கியிருக்கு. இந்த கேள்விகளை அவங்களுக்கு உரிய வகையில அவங்க கரெக்டாக ஃபில் பண்ணி அனுப்பிச்சிட்ட அப்புறமா எனுமரேட்டர்ஸ் வந்து அவங்களோட இடத்துக்கு போயிட்டு அது சரியா இருக்கா இல்லைன்றதையும் செக் பண்ணுவாங்க. சென்சஸ் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து நம்ம சொந்தமா அவங்களே அவங்களுடைய விவரத்தை போடுறதுனால செல்ஃப் எனுமரேஷன் HOL லாகின் மூலமா இந்த சிஸ்டத்துல இருக்க மாதிரி மக்களுக்கு வேண்டியதை கவர்மெண்ட் செய்யறதுக்காக இதை முறைப்படுத்திருக்காங்க. ரொம்ப அருமையான திட்டம்.
0: அதனைத் தொடர்ந்து ஆவடி அரசு மருத்துவமனையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் வட்டார அளவிலான ஒருங்கிணைந்த சேவை மையமான விழுதுகள் என்ற அமைப்பை திறந்து வைத்து மாற்றுத்திறன் குழந்தைகளுடன் கலந்துரையாடினார். 30 வருடங்களாக சென்னையில் போக்குவரத்து நெரிசல் உள்ளது. உலக தரத்தில் சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் துறைமுகம் முதல் மகாபலிபுரம் வரை சுமார் 133 கிலோமீட்டர் தூரத்திற்கு 16,502 கோடி மதிப்பீட்டில் 5 கட்டங்களில் தற்போது பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் தச்சூர் வரை 25.8 கிலோமீட்டர் தூரம் சென்னை புறவட்ட சாலை திட்டத்தில் நடைபெறும் கட்டுமான பணிகளை நெடுஞ்சாலைத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆய்வு செய்து ஒப்பந்ததாரர் கட்டுமான பணியாளர்களிடம் தேவையான அடிப்படை வசதிகள் பணிகள் எந்த அளவிற்கு உள்ளது என்று கேட்டறிந்தார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு சட்டக்கல்லூரிகளில் பட்டமளிப்பு விழாக்கள் நடத்தப்படாமல் உள்ளது. இனி வரும் காலங்களில் பட்டப்படிப்பு முடிந்து அதே ஆண்டுகளில் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமோனியா வாயு கசிவு விபத்தால் 18 பேர் உயிரிழந்த தனியார் தொழிற்சாலை மீண்டும் திறக்க முடியாது. தொழிற்சாலை முழுவதும் சீல் வைக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம் என தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஷ் கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே தனியார் தொழிற்சாலையில் கொதிகலன் வெடித்து விபத்துக்குள்ளாகி பீகார் மாநில தொழிலாளர் உயிரிழந்த நிலையில் 9 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் செங்குன்றம் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் 4 பேரை சந்தித்து அவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகளை மருத்துவர்களிடம் கேட்டறிந்து தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழ்நாடு முழுவதும் தொழிற்சாலைகளில் தனிக்குழு அமைத்து ஆய்வு செய்து வருவதாகவும் அமோனியா வாயு கசிந்து 18 பேர் உயிரிழந்தது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்கக்கூடாது என்பதற்காக தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் 56 லட்சம் தொழிலாளர்கள் தொழிற்சாலைகளில் பணிபுரிந்து வருவதாகவும் பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்கள் பிரச்சனைகள் குறித்து தொழிலாளர் நல சட்டப்படி சுமார் 8 லட்சம் ரூபாய்க்கு மேல் நிவாரணம் கிடைக்கும் என்றும் அமோனியா வாயு கசிவு பாதிக்கப்பட்டு 18 தொழிலாளர்கள் உயிரிழந்த தொழிற்சாலையை மீண்டும் திறக்க முடியாது, அதற்கு வாய்ப்பில்லை என்றும் அவர் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் நலன் காக்கும் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் வாழ்வாதார பிரச்சனைகள் குறித்து கோரிக்கை மனுக்களை வழங்கினர். திருவள்ளூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் ஜிபே பண பரிவர்த்தனை மூலம் கணக்கில் வராத 39,950 ரூபாய் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஆடி கிருத்திகை தெப்ப திருவிழா வருகிற ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதனையொட்டி வரும் 6ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறையானது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் பொருந்தும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: இதுவரை நீங்கள் கேட்டது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ.கே. தனசேகரன். இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
3: ஆகாஷ்வாணி

செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் 288 கிகாவாட்டாக உயர்ந்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யெஸ்ஸோ நாயக் கூறியுள்ளார். கடந்த நிதியாண்டில் ஜவுளி ஏற்றுமதி 3,25,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளாா்.

0: நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தால் வெளியான விவகாரத்தை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. அவை மீண்டும் கூடியபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் நீட் தொடர்பான பிரச்சினையை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை மீண்டும் கூடியபோது எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் கடந்த மாத நிலவரப்படி 288 GW உயர்ந்துள்ளது என்று அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் எஸ்ஓ நாயக் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் கடந்த 2014 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து 76 GW உற்பத்தி செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தற்போது சூரிய மின்சக்தி திட்டங்களிலிருந்து 162 GW, காற்றாலைகளிலிருந்து 58 GW, நீர் மின்சக்தி திட்டங்களிலிருந்து 57 GW, உயிரி எரிசக்தி திட்டங்களிலிருந்து 11 GW கிடைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களில் $46 பில்லியன் அளவிற்கு நேரடி அந்நிய முதலீடு பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 12 பொதுத்துறை வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் மூலம் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி திட்டங்களுக்கு கடன் உதவி அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ஸ்ரீபத் எஸ்ஓ நாயக் தெரிவித்துள்ளார். உலகளாவிய அரசியல் சூழ்நிலை மற்றும் பொருளாதார நெருக்கடி நிலவிய போதிலும் கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஜவுளி மற்றும் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி 3,25,000 கோடி ரூபாயாக பதிவாகியுள்ளது என்று ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பாக அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில் முந்தைய ஆண்டை காட்டிலும் கடந்த நிதியாண்டில் ஜவுளி ஏற்றுமதியின் வளர்ச்சி 1.8% அதிகரித்துள்ளதாக கூறினார். உலகளாவிய போட்டிகளை சமாளிக்கும் வகையில் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தியதாகவும் ஜவுளி அணிகலன்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவித்து அவற்றின் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளதை அவர் பட்டியலிட்டுள்ளார். பிஎம் மித்ரா தேசிய தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம், ஜவுளி உற்பத்தியை அதிகரிப்பதற்கான சிறப்பு திட்டம் போன்றவைகள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்கு உத்வேகம் அளித்ததாகவும் திரு கிரிராஜ் சிங் குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருள் கடத்தலை தடுக்க 27 நாடுகளுடன் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பு இருதரப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். மக்களவையில் அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் மேலும் 19 நாடுகளுடன் போதைப் பொருள் தடுப்பிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் செய்து கொள்ளப்பட்டதாக கூறியுள்ளார். நாட்டில் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மியான்மர், நேபாளம், தாய்லாந்து, இலங்கை, இந்தோனேஷியா, சிங்கப்பூர் மற்றும் அமெரிக்காவுடன் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுப்பது குறித்து இருதரப்பு ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். உள்நாட்டில் போதைப் பொருள் தடுப்பு மண்டல அலுவலகங்களின் எண்ணிக்கை 13 to 30 உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் திரு நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் வெளியான விவகாரம் தொடர்பாக புதுதில்லியில் போராட்டம் நடத்தி வரும் மாணவர்களுக்கு எதிராக காவல்துறையினர் பெல்லட் துப்பாக்கிகளை பயன்படுத்தியதாக சில சமூக ஊடகங்களில் வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காவல்துறையினர் பட்டன்களை பயன்படுத்தி ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது நகக்காயம் ஏற்படுத்த முயற்சி செய்ததாக கூறப்படுவதிலும் உண்மை இல்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள எட்வர்ட் மிலிபேண்டிற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா பிரிட்டன் இடையிலான இருதரப்பு உறவுகள் தற்போது வலுப்பெற்று வருவதாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான

0: ஒட்டுமொத்த பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு உறவுகளுக்கு சான்றாக விளங்குவதாகவும் கூறியுள்ளார். எட்வர்ட் மில்லிபேண்டுடன் இணைந்து இந்தியா பிரிட்டன் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த தாம் ஆவலுடன் இருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிக்கிமில் நாம்சி மாவட்டத்தில் நீர்மின் திட்டத்திற்கான சுரங்கம் தோண்டும் பணியின்போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11 அதிகரித்துள்ளது. இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ள 20 மேற்பட்டோரை மீட்கும் பணியில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர், தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். காயமடைந்தவர்களுக்கு உடனடி சிகிச்சை அளிக்க மருத்துவக் குழுவினரும் சம்பவ இடத்தில் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங்கை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீட்பு பணி குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். உயிரிழந்தவர்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்த பிரதமர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கவும் பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்கள் விரைந்து குணம் பெற இறைவனை பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தென்காசி மாவட்டம் கீழ்கடையத்தில் உள்ள அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில் நிலத்தில் கேரளத்திலிருந்து வரும் வாகனங்கள் மூலமாக கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்க தமிழக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிளாஸ்டிக் மின்னணு கழிவுகள், காலாவதியான மருந்து மாத்திரைகள் கொட்டப்படுவதால் ஜம்பு நதியும் விளைநிலங்களும் நிலத்தடி நீரும் மாசடையும் சூழலை உருவாகி இருப்பதாக கூறியுள்ளார். 10 மேல் கழிவுகள் சட்டவிரோதமாக கொட்டப்படுவதை தடுக்க தாவேகா அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வேவ்ஸ் ஓடிடி இணையதளம் வாயிலாக இந்தியாவின் முத்துக்கள் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற காணொலி குறும்பட போட்டியை அறிவித்துள்ளது. முதற்கட்டமாக இந்த போட்டியில் பங்கேற்பவர்கள் தங்களது மாவட்டத்தில் உள்ள பாரம்பரிய சின்னங்கள், முக்கிய கட்டமைப்புகள் மற்றும் கலைப்பொருட்களின் சிறப்புகள் குறித்த காணொலியை 3 கால அளவில் தயாரித்து அடுத்த மாதம் 1 முதல் 30 சமர்ப்பிக்கலாம். முதற்கட்டமாக அந்தமான் நிக்கோபார், அருணாச்சல பிரதேசம், சண்டிகர், தாத்ரா நாகர் ஹவேலி, தாமனண்டியோ, கோவா மற்றும் லடாக் பகுதிகளில் உள்ளவர்கள் தங்களது காணொலி படைப்புகளை போட்டிக்கு அனுப்பலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 20 போட்டியாளர்களுக்கு தலா 50,000 ரூபாய் பரிசு வழங்கப்படும். மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 2 ரூபாயும், தேசிய அளவில் சிறந்த படைப்புகளை அளிப்பவர்களுக்கு 5 ரூபாயும் வழங்கப்படும். லாக்கோனாங் மஞ்சள் சாகுபடி 7,000 ஹெக்டேர் அளவிற்கு விரிவுபடுத்த இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். மேகாலயாவில் லாக்கோடாங் மஞ்சள் இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் 3,000 மகளிருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினார். 2028-29 நிதியாண்டிற்குள் 100 ரூபாய் மதிப்பிலான லாக்கோடாங் மஞ்சள் சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வடகிழக்கு மாநிலங்களின் உணவுப் பொருட்களை உலக அளவில் பிரபலமாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறினார். ஆப்கானிஸ்தானில் நியூரிஸ்தான் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 20 மேற்பட்டோர் உயிரிழந்தனர், 80 மேற்பட்டோர் காயமடைந்தனர். இது தொடர்பாக அந்நாட்டு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வெள்ளத்தால் 100 மேற்பட்ட மக்கள் காணாமல் போயிருப்பதாகவும் அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டின் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் இப்பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்து மதிப்பீடு செய்யப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் 288 GW உயர்ந்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். கடந்த நிதியாண்டில் ஜவுளி ஏற்றுமதி 3,25,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். சிக்கிம் சுரங்க விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 ரூபாய் நிவாரணம் வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். கேரளத்திலிருந்து கொண்டுவரப்படும் கழிவுகளை தமிழக எல்லையில் கொட்டப்படுவதை தடுக்க தாவேகா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:25:35 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்வது பண்ணை செய்தி. உழவர் நண்பர்களே, அடுத்து வரும் மழையை நம்பி பயிர் சாகுபடிக்காக காத்திருக்கிறோம். அடுத்த பருவத்தில் என்ன பயிர் சாகுபடி செய்ய இருக்கிறோம்? நெல்,

உளுந்து, மக்காச்சோளம், கேழ்வரகு, குதிரைவாலி, வரகு, சாமை, பாசிப்பயிறு, கொள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, தீவனச்சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால், காய்கறி பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய், பீர்க்கன், வெண்டை, புடலை, வெங்காயம், செடிமுருங்கை, அவரை, கொத்தவரை, காய்கறி தட்டப்பயிறு, கீரை, சாம்பல் பூஷணி, பாலக்கீரை, இவற்றின் விதைகள் தேவையா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண் ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள். அல்லது இயக்குனர் விதை மையம், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-0003 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது தொலைபேசி எண்கள் 0422, இது இணைப்பு எண், 6611-2322, 6611-4322 இந்த எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். மின்னஞ்சல் வாயிலாகவும் தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் முகவரி seedunit@tnau.ac.in. உங்கள் நினைவிற்கு மீண்டும் வந்த மின்னஞ்சல் முகவரி seedunit@tnau.ac.in. தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் பாக்டீரியா இலைக்கருகல் நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள்: இலைகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். நோயின் தீவிரம் அதிகமாகும் போது கோடுகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும். இதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு காப்பர் ஹைட்ராக்சைடு 300 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்போது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நடவு வயலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் டயாமிதாக்சிம் 40 கிராம் அல்லது அசாடிராக்டின் 400 மில்லி ஏக்கருக்கு என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்போது நெற்பயிரில் இலை சுருட்டுப்புழு தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த கார்போசல்ஃபான் 400 மில்லி அல்லது கார்டாஃப் ஹைட்ரோக்ளோரைடு 600 கிராம் ஏக்கருக்கு என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்க வேண்டும். நிலக்கடலை விதைகளை 1 கிலோ விதைக்கு 4 கிராம் வீதம் ட்ரைகோடெர்மா என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். நிலக்கடலை பயிர் செய்ய இருக்கும் விவசாயிகள் வேரழுகல் நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த கார்பன்டாசிம் 2 கிராம் 1 ஏக்கர் விதைக்கு என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்யுங்கள். அல்லது ட்ரைகோடெர்மா விர்டி 4 கிராம் அல்லது பேசிலஸ் சப்டிலிஸ் 10 கிராம் 1 கிலோ விதைக்கு என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து பயிரிடலாம். மாம்பழங்களை அறுவடை செய்யும் போது பழத்தின் மேற்பரப்பில் பால் படிவதை தவிர்க்க பழத்தோடு காம்பை 1 சென்டிமீட்டர் விட்டு அறுவடை செய்ய வேண்டும். மேலும் மாம்பழங்கள் சீராக பழுக்கவும் நல்ல நிறத்தோடு காணப்படவும் சோடியம் ஹைட்ராக்சைடு துகள்களோடு பரிந்துரைக்கப்பட்ட எத்தரல் 2 மில்லி சேர்த்து பயன்படுத்தலாம். இவ்வாறு சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி வானிலை ஆய்வு மைய தலைவர் அறிவிக்கின்றார். இதுவரை பண்ணை செய்தி கேட்டீர்கள்.

0: தலைப்புகள் தொடர் நிகழ்ச்சி.
1: போப்பா போ, எது சொன்னாலும் காதலையே வாங்கறது இல்ல. எப்படி பட்டுன்னு கதவு சாத்திட்டு போறத பாரு. நீங்கெல்லாம் ஏன் இப்ப கத்துறீங்க? உங்க அண்ணனு சொன்னதும் உங்களுக்கு கோபம் வருதோ? போங்க போங்க, நீங்களும் அவன் பின்னாடியே போங்க. இதுக்கெல்லாம் காரணமே நீங்க தானே.
2: அட பட்டக்கா, என்ன நாயங்க கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க?
1: வா முத்தழகு, வா வா. என்ன சொன்ன? நாய் நான் சொன்ன. நல்ல வேலை அவன் உள்ள போயிட்டான். இதை மட்டும் காதல கேட்டிருந்தானா வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பான். இதுங்கள நாயின்னு சொன்னா அவனுக்கு கோவம் வந்துடும். அதுங்க பேரு ஒன்று ரீனோ ஒன்று டீனோ. அதுகளை தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டு வரான்.
2: என்னக்கா சொல்றீங்க?
1: சிரிப்பா வருதுல்ல. இதுதான் இங்க நிலைமை. உருப்படியா ஏதாச்சும் வேலைக்கு போடானா கேட்காம எப்ப பாரு இந்த நாயங்க கூட. அச்சுச்சோ, தப்பு தப்பு, இந்த ரீனோ டீனோ கூட தான் சுத்திட்டு கிடக்குறான்.
2: ஓஹோ, தம்பிக்கு செல்ல பிராணிகள்னா ரொம்ப பிடிக்குமோ?
1: பிடிக்குமாவா? நீ வேற. அதுகளை கவனிச்சுக்கிறதுக்காக தான் இவன் வேலை வெட்டி கூட போகாம வீட்லயே உட்கார்ந்துருக்கான் பாரு.
2: கேட்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு.
1: கொஞ்சம் இல்ல முத்தழகு, ரொம்பவே. இதனால எனக்கும் அவங்க அப்பாவுக்கும் தினம் தினம் சண்டை தான்.
2: அக்கா, தம்பிக்கு செல்ல பிராணிகள் தான் பிடிக்கும்னா நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா?
1: என்ன முத்தழகு, என்ன யோசனை?
2: அக்கா, செல்லமா வளர்க்குற செல்ல பிராணிகளை வச்சே நீங்க வருமானம் பார்க்க முடியும். அதுக்கு வழி இருக்கு.
1: என்ன முத்தழகு சொல்ற, என்ன வழி?
2: செல்ல பிராணிகள் சார்ந்த தொழில்கள் நிறைய இருக்கு. அதுல ஏதாவது ஒன்னு செஞ்சா செல்ல பிராணிகளை வளர்த்த மாதிரியும் இருக்கும், தொழில் செஞ்சு வருமானம் பார்த்த மாதிரியும் இருக்கும்.
1: முத்தழகு, நீ என்னென்னமோ சொல்ற, ஆனா எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குதே.
2: எல்லாம் புரியும். இப்ப இவங்க சொல்றத கேட்டா.
1: யார முத்தழகு?
2: சொல்றேங்கா, செல்ல பிராணிகள் பராமரிப்பு சார்ந்த தொழில் வாய்ப்புகள் பத்தி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் சி இன்பராஜ் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளுங்க.
3: இன்றைய காலத்தில் நாய்கள் மற்றும் பூனைகள் போன்ற செல்ல பிராணிகளை தன் குடும்ப உறுப்பினர்களாகவே மக்கள் பார்க்கிறார்கள். வேலை, உள்நாட்டு அல்லது வெளிநாட்டு பயணங்கள் போன்ற காரணங்களால் செல்ல பிராணிகளை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டிய தேவை தற்போது அதிகரித்துள்ளது. இவற்றின் காரணங்களால் பெட் போர்டிங் எனப்படும் செல்ல பிராணிகள் தங்கும் விடுதி மற்றும் பெட் டே கேர் சென்டர் என்று சொல்லக்கூடிய செல்ல பிராணிகளுக்கான பகல் நேர பராமரிப்பு சேவை மையம் என்பது செல்ல பிராணிகள் வளர்ப்போர்களுக்கு இன்றியமையாத ஒன்றாக உள்ளது. இவற்றில் பகல் நேர பராமரிப்பு என்றால் செல்ல பிராணிகளில் பகல் நேரத்தில் கவனித்து உணவளித்து விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி போன்றவற்றில் ஈடுபடுத்துதல், இவை பகல் நேர பராமரிப்பு என்று கூறப்படுகிறது. பொதுவாக இப்பகல் நேர பராமரிப்பு செல்ல பிராணி வளர்ப்பவர்கள் இருவருமே கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு செல்லும் பட்சத்தில் அவற்றை தனது வீடுகளில் தனியாக விட்டு செல்வதை அவர்கள் விரும்புவதில்லை. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இவ்வகையான பெட் டே கேர் சென்டர் என்று கூறப்படும் பகல் நேர பராமரிப்பு சேவை மையம் மிகவும் பயன்பாடாக உள்ளது. இவ்வகையான சேவைகள் தற்போது அதிகம் தேவைப்படுகிறது. அதற்கான சில காரணங்கள், இன்றைய காலத்தில் மக்கள் அதிகமாக நகரங்களுக்கு குடிபெயர்ந்து வருகின்றனர். நகர வாழ்க்கையில் தனிமை மற்றும் மன அழுத்தம் அதிகமாக இருப்பதால் பலர் செல்ல பிராணியை சார்ந்து மற்றும் அவற்றை வளர்க்கவும் ஆரம்பித்துள்ளனர். குறிப்பாக அபார்ட்மெண்ட் மற்றும் கேட்டட் கம்யூனிட்டி போன்ற இடங்களில் நாய் மற்றும் பூனைகள் வளர்ப்பது தற்போது அதிகரித்துள்ளது. ஆகையால் இதற்கான சேவைகளும் தேவைகளும் அதிகரித்த வண்ணமே உள்ளது. முன்பெல்லாம் அதிகமாக குடும்பங்களில் யாரோ ஒருவர் செல்ல பிராணிகளை கவனித்துக் கொள்வார்கள். ஆனால் தற்போது அதிகமாக தனி குடும்பங்கள் உள்ளன. ஆகையால் செல்ல பிராணிகள் கவனிப்பு மிகவும் வீடுகளில் குறைந்துவிட்டது. ஆகையால் இவற்றின் தேவை அதிகரிக்கிறது. மக்களிடையே செல்ல பிராணிகளுக்கான விழிப்புணர்வு மற்றும் தெரு நாய்களை தற்போது செல்ல பிராணி ஆர்வலர்கள் அதிகமாக தத்தெடுத்து கொள்வதும் இவ்வகையான சேவைகளின் தேவை அதிகம் ஆவதற்கு ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது.

மென்பொருள் சார்ந்த வர்த்தகங்களிலும் தனியார் வேலையிலும் நீண்ட நேரம் வேலை செய்கிறார்கள். காலை முதல் மாலை வரை வீட்டுள் யாரும் இல்லாத சூழலில் செல்லப்பிராணிகள் தனியாக இருக்க முடியாது. ஆகையால் செல்லப்பிராணிகளை போர்டிங் சென்டரில் அனுமதித்து அவர்கள் வேலைக்கு செல்கின்றனர். இப்போது மக்கள் செல்லப்பிராணிகளை வெறும் செல்லப்பிராணிகளாக பார்க்காமல் குடும்ப உறுப்பினர்களாகவே பார்க்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான சிறந்த மற்றும் சத்துள்ள உணவுகளை அளிப்பது மிகவும் முக்கியம். அவை அனைத்தும் இவ்வகையான டே கேர் சென்டரில் பயன்படுத்துவதால் இவற்றுக்கான தேவை தற்போது இன்றியமையாததாக உள்ளது. இந்த அனைத்து காரணங்களாலும் பெட் கேர் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. எதிர்காலத்தில் பெரிய வர்த்தக மையங்களாக மாறவும் வாய்ப்புள்ளது. மேலும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் முழு நேர அல்லது பகுதி நேர வேலை வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உள்ளது. முன்பு செல்லப்பிராணிகளை பாதுகாப்பாகவும் பொழுதுபோக்குக்காகவும் மட்டுமே வளர்த்தார்கள். தற்போது செல்லப்பிராணி குடும்ப உறுப்பினர்களாகவே பார்க்கும் மனப்பான்மை அதிகரித்துள்ளது. ஆகையால் செல்லப்பிராணிகள் வளர்க்கும் உரிமையாளர்கள் இதற்கான செலவினங்களை மிக பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. எனவே இவ்வணிகத்தில் ஏற்படும் வருமானம் என்பது நிரந்தர மற்றும் பெருவாரியான வருமானங்களை ஈட்ட முடியும். அதற்கு தேவை சுத்தமான ஒரு நல்ல உட்கட்டமைப்பு வசதி கொண்ட செல்லப்பிராணிகள் தங்கும் விடுதிகளே ஆகும். இந்த துறையில் இளைஞர்களுக்கு பல வேலை வாய்ப்புகள் உள்ளன. இன்றைய காலத்தில் பெட் கேர் இண்டஸ்ட்ரி மிக வேகமாக வளர்ந்து வரும் துறையாக உள்ளது. ஆகையால் இளைஞர்கள் குறைந்த முதலீட்டில் புதிய தொழில் தொடங்க நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. மேலும் பெரிய முதலீடு ஏதும் இல்லாமல் கூட இவ்வகையான தொழிலை மிக எளிய முறையில் தொடங்க முடியும். சிறிய அளவில் வீட்டிலிருந்தே கூட இவ்வகையான தொழிலை ஆரம்பிக்க முடியும். சில செல்லப்பிராணி உரிமையாளர்கள் பாதுகாப்பு மையங்களுக்கு அனுப்புவதற்கு பதிலாக தன் வீடுகளிலேயே செல்லப்பிராணிகளை வைத்து கவனிக்க விரும்புகிறார்கள். அதனால் வீட்டிலேயே கூட, அதாவது பெட் சிட்டிங் சர்வீஸ் எனப்படும் சேவை மையங்களை ஆரம்பித்து செல்லப்பிராணிகளை பாதுகாத்து இதன் மூலம் வருவாயிட்டலாம். இது பெண்கள் மற்றும் பகுதி நேர வேலை செய்பவர்களுக்கு ஒரு நல்வாய்ப்பாக உள்ளது. மேலும் இதற்கான முதலீடு மிகவும் குறைவு. அது மட்டுமின்றி பெட் வாக்கிங் சர்வீஸ் எனப்படும் சேவை சில செல்லப்பிராணி உரிமையாளர்கள் தனது செல்லப்பிராணிகளை தினமும் நடைப்பயிற்சிக்கு அழைத்து செல்ல முடியாது. அவ்வகையான நேரங்களில் பகுதி நேர வேலைகளிலோ காலையோ அல்லது மாலையோ அவற்றை நடைப்பயிற்சிக்கு அழைத்து செல்ல அவர்களுக்கு ஆட்கள் தேவைப்படுகிறது. இதற்கான சேவைகளை வாக்கிங் சர்வீஸ் என்று கூறுகிறோம். மேலும் செல்லப்பிராணிகளுக்கு அழகுபடுத்தும் விதமாக, சுத்தப்படுத்தும் விதமாகவும், அவற்றின் தோற்றத்தையும் அவற்றின் சுத்தத்திற்காகவும் தரப்படும் சேவை பெட் க்ரூமிங் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் பெட் டாக்ஸி சர்வீஸ் செல்லப்பிராணிகளுக்கு ஏதும் உடல்நலக்குறைவு அல்லது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்து செல்ல இவ்வகையான சேவைகளை பயன்படுத்தி கொள்ளலாம். இது மட்டுமின்றி பெட் ட்ரைனிங் செல்லப்பிராணிகளுக்கு தேவையான ஒழுக்க உடற்பயிற்சிகள், பழக்க வழக்கத்திற்கான சமூக பயிற்சிகள் செல்லப்பிராணிகளுக்கு கற்றுத்தரப்படும். இவ்வகையான சேவைகள் பெட் ட்ரைனிங் என்று அழைக்கப்படுகிறது. இவை அனைத்தும் ஒரு சேர செல்லப்பிராணிகள் தங்கும் விடுதிகளிலோ அல்லது பராமரிப்பு மையங்களிலோ அளித்து இளைஞர்கள் மற்றும் பெண்கள் தகுந்த சேவை அளிப்பதன் மூலம் நிறைந்த வருமானத்தை ஈட்ட முடியும். பொதுவாக பெரு நகரங்களில் ஒரு நாளைக்கு தோராயமாக 500 முதல் 1000 வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இத்துறையின் ஆரம்பத்தில் பெரிய முதலீடு எதுவும் தேவையில்லை. வீட்டிலிருந்து மிகச்சிறிய முதலீட்டில் இவ்வகையான மையங்களை ஆரம்பித்து ஒரு பெரிய வர்த்தக தொழிலாக இவற்றை மாற்ற முடியும் என்பதே இதன் பலம். ஆகையால் பெட் கேர் இண்டஸ்ட்ரி என்பது இளைஞர்களுக்கு மற்றும் புதிய தொழில் முனைவோருக்கு ஒரு மிகப்பெரிய தேவையுள்ள ஒரு வர்த்தகமாக இக்காலகட்டத்தில் உள்ளது. செல்லப்பிராணிகளை நேசிக்கும் மனப்பான்மை இருந்தால் இத்தொழிலில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். செல்லப்பிராணிகளை பாதுகாப்பாக கையாள்வதற்கு ஒரு சில திறன்களை தொழில் முனைவோர்கள் வளர்த்து கொள்வது இன்றியமையாத ஒன்றாகும். ஒவ்வொரு பிராணிகளுக்கும் தனித்தனியான நடத்தைகள் இருக்கும். சில பிராணிகள் மிகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் மற்றும் செல்லமாகவும் இருக்கும். ஒரு சில செல்லப்பிராணிகள் பயந்த நிலையிலேயோ அல்லது கோபமாகவோ காணப்படலாம். அதனால் செல்லப்பிராணிகளை புரிந்து அதற்கேற்றாற்போல் அவற்றை கையாள்வது இத்தொழிலின் மிக முக்கிய ஒன்றாகும். அதுவே இதன் அடிப்படையும் ஆகும். அது மட்டுமின்றி தொழிலில் அடிப்படை கால்நடை உடற்பராமரிப்பு, அவசர காலங்களில் முதலுதவி போன்ற பேசிக் வெட்டினரி நாலேஜ் என்பது மிகவும் அவசியம். ஒருவேளை வளர்க்கும் பிராணிகளுக்கு காய்ச்சல், வாந்தி, வயிற்றுப்போக்கு அல்லது மூச்சு விடுவதில் சிரமம் போன்ற ஆரம்ப உடல்நல பிரச்சனைகள் அடையாளம் கண்டறிந்து மருத்துவமனையில் அனுமதித்து பாதுகாக்க வேண்டும். மேலும் தடுப்பூசி மற்றும் குடற்புழு நீக்கம்
போன்ற முதலுதவி பற்றிய

அடிப்படை அறிவு இருத்தல் வேண்டும். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அவசர காலங்களில் விரைவாக நடவடிக்கை எடுக்க முடியும். மேலும் கம்யூனிகேஷன் எனப்படும் செல்லப்பிராணிகளுடன் நல்ல கம்யூனிகேஷன் அல்லது செல்லப்பிராணிகள் பற்றிய அடிப்படை அறிவு இருப்பது மிக அவசியம். சேவை மையங்களில் உரிமையாளர்கள் செல்லப்பிராணிகள் மற்றும் அதன் உரிமையாளர்களிடம் உண்மையாக நடந்து கொள்ளும் பட்சத்தில் அந்த செல்லப்பிராணி உரிமையாளர்களுக்கான நம்பிக்கை சேவை மையங்கள் மீது அதிகரிக்கும். அந்த நம்பிக்கை மட்டுமே இவ்வகையான வர்த்தகங்களில் மிகப்பெரிய பலம். செல்லப்பிராணிகளுடன் வேலை செய்வதற்கு அமைதி மிகவும் முக்கியம். சில செல்லப்பிராணிகள் புதிய இடத்தில் இருக்க சற்று நேரம் எடுத்துக்கொள்ளும். ஒரு சில செல்லப்பிராணிகள் தொடர்ந்து குறைத்து கொண்டே இருக்கும். மேலும் சில செல்லப்பிராணிகள் கோபமாக காணப்படும். எல்லா நேரங்களிலும் பிராணிகளிடம் நாம் கோபப்படாமல் அமைதியாக இருந்து அதனை சிறப்பாக கையாள வேண்டும். அவ்வகையான தொழில் முனைவோருக்கு இத்தொழில் ஆகச்சிறந்த ஒன்றாகும். இந்த துறையும் ஒரு வர்த்தக தொழில்துறை என்பதால் அது சம்பந்தப்பட்ட திறன்களை வளர்த்து கொள்வது மிகவும் அவசியம். மேலும் அச்சம்பந்தப்பட்ட மேலாண்மைகள் மற்றும் தினசரி செலவு வரவு பதிவேடுகள் மூலம் நிர்வகிக்க தெரிந்திருக்க வேண்டும். பெட் போர்டிங் மற்றும் டே கேர் பிஸ்னஸ் தேவைப்படும் உட்கட்டமைப்பு வசதிகள் மிக முக்கியமானவை. செல்லப்பிராணிகள் பாதுகாப்பாகவும் சுத்தமாகவும் சுகமாகவும் இருக்கக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டியது இத்தொழிலை ஆரம்பிக்கும் தொழில் முனைவோருக்கு முக்கியமான கடமையாக பார்க்கப்படுகிறது. தங்க வைக்கப்படும் செல்லப்பிராணிகள் ஒரு சுத்தமான தங்கும் அறையில் போதுமான இடவசதியும் இருத்தல் வேண்டும். மிகச்சிறிய இடத்தில் செல்லப்பிராணிகள் அடைத்து வைப்பது ஒரு வகையான உடல் அல்லது மன அழற்சியை ஏற்படுத்தும். மேலும் கிருமி நாசினியை பயன்படுத்தி தங்குமிடங்களை சுத்தம் செய்வது மிக மிக அவசியம். இதன் மூலம் தொற்று நோய் மற்றும் துர்நாற்றங்களை தவிர்க்கலாம். மேலும் நாய் மற்றும் பூனைகளுக்கு தனித்தனி பகுதியில் அடைத்து வைத்தல் வேண்டும். பாதுகாப்பாக மற்றும் காற்றோட்டம் நிறைந்த இடமாக அது இருத்தல் வேண்டும். அதிக வெப்பம் மற்றும் மூச்சு திணறல் செல்லப்பிராணிகளுக்கு அழற்சியை ஏற்படுத்தும் என்பதால் குறிப்பாக சென்னை போன்ற வெப்பமான நகரங்களில் வென்டிலேஷன் எனப்படும் காற்றோட்டம் மிகவும் அவசியம். அது மட்டுமின்றி ஜன்னல் மற்றும் எக்ஸாஸ்டர் எனப்படும் காற்று வெளியிடும் விசிறிகள் தேவையான ஒன்றாகும். அவை மட்டுமின்றி ஒரு சுகாதாரண காற்று கிடைக்க வேண்டிய அளவுக்கு கெனல் அல்லது போர்டிங் எனப்படும் அவ்விடம் சுத்தமாக இருக்க வேண்டும். இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் நோய் தொற்றும் துர்நாற்றங்களையும் வெகுவாக குறைக்க முடியும். மேலும் பிராணிகள் வெளியே ஓடி செல்லாமல் இருக்க பாதுகாப்பான கட்டமைப்பை செய்திருக்க வேண்டும். செல்லப்பிராணிகளுக்கு தேவையான உணவளிக்கும் தட்டுக்களும் வசதியான படுக்கை அமைப்புகளும் அமைத்து தர வேண்டும். மேலும் நீர் மற்றும் உணவு தட்டுக்கள் தினமும் சுத்தம் செய்யப்பட வேண்டும். அதன் படுக்கைகள் சுத்தமாக இருத்தல் அவசியம். அதற்கு தேவையான விளையாட்டு பொருட்கள் அதன் உறைவிடத்தில் அமைத்து தர வேண்டும். பிளே ஏரியா எனப்படும் விளையாட்டு பகுதியை போர்டிங் மையங்களில் அமைத்து தருவது மிக முக்கிய ஒன்றாகும். அவ்விடத்தில் செல்லப்பிராணிகள் ஓடுவதற்கும் விளையாடுவதற்கும் ஒரு வெளிப்புற இடம் இருக்க வேண்டும். அது மட்டுமின்றி மிக முக்கிய ஒன்றாக சிசிடிவி கேமரா அமைத்தல் அவசியம். செல்லப்பிராணி உரிமையாளர்கள் தங்கள் செல்லப்பிராணிகளை பாதுகாப்பாக இருக்கின்றனவா என்பதை நம்பிக்கையுடன் உணர முடியும். இவ்வாறு அமைக்கும் பட்சத்தில் ஒரு அவசர நிலையில் விபத்து ஏதேனும் ஏற்படும் பட்சத்திலும் அவற்றை இக்கருவி கொண்டு நாம் காணலாம். சுத்தமான சூழல் இருந்தால் மட்டுமே நோய் தொற்றுக்களை குறைக்க முடியும். பாதுகாப்பான இடங்களில் இருக்கும் இந்த பெட் போர்டிங் மையம் அல்லது பகல் நேர சேவை மையத்தில் மிகப்பெரிய பலம் என்னவென்றால் ஒரே ஒரு சேவை மூலம் மட்டுமல்லாமல் பல்வேறு வழிகளில் வருவாய் பெறலாம். டெய்லி போர்டிங் ஃபீஸ் எனப்படும் செல்லப்பிராணிகளை தங்க வைத்து வெளியூருக்கு செல்லும் செல்லப்பிராணி உரிமையாளர்கள் அவற்றை பாதுகாப்பான மையங்களில் விட்டு செல்லும் போது அந்த ஒரு நாளைக்கான தொகையை அவர்கள் பாதுகாப்பு மையத்துக்கு வழங்க வேண்டும். அது மட்டுமின்றி செல்லப்பிராணியின் உடலின் அளவு, அதன் இனம், அதற்கு தேவையான உணவுகளின் அடிப்படையில் அல்லது சிறப்பு பாதுகாப்பு சேவையின் அடிப்படையில் அதற்கான கட்டணம் மாறுபடும். உதாரணமாக சிறுவகை நாய்களுக்கு தினசரி குறைந்த கட்டணமும் பெரிய இன நாய்களுக்கு அதிக கட்டணமும் ஸ்பெஷல் கேர் எனப்படும் சிறப்பு பராமரிப்பு மேற்கொள்ளப்படும் செல்லப்பிராணிகளுக்கு சற்று அதிகமான கட்டணமும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் மாதந்தோறும் மாத கட்டணமும் நாம் பெற முடியும். அது மட்டுமின்றி பாதுகாப்பு கட்டணம் என்று சில சேவைகள் மூலம் நாம் கட்டணங்களை உரிமையாளருடன் பெற்றுக்கொள்ளலாம். உதாரணமாக செல்லப்பிராணிகளை குளிக்க வைப்பது, முடிகளை வெட்டுவது, நகங்களை வெட்டுவது, காதை சுத்தம் செய்வது, உண்ணிகளை கட்டுப்படுத்துவது போன்ற சிறு சிறு சேவைகள் மூலம் அதற்கு தேவையான கட்டணத்தை உரிமையாளர்களிடம் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் செல்லப்பிராணிகளுக்கு தேவையான சிறப்பு உணவுகள், ஷாம்பு, காலர், நீர்க்குவளை மற்றும் உணவுக் குவளைகள் மூலம் சிறு வருமானம் ஈட்ட முடியும். செல்லப்பிராணிகளை விடும் உரிமையாளர்கள்

0: தங்கள் செல்லப்பிராணிகளுக்கு பயிற்சிகள் அளிப்பதற்கான சேவைகளை எதிர்பார்த்தால் அவற்றையும் நாம் சேவை மையங்களில் அளித்து அதற்கான கட்டணமும் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் ஏதாவது உடல்நல குறைபாடு இருந்தால் அது சார்ந்த பிரச்சனைகளுக்கு கால்நடை மருத்துவரை அணுகி அவர் மூலமும் நாம் கூடுதல் வருவாய் ஈட்ட முடியும். இந்த தொழிலில் முக்கிய பலன் என்னவென்றால் ஒரு எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என கூறலாம். செல்லப்பிராணிகளுடன் வேலை செய்வது ஒரு வகையான மன அழுத்தத்தை குறைக்கவும் மேலும் சந்தோஷமாகவும் உடல்நலத்தில் இருப்பதும் பார்க்க முடியும். மன அமைதி கிடைக்கும் இந்த தொழிலில் வருவாய் மட்டும் இன்றி அதற்கான ஒரு பேஷன் இதில் கிடைக்கும். இத்தொழிலில் ரிப்பீட் கஸ்டமர் அதிகம். மேலும் நியமன அடிப்படையில் இத்தொழிலை நாம் கடைப்பிடிக்கலாம். இத்தொழிலை சரியாக கையாண்டு வரும் பட்சத்தில் செல்லப்பிராணி உரிமையாளர்கள் தனது செல்லப்பிராணி பாதுகாப்பும் மற்றும் நல்ல உடல் நலத்துடனும் இருப்பதை பார்த்தால் அடுத்த முறை அதே சேவை மையத்தை தேர்வு செய்வார்கள். ஏனென்றால் புதிய இடங்களில் பழக நேரம் எடுக்கும். அதனால் ஒரு இடத்தில் தேர்வு செய்து அங்கேயே அவர்கள் பின்பற்றுவார்கள். அந்த செல்லப்பிராணி உரிமையாளர்கள் விரும்புவார்கள். மேலும் இத்தொழில் பெரிய முதலீடு எதுவும் இல்லாமலேயே நம்மால் ஆரம்பிக்க முடியும். உதாரணமாக வீட்டிலிருந்தே ஆரம்பிக்கலாம். அது மட்டுமின்றி பகுதி நேரங்களில் ஆரம்பிக்கலாம் அல்லது வார இறுதியில் ஆரம்பித்து தொழிலை மேம்படுத்தி கொள்ளலாம். குறைந்த அளவு வேலையாட்கள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் உடன் கூட ஆரம்பிக்கலாம். மிக குறைந்த முதலீடு மிக அதிகமான வளர்ச்சி அடைய முடியும். செல்லப்பிராணி தங்கும் விடுதி மற்றும் பகல் நேர பராமரிப்பு மையங்களில் சரியான முறையில் தொழில் செய்தால் மட்டுமே வெற்றியடைய முடியும். மேலும் ஒரே இடத்தில் பல செல்லப்பிராணிகள் தங்குவதால் நோய் பரவும் அபாயம் அதிகம். உதாரணமாக இரத்த கழிச்சல் நோய், உண்ணி காய்ச்சல் நோய், மேலும் பல்வேறு தோல் நோய்கள் இதனால் ஏற்படும். இதை தவிர்க்க சரியான தடுப்பூசி, சரியான குடற்புழு நீக்க மருந்துகள் கொடுக்கப்பட்டுள்ளவா என ஆராய்ந்து, செல்லப்பிராணி வளர்ப்போர் வைத்துள்ளனரா எனவும் ஆராய்ந்து பார்த்த பிறகே செல்லப்பிராணிகளை தங்கும் சேவை மையங்களுக்கு அனுமதிக்க வேண்டும். மேலும் இதில் சரியாக செல்லப்பிராணிகளை கையாளும் முறை, சேவை மையங்களில் பணிபுரியும் தொழில் முனைவோருக்கு அது சம்பந்தப்பட்டவர்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். அதற்கான ஒரு அடிப்படை அறிவு உள்ள நபர்கள் இத்தொழிலை தாராளமாக துவங்கலாம். தொழில் முனைவோர்கள் அல்லது விடுதி நபர்கள் முதலுதவி பற்றி தெரிந்திருக்க வேண்டும். உதாரணமாக மூச்சு விடுவதில் சிரமம், வலிப்பு நோய்கள் இவ்வாறு ஏற்படும், அவற்றிற்கு எவ்வாறு முதலுதவி அளிப்பது அல்லது சம்பந்தப்பட்ட கால்நடை மருத்துவரை செல்லப்பிராணி மருத்துவர்களிடம் அணுகி சரியான நேரத்தில் தகுந்த உயிர்காக்கும் சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வது அனைத்தும் அறிந்திருக்க வேண்டும். இவையெல்லாம் தெரியாவிடில் இவ்வகையான வர்த்தகம் தோல்வியிலேயே முடியும். மேலும் சுத்தமான சூழல் இருந்தால் மட்டுமே செல்லப்பிராணிகளின் உரிமையாளர்கள் ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கிடைக்கும். அனுமதிப்பதற்கு முன்பாக கண்டிப்பாக வெறிநோய் தடுப்பூசி மற்றும் மற்ற நோய்களுக்கான தடுப்பூசி செல்லப்பிராணிகளுக்கு போடப்பட்டுள்ளதா என்று ஆராய்ந்த பின்பே அனுமதிக்க வேண்டும்.
1: என்ன பட்டக்கா, செல்லப்பிராணிகள் பராமரிப்பு சார்ந்த தொழில் வாய்ப்புகள் பற்றி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் சி இன்பராஜ் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
2: கேட்டேன் முத்தழகு. நான் கூட என்னமோ ஏதோன்னு இல்லை நினச்சிக்கிட்டு இருந்தேன். செல்லப்பிராணிகள் வளர்க்குறதுல கூட தொழில் வாய்ப்புகள் இம்புட்டு இருக்குன்னு இப்போதான் புரியுது.
1: ஆமாங்கக்கா, செல்லப்பிராணிகளுக்கு உணவு வழங்குறதுலேருந்து அதை பராமரிக்கிறது, பாதுகாக்கிறதுன்னு இப்படி எல்லாத்தையும் தொழில் வாய்ப்பாக மாற்றிக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போது ஒரு செல்லப்பிராணியோட உரிமையாளர் ஊரில் இல்லாத போது அதை பாதுகாத்து பராமரிக்கிறத கூட ஒரு தொழிலாக செய்யலாம்.
2: ஆமாம் முத்தழகு, நான் கூட கேட்டேன், எனக்கும் நல்லா புரிஞ்சுது.
1: இந்த விவரங்களை தம்பிக்கிட்ட சொல்லுங்க, நிச்சயம் தம்பியும் ஒரு தொழில் முனைவோராக வர முடியும்.
2: செல்லமா வளர்க்குற செல்லப்பிராணிகளே செல்வத்தை கொடுக்கும்போது யாரு புள்ள வேணாம்னு சொல்லுவா?

0: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
1: மானாவாரி பருத்தி சாகுபடியில் ஊட்டச்சத்து மேலாண்மை. வெள்ளை தங்கம் மற்றும் நாற்பயிர்களின் அரசன் என்று அழைக்கப்படும் பருத்தி பொருளாதார முக்கியத்துவம் பெற்ற ஒரு பணப்பயிராகும். பருத்தி பயிர் நமது நாட்டின் சமூகவியல் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் பெரும் பங்கு வகிக்கின்றது. பருத்தி செடிகள் நன்றாக வளர்வதற்கும் உயிர் விளைச்சல் தருவதற்கும் சரியான ஊட்டச்சத்து அவசியமாகிறது. மண்ணின் ஊட்டச்சத்து குறைபாடு, காலநிலை மாற்றங்கள், குறைவான காற்றின் ஈரப்பதம் போன்ற காரணிகள் பருத்தியில் ஊட்டச்சத்து குறைபாடுகளை ஏற்படுத்துகின்றன. பருத்தி உற்பத்தியை கட்டுப்படுத்தும் மிக முக்கியமான காரணிகளில் ஊட்டச்சத்துக்களும் ஒன்று. பெரும்பாலும் மானாவாரி பகுதியில் உள்ள மண் வறட்சி நிலவும் போது ஊட்டச்சத்து குறைவாக காணப்படும். பருத்தியில் அதிக விளைச்சல் பெற ஊட்டச்சத்து தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். எனவே பருத்தி பயிர் நன்கு வளர 16 வகையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகிறது. அவற்றில் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் போன்றவை வளிமண்டலத்தால் வழங்கப்படுகின்றன. மேலும் தழை, மணி மற்றும் சாம்பல் சத்தின் மூலமும் வழங்கப்படுகின்றன. பருத்தியில் ஊட்டச்சத்து மேலாண்மை என்பது மிகவும் சிக்கலான ஒன்றாகும். ஏனெனில் பருத்தியின் வளர்ச்சி மற்றும் உற்பத்தி ஒரே நேரத்தில் நடைபெறும். பருத்தியில் காய்கள் நன்கு பிடிப்பதற்கு ஊட்டச்சத்து அதிகம் தேவைப்படுகிறது. காய்கள் பிடிக்கும் தருணத்தில் பருத்தி செடிகளுக்கு ஊட்டச்சத்து குறைவாக வழங்கப்படுவதால் வேரின் வளர்ச்சி குறைந்து இறுதியில் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சும் திறன் குறைந்து நோய் தாக்குதலுக்கு உள்ளாகி உற்பத்தியும் குறையும். மானாவாரி பருத்தியில் ஊட்டச்சத்து மேலாண்மை பயிர் வளர்ச்சி, நோய்களின் தாக்கம் மற்றும் தீவிரத்தன்மை ஆகிய முக்கிய பங்கு வகிக்கின்றது. சரியான ஊட்டச்சத்து மேலாண்மை தாவரத்தின் வீரியம், நோய் எதிர்ப்பு மற்றும் அழுத்த சூழ்நிலைகளை தாங்கும் திறனை அதிகரிக்கும். அதே சமயம் ஊட்டச்சத்து குறைபாடு அல்லது அவற்றின் ஏற்ற தாழ்வுகள் பயிரில் தொற்று நோய்களுக்கு வழிவகுக்கும். இதனால் பருத்தியில் ஊட்டச்சத்து மேலாண்மை மிக அவசியமாகிறது. முதலாவதாக தழைசத்து பற்றாக்குறையினால் ஏற்படும் அறிகுறிகளை பற்றி தெரிந்து கொள்வோம். செடி வளர்ச்சி குன்றி காணப்படும். செடியின் கீழ் மட்டத்தில் உள்ள இலைகள் வெளிர் பச்சை அல்லது பழுப்பு நிறமாக மாறிவிடும். இலைகளின் மேல் பாகம் காய்ந்து காணப்படும். காய்பிடிக்கும் திறன் குறைந்து காணப்படும். இதற்கான மேலாண்மையானது செடி வளர ஆரம்பித்து புதிய இலைகள் அதிகம் தோன்ற தொடங்கும் பொழுது தழைசத்தின் தேவை அதிகரிக்கும். எனவே விதைத்த 60வது நாள் வரை தழைசத்து செடியின் தேவைக்கு ஏற்ப கிடைக்க வேண்டும். தழைசத்து பற்றாக்குறை தென்பட்டவுடன் 200 லிட்டர் நீரில் 2 கிலோ யூரியாவை கரைத்து அதனுடன் ஒட்டும் திரவம் சேர்த்து 30 மற்றும் 60வது நாள் தெளிக்க வேண்டும். அடுத்ததாக மணிச்சத்து பற்றாக்குறைக்கான அறிகுறிகள். இலைகள் அதிக கரும் பச்சையுடன் சிறுத்து இருக்கும். செடி வளர்ச்சி குறைந்து குறைவான பக்க கிளைகளுடன் காணப்படும். பூப்பது மற்றும் காய்ப்பது தாமதமாகும். பூக்கள் மற்றும் காய்கள் எண்ணிக்கையில் குறைந்து காணப்படும். மணிச்சத்து குறைபாடு வேர் அமைப்பை பலவீனப்படுத்தும். மேலும் வேர் அழுகல் மற்றும் வாடல் நோய்களால் எளிதில் பாதிக்கப்படும். இதற்கான மேலாண்மை முறைகளாவன 200 லிட்டர் தண்ணீரில் 4 கிராம் ATP கரைசலை இரவு

0: ஊற வைத்து மறுநாள் காலையில் தெளிந்த நீரை மேலாக எடுத்து 10 நாட்கள் இடைவெளியில் இலை வழியாக 2 முறை தெளிக்க வேண்டும். அடுத்ததாக சாம்பல் சத்து பற்றாக்குறைக்கான அறிகுறிகள். சுண்ணாம்பு சத்து அதிகமுள்ள நிலங்களில் சாம்பல் சத்து குறைபாடு தோன்றும். ஆரம்பத்தில் முதிர்ந்த இலைகள் லேசான மஞ்சள் கலந்த வெண்புள்ளிகள் தோன்றி பிறகு வெளிர் மஞ்சள் நிறமாக மாறும். இலைகளின் நுனியும் ஓரங்களும் பழுப்படைந்து காய்ந்து கிழிந்து கீழ் நோக்கி வளைந்து காணப்படும். பற்றாக்குறை அதிகம் இருந்தால் முழு இலையும் காய்ந்து தீந்து பின் உதிர்ந்துவிடும். காய்கள் சிறுத்து முதிர்ச்சி அடையாமல் சரியாக வெடிக்காமல் இருக்கும். மேலும் வறட்சியை தாங்கும் திறன் குறைந்து பூச்சி நோய் தாக்குதல் அதிகரித்து விளைச்சல் குறைவதுடன் பஞ்சின் தரமும் குறைந்துவிடும். இதற்கான மேலாண்மை முறைகளானது, பற்றாக்குறை அறிகுறிகள் தென்படும் போது 1 லிட்டர் நீரில் 10 கிராம் என்ற அளவில் பொட்டாசியம் குளோரைட் உரத்தை கரைத்து பருத்தி பூக்கும் மற்றும் வெடிக்கும் காலங்களில் இலை வழியாக தெளிக்க வேண்டும். போதுமான பொட்டாசியம் தாவர செல் சுவர்களை பலப்படுத்தும், பூஞ்சை மற்றும் பாக்டீரிய நோய்களின் பாதிப்பை குறைக்கும். மானாவாரி பருத்தியில் ஊட்டச்சத்து குறைபாடுகள் பயிரின் வளர்ச்சி மற்றும் விளைச்சல் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. மண்ணில் உள்ள ஊட்டச்சத்து குறைபாடுகளை சரி செய்வதற்கு மண் பரிசோதனை செய்து உரங்களை நேர்த்தியாக நிர்வகிக்க வேண்டும். குறிப்பாக நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சுண்ணாம்பு சத்து, போரான், கந்தக சத்து, மெக்னீசியம் மற்றும் துத்தநாகம் ஆகியவற்றின் தேவையை சரியான அளவில் பூர்த்தி செய்வது பயிரின் ஆரோக்கிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். மேலும் TNAU பருத்தி பிளஸ் என்னும் பருத்தி பூஸ்டரை பூக்கும் பருவம் மற்றும் காய்பிடிக்கும் பருவங்களில் ஏக்கருக்கு 2.5 கிலோ என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிப்பது வறட்சியை தாங்கும் தன்மையை ஏற்படுத்தி விளைச்சலை அதிகரிக்கும். எனவே மானாவாரி பருத்தியில் நன்கு பயிர்கள் வளர ஊட்டச்சத்து மேலாண்மையை அறிவியல் ரீதியாக மேற்கொள்வது அவசியமாகும். இதன் மூலம் மண்ணின் வளத்தை பாதுகாத்து நீடித்த, நிலையான மற்றும் அதிக விளைச்சலை உறுதி செய்ய முடியும்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: அமைப்பில் உதவி வி சண்முக பிரியா.
1: உண்ணும் பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் இள மகளை வணங்கிடுவோம்.
0: அமைப்பு எஸ் முருகேசன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். உலகளாவிய அரசியல் சூழ்நிலை மற்றும் பொருளாதார நெருக்கடி நிலவிய போதிலும் கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஜவுளி மற்றும் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி 3,25,000 கோடியாக பதிவாகியுள்ளது என்று ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பாக அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில், முந்தைய ஆண்டை காட்டிலும் கடந்த நிதியாண்டில் ஜவுளி ஏற்றுமதியின் வளர்ச்சி 1.8% அதிகரித்துள்ளதாக கூறினார். உலகளாவிய போட்டிகளை சமாளிக்கும் வகையில் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தியதாகவும், ஜவுளி அணிகலன்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவித்து அவற்றின் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளதை அவர் பட்டியலிட்டுள்ளார். பிஎம் மித்ரா, தேசிய தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம், ஜவுளி உற்பத்தியை அதிகரிப்பதற்கான சிறப்பு திட்டம் போன்றவைகள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்கு உத்வேகம் அளித்ததாக

0: ஆகவும் திரு கிரிராஜ் சிங் குறிப்பிட்டுள்ளார். தூத்துக்குடி கடல்பகுதியில் எடுக்கப்படும் முத்துக்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக வர்த்தக மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மக்களவையில் திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி எழுப்பிய கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில், தூத்துக்குடி முத்து உற்பத்தியாளர்கள் சங்கம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அளித்த கோரிக்கை குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் புவிசார் குறியீடு பதிவு அலுவலகத்தின் பதிலுக்காக காத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அது கிடைத்தவுடன் உரிய விதிமுறைகளின்படி தூத்துக்குடி முத்துக்கு புவிசார் குறியீடு வழங்கப்படும் என்றும் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்திலிருந்து புவிசார் குறியீடு கோரி பல்வேறு வேளாண் உணவுப் பொருள் மற்றும் கைவினைப் பொருட்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த கோரிக்கைகள் குறித்த பட்டியலை வெளியிட்ட அமைச்சர் அந்த விண்ணப்பங்களும் பரிசீலனையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2026-27 நிதியாண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை அன்றைய தினமே தாக்கல் செய்யப்படும் என்றார். 6ஆம் தேதி வேளாண் நிதிநிலை அறிக்கை பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நிதிநிலை அறிக்கை தாக்கலுக்கு பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றார். மானிய கோரிக்கை தொடர்பான விவாதங்கள் நடைபெறுவது குறித்தும் அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்யும் என்றார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்றும் திரு ஜே சி டி பிரபாகர் கூறினார். வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினிமயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நபார்டு வங்கியின் 45வது நிறுவன தின விழாவில் இன்று உரையாற்றிய அவர், விவசாயிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்குவதுடன் நீர் பாதுகாப்பு, பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ற விவசாய முறைகளுக்கு அதிக முதலீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். விவசாய புத்தொழில்கள் மற்றும் இளம் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க நபார்டு முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். துல்லிய பண்ணை முறை மற்றும் டிஜிட்டல் தளங்களை பயன்படுத்துவதன் மூலம் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் கூடுதல் தலைமைச் செயலர் திருமதி அமுதா, கூட்டுறவு துறையில் பெண் உறுப்பினர்கள் தலைமை பொறுப்பினை ஏற்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான சுய விவரங்களை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவிடுமாறு தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். தேனி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கணக்கெடுப்பு பணிகளை ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், se.census.gov.in என்ற இணையதளத்தில் விவரங்களை பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்தார். பதிவு செய்து கொண்ட பின் 11 இலக்க எண் கைபேசி எண்ணுக்கு வரும் என்றும் அவர் கூறினார். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை முதல்கட்ட கணக்கெடுப்பு மேற்கொள்ள வீடுகளுக்கு வரும் அலுவலர்களிடம் இந்த 11 இலக்க எண்ணை தெரிவித்தால் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு இறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் 160,000 பேர் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் திரு சுந்தரேஷ் பாபு கூறினார். தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் சென்னையில் தொழில் முனைவோருக்கான மீடியா ட்ரோன் பயிற்சி அளிக்கப்படவுள்ளது. இம்மாதம் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை அளிக்கப்படும் இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் editn.in என்ற இணையதளம் மூலமாகவோ அல்லது சென்னை கிண்டி சிட்கோ தொழிற்பேட்டை தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தை நேரிலோ அல்லது கைபேசி மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம். கைபேசி எண் 9360221280. தமிழ்நாடு மாநில ஹஜ் குழு மூலம் இவ்வாண்டு ஹஜ் பயணம் செல்ல விரும்புவோர் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் இம்மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 30ஆம் தேதியன்று கணினி வழி குலுக்கல் முறையில் புனித பயணம் மேற்கொள்பவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர். இந்த தேர்வு இணையதளத்தில் நேரலையாக இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்காலிகமாக தேர்வு பெற்றவர்கள் மற்றும் காத்திருப்போர் பட்டியலில் உள்ள விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பங்கள் இந்திய ஹஜ் குழு இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:15. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதியாலை 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். திரைகானம் ஒலிக்கும் நேரம். முதல் பாடல் உயிரே படத்திலிருந்து பாடலை பாடியிருப்பவர் எஸ் ஜானகி.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: திரைக்கானத்தில் தொடர்ந்து உளவுத்துறை படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். SP பாலசுப்ரமணியம், சித்ரா.

0: அக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க. ஆஹா, கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு. கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: திரைகானத்தில் அடுத்து பிரியமுடன் படத்திலிருந்து பாடல். பாடலை பாடியிருப்பவர் எஸ் வி பாலசுப்ரமணியம்.

0: ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. நேயர்களே, மீண்டும் திரைகானம் ஒலிக்கும் நேரம் 9:15-10 மணிக்கும்.
1: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட் பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு வொர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
0: சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானம் நிகழ்ச்சியின் நிறைவாக நெஞ்சில் ஒரு முள் படத்திற்காக ஒலிப்பது தீபன் சக்கரவர்த்தி எஸ்.பி. சைலஜா குரல்கள்.

0: நேரம் 9:30. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ். ஒலிக்கவிருக்கும் நிகழ்ச்சி
1: காலநிலை மாற்றம் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் இயற்பியல் துறை துணை பேராசிரியர் முனைவர் ஸ்டான்லி ராஜ் அவர்கள். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
2: சார், இந்த கிளைமேட்ன்ற வார்த்தையை நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம். இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன?
3: கிளைமேட் அப்படிங்கிறது ஒரு இடத்துல நீண்ட நாட்களா, அதாவது குறைஞ்சது ஒரு 30 வருடங்களுக்கு பொதுவாக நிலவும் வானிலை மாற்றங்களை நம்ம வந்து காலநிலை மாற்றங்கள் அப்படின்னு சொல்கிறோம், கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். இது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, வெப்பநிலை, மழை, ஈரப்பதம், இது எல்லாமே இதில் அடங்கும். இதில் மழை பெய்யுமா என்பது வானிலை, ஆனால் ஜூன் மாதம் பொதுவாக மழைக்காலம் என்பது காலநிலை. ஸோ இதுதான் வானிலைக்கும் காலநிலைக்கும், அதாவது கிளைமேட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ காலநிலைங்கிறது நீண்ட காலமாக குறைஞ்சது 30 வருடமாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய வானிலை நிலவரம் தான் அந்த காலநிலைன்னு நம்ம சொல்கிறோம், கிளைமேட் அப்படின்னு சொல்கிறோம்.
2: சார், காலநிலை மாற்றம்னா என்ன?
3: பூமியில் சராசரியாக வெப்பநிலை, மழை பெய்கிற முறை, காற்றோட்டங்கள், இவை வந்து நீண்ட காலமாக மாறிக்கிட்டே இருக்கிறது தான் காலநிலை மாற்றம். சில நேரங்களில் இது இயற்கையாகவே நடக்கும், ஆனால் சில நேரங்களில் ஹியூமன் ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது மனிதனால் ஏற்படக்கூடிய செயல்பாடுகளால் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள்னால இந்த கிளைமேட் சேஞ்ச் நடக்கும். ஸோ இது வந்து வெப்பநிலை, மழை பெய்கிற முறை, காற்றோட்டங்கள், இவை எல்லாவற்றையுமே மாற்றக்கூடியதாக இருக்கும். இதை தான் நம்ம கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம்.
2: சார், இந்த கிளைமேட் சேஞ்சு படிக்கும்போது இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ன்ற டேர்ம் பற்றி கேள்விப்படுறோம். இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன?
3: ஆமாம் சார், இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படின்னு சொல்கிறது, கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறது, எல்லாமே சூரியன் வெப்பம் வந்து பூமிக்குள்ளே வந்து மறுபடியும் வெளியே செல்ல முயற்சி செய்யும். அப்போது காற்றில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு என்கிற வாயு அந்த வெப்பத்தை அப்படியே பிடிச்சி வச்சுருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்தால், வெயிலில் இருக்கக்கூடிய காரோடைய கண்ணாடி மூடி இருந்ததுன்னா உள்ளே எப்படி சூடாகுதோ அதே போல் தான். இது கொஞ்சம் இருந்தால் நல்லது, இல்லாவிட்டால் பூமியே கூட ஃப்ரீஸ் ஆகிடும், பனிக்கட்டியாக மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ எதுவுமே வந்து ஒரு சரியான அளவு இருக்கணும். அதை வந்து பயாலஜியில் நம்ம வந்து ஹோமியோஸ்டாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஸ்டெபிலிட்டி தன்மையோடு இருக்கணும். ஹியூமன் பாடியோட டெம்பரேச்சர் எப்படி 37 டிகிரி செல்சியஸ் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கோ, அதே மாதிரி குறிப்பிட்ட வெப்பநிலையோடு நம்ம அதிகமாக குளிராகவும் இல்லாமல் அதிகமாக வெப்பமாகவும் இல்லாமல் அந்த

0: ஸ்டெபிலிட்டியோட இருக்கிறது ரொம்ப முக்கியம். இது ப்ரெஷரு சுகர்னு எப்படி பயாலஜிக்கலாக நம்மளுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் ஒரு லிமிட்டட் அந்த லிமிட் இருக்கோ, அதே மாதிரி பூமிக்கும் இந்த வெப்பநிலை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும். இல்லைன்னா அந்த இடத்துல பிரச்சனைகள் டிசாஸ்டர் வர வாய்ப்புகள் இருக்குது.
1: சார், மனிதர்கள் எப்போ கண்டுபிடிச்சாங்க காலநிலை மாறுதுன்ட்டு?
0: 1980களிலேயே சில வாயுக்கள் வந்து வெப்பத்தை பிடிக்கும் என்று நிறைய விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. ஆனால் 1996 ஒரு விஞ்ஞானி அர்கினேஸ் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி காற்று மாசு அதிகரிக்கிறதுனால பூமி சூடாகும் என்று கணித்து காட்டியிருக்காரு. ஆனால் இது நமக்கு பெரிய அபாயம் என்று மக்கள் உணர தொடங்கியது 1980களுக்கு அப்புறம் தான். அப்போது தான் வானிலை மாற்றங்கள் அடிக்கடி செய்திகளில் வர தொடங்கின. ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம சேட்டலைட்டை வச்சு அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தோம். பூமியோட கிளைமேட் சேஞ்ச் என்ன, கிளைமேட் என்ன, வெதர் ஒரு இடத்துல பர்டிகுலர் வெதர் எப்படி இருக்குது அப்படின்னு சேட்டலைட் வச்சு அனலைஸ் பண்ணும்போது தான் நம்ம அதோட சீரியஸ்னஸ் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடிஞ்சது.
1: சார், 19th செஞ்சுரியில காலநிலை மாற்றம் எதனால ஏற்பட்டுச்சு?
0: இது ஒரு டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்ச், அதாவது தொழிற்புரட்சி தொடங்கியது அப்போது தான். இந்த தொழிற்புரட்சினால தான் ஏற்படக்கூடிய மாசுகள்னால தான் இந்த காலநிலை மாற்றங்களுக்கு நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. தொழிற்சாலைகள், ரயில் இன்ஜின், கப்பல்கள் எல்லாம் நிலக்கரி எரித்து அந்த நேரத்தில் இயங்கின. ஸோ அதனால் என்னென்னா அதோட விவசாய நிலம், நகரமயமாக்கல், காடுகளை வெட்ட தொடங்குறது எல்லாமே அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சது. இந்த தொழிற்புரட்சி ஏற்பட்ட காலகட்டத்தில். ஸோ இதுதான் ஆரம்ப புள்ளின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் காற்றில் கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிகமாகிறதுக்கும் ஒரு காரணமாக இருந்துச்சு. அதனால தொழிற்புரட்சி தான் முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படின்னு கருதப்படுது.
1: சார், இப்போ எதனால காலநிலை மாறுது?
0: இப்பொழுது எப்படின்னா கார், பஸ், லாரி, பெட்ரோல் எல்லாமே டீசலை வச்சு இயங்குது. அதே மாதிரி மின் உற்பத்தி நிலையங்கள் நிலக்கரியை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் சிமெண்ட், எஃகு தொழிற்சாலைகள், புகை, காடு அழிப்புமா, அதுக்கப்புறம் மாடு பசு போன்ற கால்நடையிலேருந்து வெளியேறும் மீத்தேன் வாயு மற்றும் குப்பை மேடையிலிருந்து வெளியேறும் வாயு, இவையெல்லாம் சேர்ந்து தான் முன்பை விட அதிகமாக பன்மடங்கு அதிகமான காற்றை மாற்றுப்படுத்துகிறது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்தால், இதை வந்து குளோபல் கார்பன் பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் அதிகமாக சைனா வந்து 32-37% வரைக்கும் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வெளியிடுறதா கணக்கிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி யூஎஸ்ஏ 12, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா 12%, இந்தியா 8% பங்களிப்பும் இந்த குளோபல் கார்பன் பட்ஜெட்டில் அவங்க கார்பன் எமிஷன் லெவல் இருக்கு. ஸோ இதை குறைக்கிறதுக்காக தான் நம்ம நிறைய இப்போ இவி வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ், இந்த எலக்ட்ரிசிட்டி பேஸ்டு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பெட்ரோல், இந்த மாதிரி டீசல் எரிக்கிறது இது எல்லாம் எதுவும் இல்லாமல் இப்போ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸுக்கு மூவ் ஆகிறதுக்கு ரீசனு இந்த மாதிரி குளோபல் கார்பன் பட்ஜெட்டை குறைக்கிறதுக்காக தான்.
1: சார், நம்மளுக்கு பூமியில இன்னைக்கு எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குன்னு மெஷர் பண்ண முடியுது. எப்படி விஞ்ஞானிகள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னு சொல்றாங்க?
0: இப்போ இருக்கிற விஞ்ஞான அறிவு அதே மாதிரிதான், அப்போ இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளோட அறிவும் வேற மாதிரி ஒரு மெஷர் பண்றதுக்கு ஒரு மீடியமா எடுத்துக்கிட்டாங்க. அதாவது இயற்கையோட அவங்க வாழ்ந்ததுனால என்னன்னா, ஒரு மரத்தை வெட்டி அதனுடைய வளையங்கள் இருக்கா இல்லையா, ஒவ்வொரு வளையமும் ஒரு வருடம் அதனுடைய தடிமனை பார்த்து அந்த ஆண்டோட மலை அளவு எப்படி இருந்தது அந்த இடத்துல சொல்றாங்க. அதே போல துருவ பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் உறைந்திருக்கும் பனிக்கட்டியை துளையிட்டு எடுத்து அதில் சிக்கியிருக்கும் காற்றை பிடித்து அந்த காலத்தைய வானிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் கணக்கிட்டாங்க. ஸோ கடல் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அடுக்குகள், பவளப்பாறைகள், இதன் மூலமாகவும் நிறைய விஞ்ஞானிகள் இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இயற்கையோடு இருந்ததுனால இயற்கையோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை வச்சு கணிச்சு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே வெப்பநிலை இப்படி தான் இருந்தது என்று கணக்கிட்டாங்க. இப்போ தான் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இதை மெஷரிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு இருக்குது. அப்போ அந்த இதெல்லாம் டைம் நேச்சரை வச்சு தான் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணாங்க. அது இதை விட துல்லியமா இருந்துன்னு கூட நம்ம சொல்லலாம்.
1: சார், காலநிலை மாற்றத்தை நாம சரி செய்யறனா விலங்குகள், பறவைகள், மீன்கள், பூச்சிகள் இவங்களோட வாழ்க்கை எப்படி பாதிப்படையும்?
0: குளத்தில் தண்ணீர் வச்சுனா எப்படி மீன் செத்து விடுமோ அதே போல் தான் கடல் சூடானா பவளப்பாறைகள் இறந்துடும். அதே மாதிரி பறவைகள் தூர தேசம் பறக்கிறது இது எல்லாமே காலம் வந்து குழம்பிடும். பூச்சிகள் குறைந்தால் அவற்றை உண்ணும் பறவைகளுக்கு உணவு கிடைக்காது. இது ஒரு சங்கிலி தொடர் போல். இதை வந்து ஒரு பயாலஜிக்கல் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த சங்கிலியில் ஒரு விஷயம் பாதிக்கப்பட்டால் கூட மொத்தமாக எல்லாமே பாதிக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், தேனீக்கள் பூமியிலிருந்து மறைந்து விட்டால் மனிதர்களுக்கு வாழ்வதற்கு 4 ஆண்டுகள் மட்டும்தான் மிச்சம் இருக்குதுன்னு சொல்லி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு கூற்று கொடுக்கிறாரு. சோ இந்த தேனீக்களோட எப்படி மனிதர்களை பாதிக்கும் என்பது அது ஈகோ சிஸ்டத்தோட ஒரு சங்கிலி தொடர் என்பதுதான் உண்மை. அதனால உயிரினங்கள் மட்டும் இல்ல மனுஷனுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு சின்ன அந்த ஈகோ சிஸ்டம்ல ஏற்படக்கூடிய ஒரு சின்ன மாற்றம் ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தும். இதை சயின்டிபிக்கா சொல்றதா இருந்தா இதை கேஆஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பட்டர்ஃபிளை எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன அதிர்வு வந்து ஒரு பெரிய பூகம்பத்தையே ஏற்படுத்தும் சொல்ற மாதிரி இது ஒரு சங்கிலி மாதிரி. சோ ஒரு சின்ன மாற்றம் ஒரு பெரிய மாற்றத்திற்கு உண்டான ஒரு காரணமாக இருக்கும்.
1: சார், காலநிலை மாற்றத்தை நாம சரி செய்யலைன்னா மனிதரோட வாழ்க்கை எப்படி பாதிப்படையும்?
0: காலநிலை மாற்றத்தை நம்ம சரி செய்ய

0: இல்லைன்னா கண்டிப்பாக வெள்ளம், புயல், வறட்சி இவையெல்லாம் அதிகரிக்கும். விவசாய விளைச்சல் குறைய ஆரம்பிக்கும். உணவு கிடைக்கிறது கடினமாயிரும். கிணறு குளம் வற்றி தண்ணீர் பஞ்சம் ஏற்படலாம். கடலோர ஊர்கள் எல்லாம் மூழ்கிறதுக்கு அபாயம் இருக்கிறது. அதே மாதிரி வெப்ப அலைகளால் உடல்நல பாதிப்புகள், அப்புறம் நோய்கள், டெங்கு போன்ற நோய்களும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக காலநிலை மாற்றத்தினால் மனிதர்கள் நிறைய பாதிக்கப்படுவாங்க என்பதுதான் உண்மை.
1: சார், நாம காலநிலை மாற்றத்தை பத்தி படிக்கும்போது பூமி சூடாகுதுன்னு சொல்றாங்க. பூமி சூடாகுதுன்னா ஏன் சில இடத்துல அந்த குளிர்தன்மை ஜாஸ்தி ஆகிட்டே போகுது?
0: ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு அடுப்பில் தண்ணீர் கொதிக்க வச்சா எல்லா இடமும் ஒரே சீராக கொதிக்காது. சில இடங்களில் குமிழிகள் அதிகமாக இருக்கும், சில இடங்களில் குறைவாக இருக்கும். இதே போல தான் பூமியில் அப்பப்போ ஏற்படக்கூடிய காலநிலை காற்றோட்ட மாற்றங்களினால சில இடங்கள் குளிர்ந்த காற்று வரும், அதனால சில இடங்கள் அதிகமாக சூடாகும். ஸோ எல்லாம் ஒரே நேரத்தில் மாற்றங்கள் நிகழுமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இருக்கக்கூடிய காற்றோட்டத்தின் மாற்றம், அதாவது விண்ட் வெலாசிட்டி ஒரு இடத்துல எவ்வளோ ஸ்பீடில் இருக்கோ அதே மாதிரி இன்னொரு இடத்துல அதே மாதிரி இருக்காது. ஸோ அதனால ஒரு இடத்துல டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகலாம், மழை அளவு இருக்கலாம், ஆனால் இன்னொரு இடத்துல அதிகமான வெப்பம் வர சான்சஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா காற்றோட்ட முறை மாறுவதால தான் ஏற்படுது என்று சொல்லலாம்.
1: சார், சில பேர்கிட்ட ஒரு தவறான புரிதல் இருக்கு, பூமி சூடாச்சுன்னா நம்ம ஏசி போட்டு வாழ்ந்துக்கலான்ட்டு. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க?
0: ஏசி வெப்பத்தை மட்டும் தணிக்கும்னு சொல்லலாம், ஆனால் வெள்ளம், வறட்சி, பயிர் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஏசி எப்படி தீர்வு கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது இல்லையா. வயலில் விவசாயி, அப்புறம் தெருவில் வியாபாரி, இவர்கள் எல்லாம் ஏசியில் இருக்க முடியாது. ஏசி எங்கே மின்சாரம் வேண்டும், அந்த மின்சாரம் எங்கேருந்து நமக்கு கிடைக்கும்? ஒன்று நியூக்ளியர் பவர் பிளான்ட் அல்லது நிலக்கரியிலிருந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது இன்னும் அதிகமான பிரச்சனைகளை தான் நமக்கு ஏற்படுத்தும் ஒழிய மொத்தமாக ஏசியை வச்சுக்கிட்டே அது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்குமா அப்படின்னா அது கிடையவே கிடையாது.
1: சார், இந்த மிஷன் லைஃப் திட்டம் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
0: கண்டிப்பாக. மிஷன் லைஃப் திட்டம் அப்படிங்கிறது மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் 2021 கிளாஸ்கோவில் நடந்த உலக காலநிலை மாநாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட இயக்கம் இது. இது 2022 ஜூனில் ஜூன் 5 அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. அது என்ன மீனிங்னா லைஃப் ஸ்டைல் ஃபார் என்வாயர்மெண்ட் என்பதுதான் இதோட சுருக்கம். லைஃப் அப்படின்னு சொல்லுவோம், ஒவ்வொருவரும் அன்றாட வாழ்வில் சிறு மாற்றங்கள் செய்தால் அது ஒரு பெரிய மாற்றமாகும் என்பதுதான் இதன் அடிப்படை யோசனை. 2028 100 கோடி பேரை இணைப்பதே இதன் இலக்கு. இதை பின்பற்றுபவர்கள் பேர் ப்ரோ பிளானட் பீப்புள் என்று நம்ம கூறுறோம். ஸோ இதில் நிறைய அடிப்படை தன்மைகள், அதோட தீம்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லலாம்.
1: சார், என்னென்ன தீம் இருக்குன்னு சொல்ல முடியுமா?
0: 7 தீம்களில் இந்த மிஷன் லைஃப் ரன் ஆகுது. ஸோ அதில் ஆற்றல் சேமிப்பு, தண்ணீர் சேமிப்பு, ஒரு முறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் குறைப்பு, நல்ல உணவு முறை, கழிவுகளை குறைக்கிறது, மின்னணு கழிவுகளை குறைக்கிறது, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, இப்படி ஒரு 7 தீம்களில் அதை கருப்பொருள்களாக வச்சிருக்கிறாங்க இந்த மிஷன் லைஃப்ங்கிறதுல. இவை ஒவ்வொன்றிற்கும் கீழும் 75 மேற்பட்ட சில அன்றாட சிறு சிறு அன்றாட நடவடிக்கைகள் அடையாளம் காணப்பட்டு அதில் இந்த ப்ரோ பிளானட் பீப்புளை ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க. ஸோ 2028 100 கோடி பேரை இணைக்கிறது தான் அதோட டார்கெட். கண்டிப்பாக இது நிகழும் என்று ஒரு சின்ன மாற்றத்தினால ஒவ்வொருத்தர் பண்ணக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களினால கண்டிப்பாக இதை ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத இந்த மாநாட்டில், கிளாஸ்கோ மாநாட்டில் இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க.
1: சார், நம்ம எனர்ஜி எப்படிலாம் சேவ் பண்ணலாம்?
0: எனர்ஜியை நிறைய விதங்களில் சேவ் பண்ணலாம். முக்கியமாக சின்ன சின்ன நம்மளுடைய பழக்க வழக்கங்களை மாற்றினாலே நம்ம எனர்ஜியை சேமிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், வெளியே வீட்டை விட்டு வெளியே போகும்பொழுதோ அல்லது ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு போகும்போதோ விளக்கை அணைக்கிறது, மின்விசிறியை அணைக்கிறது, அதே மாதிரி நார்மல் லைட்ஸை யூஸ் பண்ணாமல் எல்இடி பல்புகளை யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஏசி தேவையில்லாத நேரங்களில் ஆஃப் பண்ணிவிட்டு அதோட டெம்பரேச்சர்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கிறது, 24 டிகிரிக்கு மேலே ஏசியை வச்சு பழகிறது, இதே மாதிரி இயற்கை வெளிச்சத்தோடு இருக்கிறது மற்றும் காற்றோட்டத்தை அதிகமாக பயன்படுத்துறது, இவையெல்லாம் நம்மளுடைய ஆற்றலை சேமிக்க முடியும். குறுகிய தூரத்துக்கு நடந்தே செல்வது, மாடிப்படிகளில் செல்வது, லிஃப்ட் யூஸ் பண்ணாமல் நிறைய மாடிப்படிகளை செல்வது, அதே மாதிரி பைக்கு யூஸ் பண்ணாமல் சைக்கிள் பயன்படுத்துறது, பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது, இவை எல்லாமே ஆற்றலை சேமிக்க உதவும் என்று கூறலாம்.
1: சார், நம்ம தண்ணி எப்படிலாம் சேவ் பண்ணலாம்?
0: தண்ணீரை நிறைய விதங்களில் சேவ் பண்ணலாம். முக்கியமாக நம்ம மழையினால் வரக்கூடிய மழை நீரை நம்ம தோட்டத்திற்கு பயன்படுத்துறது, அதே மாதிரி குடி தண்ணீராக பயன்படுத்துறதுக்கு உண்டான அந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டி ஏற்படுத்துறது, பல் தேய்க்கும் போது குழாயை அடிக்கடி மூடி வைப்பது, ஒழுகும் தண்ணீரை வீணாக்காமல் செலவு பண்ணுறது, துணி துவைக்க தண்ணீரை மறுபடியும் பயன்படுத்துறது, விவசாயத்திற்கு துளி நீர் பாசன முறைன்னு சொல்லலாம், அந்த துளி நீர் பாசன முறையை பயன்படுத்தி தண்ணீரை நம்ம சேமிக்க முடியும்.
1: சார், நம்ம எப்படிலாம் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணலாம்?
0: கடைக்கு போகும்போது நம்ம துணிப்பையை எடுத்து போகலாம், அதே மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு பதிலாக ஸ்டீல் அல்லது செம்பு பாட்டில்களை பயன்படுத்தலாம், பிளாஸ்டிக் ஸ்ட்ரா தட்டுகளுக்கு பதிலாக மறு பயன்பாட்டு பொருட்களை பயன்படுத்தலாம், பால் பாக்கெட்டை முழுவதும் வெட்டாமல் ஒரு மூளையை மட்டும் வெட்டி பயன்படுத்தலாம். ஸோ பிளாஸ்டிக்ங்கிறது இன்னைக்கு ரொம்ப ஒரு பெரிய த்ரெட்டனிங், ஒரு மெட்டீரியலாக மாறிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரோட ஈவன் ஹியூமன் பிளாசண்டாவில் கூட பிளாஸ்டிக் அக்குமுலேஷன் இருக்குதுன்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவன் நம்ம குடிக்கிற வாட்டர்லேயும் பிளாஸ்டிக் மைக்ரோ

0: பிளாஸ்டிக் கண்டாமினேஷன் இருக்குன்னு பார்க்குறோம். நிறைய ரிசர்ச் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இதில் மைக்ரோ பிளாஸ்டிக் கண்டாமினேஷன் இருக்குது. இதனால் என்னென்னா, பூமிக்கு மிகப்பெரிய மாசும், அந்த பிளாஸ்டிக்கை சீக்கிரமாக அதை டீக்ரேட் பண்ண முடியாததுனால அது மிகப்பெரிய மாசை நம்ம பூமிக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி தண்ணீர் அடியில் போக முடியாமல் அடியில் இருக்கக்கூடிய அக்விஃபர் பாதிக்கப்படலாம். அதாவது தண்ணீர் தேக்கி வைக்கக்கூடிய, அடியில் இருக்கக்கூடிய ராக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கக்கூடிய தண்ணீர் சேமிக்க முடியாமல் இந்த இது தடுக்கலாம். அதே மாதிரி மெரைன் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், அந்த அங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகள், ஃபிஷ், அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய பவளப்பாறைகள் எல்லாவற்றையும் அது பாதிக்கும். ஸோ இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் தான் ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். அந்த பெரிய மாற்றம் நமக்கு ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டராக கூட மாற வாய்ப்பு இருக்குது. ஈவன் நம்ம ட்ரிங்கிங் வாட்டரில் இருக்கக்கூடிய மைக்ரோ பிளாஸ்டிக் நம்ம உடம்புல அக்குமுலேட் ஆக ஆக நம்ம ஹியூமன் ஹெல்த்துக்கு நிறைய விதமான பிரச்சனைகளை அது கொண்டு வரும். இன்னும் நிறைய ஸ்டடிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மனிதனுடைய உடம்புல ஒவ்வொரு இடமும் பிளாஸ்டிக் அக்குமுலேட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வரக்கூடிய ரிசல்ட்ஸ் இன்னும் ரொம்ப மோசமானதாக இருக்கும். அதனால பிளாஸ்டிக்கை ஒரு முறை பயன்படுத்துகிற பிளாஸ்டிக்கை தவிர்த்துட்டு நீங்கள் துணிப்பை மேக்சிமம் எங்கேயாவது ஒரு இடத்துல போகிறதா இருந்தால் கூட நீங்கள் வீட்டிலிருந்தே துணிப்பை ஏதாவது எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஸோ இதை மாதிரி பிளாஸ்டிக்கை நம்ம கொஞ்சம் கட்டுக்குள்ளே வைத்திருந்தோம் அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்ல ஒரு பூமியை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது உறுதி.
1: சார், நம்ம எப்படிலாம் இ வேஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணலாம்?
0: இ வேஸ்ட்டுங்கிறத நம்ம மின்னணு கழிவு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பழைய மொபைல் அல்லது கம்ப்யூட்டரை உடனே தூக்கி எறியாமல் அதை ரிப்பேர் பண்ணி பயன்படுத்தலாம். ஆனால் இன்றைக்கி வரக்கூடிய மொபைல் ஃபோன்ஸ், இன்றைக்கி வரக்கூடிய லேப்டாப்ஸ் எல்லாமே ஒன் டைம் யூசேஜ் மாதிரி, பேட்டரி போனாலும் ஒரு 2 இயர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் பிஸ்னஸ் இருக்குது. ஸோ ஆனால் இதெல்லாம் தாண்டி அதை ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி கண்டினியூஸாக ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் வர்ற மாதிரி கூட யூஸ் பண்ணுற மாதிரி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸுக்கு நாங்கள் வலியுறுத்தலாம். ஏன்னா இப்போ வந்து ஒரு 1 இயர் யூஸ் பண்ணுற மொபைல் நெக்ஸ்ட் இயர் அடுத்த 5G 6G போகும்போது அப்கிரேட் ஆகும்போது நம்மளுக்கு அதால் யூஸ் பண்ண முடியல. அதே மாதிரி தனியாக சேகரிக்கப்பட்ட மற்றும் மறுசுழற்சி செய்யக்கூடிய மையங்கள் நிறைய வரணும் அப்படிங்கிறது. அதனால் வெறும் குப்பையில் போடாமல் இந்த இ வேஸ்ட்டை போதுமான எப்படி ப்ராசஸ் ரீப்ராசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத அதுக்குண்டான இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வளர்ந்தா இந்த இ வேஸ்ட்டை நம்ம குறைக்க முடியும். ஸோ இ வேஸ்ட்டு ரொம்ப முக்கியமான இது என்னன்னா, அந்த பேட்டரிகள் வந்து மிகப்பெரிய பாதிப்புகளை சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மை. அதனால மறுசுழற்சி மையங்களோட பங்களிப்பு ரொம்ப முக்கியம். ஸோ வெறும் குப்பையில போடாம மறுசுழற்சி மையங்களில் கொடுத்து அதை நம்ம ப்ராசஸ் பண்றது நல்லது.
1: சார், நம்ம எப்படி சஸ்டைனபிள் ஃபுட் சிஸ்டம்ஸ் அடாப்ட் பண்ணலாம்?
0: சஸ்டைனபிள் ஃபுட் சிஸ்டம் வந்து நம்மளுடைய உள்ளூர் பருவ காய்கறிகள் பழங்களை உண்ணலாம், தேவையான அளவு மட்டும் உணவு வீணாவதை தவிர்க்கலாம். அதே மாதிரி நெல் கோதுமைக்கு பதிலாக பருப்புகளையும் பயிரிடலாம். இயற்கை முறையில் விளைந்த உணவுகளை முடிந்தவரை தேர்வு செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மேலை நாட்டு கலாச்சாரத்தை வந்து நிறையவே அடாப்ட் பண்ணிட்டோம். நம்மளோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே மேலை நாட்டு கலாச்சாரத்தை சார்ந்து தான் இருக்குது. முன்னாடி இருந்த அந்த சுதந்திரத்திற்கு முன் இருந்த இந்தியா, அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்தியாவில் பிரிட்டிஷ் காலத்தோட இருக்கக்கூடிய பாதிப்புகள் இன்னுமே நமக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களோட மேலை நாட்டு கலாச்சாரத்தை இன்னுமே நிறைய நம்மளுடைய மனதிலிருந்து அதை நீங்களே அப்படிங்கிறதா சொல்லணும். அவங்களுடைய உணவு பழக்கங்கள், பீஸா, பர்கர், இந்த மாதிரி உணவு பழக்க முறைகள், அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் ஸ்டைல், இது எல்லாமே நம்ம அடாப்ட் பண்ணுறது அது நல்லது கிடையாது. ஏன்னா அவங்களோட கண்ட்ரியில் இருக்கக்கூடிய கிளைமேட், அவங்களுக்கு இருக்கக்கூடிய வெதர் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய உணவு பழக்க முறைகள் எல்லாமே அவங்களுக்கு வந்து அடாப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அங்கே இருக்கக்கூடிய பட்டர், அங்கே வந்து அதிகமான பட்டர் எடுத்துக்கணும். நிறைய வெண்ணெய் சார்ந்த பொருட்களை எதுக்கு எடுக்கிறாங்கன்னா, அவ்வளோ உடம்புல நிறைய ஃபேட் அவங்களுக்கு வேணும், அப்படின்னா தான் அந்த குளிரெல்லாம் தாங்க முடியும். ஆனால் நம்மளோட டிராபிக்கல் கண்ட்ரியில், இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய வெப்பம் அதிகம் இருந்த கண்ட்ரியில், இந்த மாதிரி நம்ம குளிர்ச்சியை தான் அதிகமாக, குளிர்ச்சியான பழங்கள் காய்கறிகள் இதை தான் நம்ம சேர்த்துக்கிடணும். ஆனால் அதை நம்ம செய்யாததுனால நிறைய பக்க விளைவுகளும் உடல் பாதிப்புகளும் ஏற்படுது. முக்கியமாக பேர்ல் மில்லட்னு சொல்லக்கூடிய, அப்புறம் கம்பு, ஃபிங்கர் மில்லட்னு சொல்லக்கூடிய ராகி, லிட்டில் மில்லட்னு சொல்லக்கூடிய சாமை, இந்த மாதிரி ஃபைபர் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு வகைகள் நம்ம ஊர்லேயே கிடைக்குது, அதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்பைசஸில் சொல்லக்கூடியது டர்மரிக், ஜிஞ்சர், கார்லிக், இந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். முருங்கைன்னு சொல்லக்கூடிய முருங்கைக்கீரை, முருங்கை இலை, அந்த இதை யூஸ் பண்ணி நம்மளோட சமையல் முறையில் சமையலுக்கு அந்த முருங்கைக்கீரையை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இயற்கை சார்ந்த உணவு வகைகளை நம்ம உடம்பு ஈஸியாக ஏற்றுக்கிடும். அதே மாதிரி சீசனல் ஃப்ரூட்ஸாக இருக்கக்கூடிய மேங்கோ, கோவா, இந்த மாதிரி ஜாக் ஃப்ரூட்டு, இது எல்லாத்தையுமே நம்ம இன்டேக் பண்ணும்போதும், அதே மாதிரி ஃபெர்மெண்டட் ஃபுட்டு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம், இட்லி, தோசை, இந்த மாதிரி உணவு வகைகளுக்கு நம்ம அடாப்ட் ஆகி இந்த உணவு வகைகளை நம்ம சார்ந்து வாழும் பொழுது நம்மளுடைய நல்ல உணவு முறையை பின்பற்றும் பொழுது நம்மளுக்கு உடம்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இயற்கை வாழ் நம்மளுடைய உடம்பு வந்து அடாப்ட் ஆக சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். எப்படின்னா, கேக்டஸ் த்ரைஸ் இன் டெசர்ட்னு சொல்லுவோம், லோட்டஸ் த்ரைஸ் இன் வாட்டர்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அதாவது கேக்டஸ், அதாவது அந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய கள்ளி செடி வந்து அங்கே இருக்கக்கூடிய தண்ணியை வச்சு அதால் உயிர் வாழ முடியும். ஆனால் தாமரைக்கு அப்படி இல்லை, தாமரை தண்ணியிலே இருந்தால் தான் அதோட உயிர் வாழ முடியும். அதே மாதிரி தான் ஒரு இடத்தை சார்ந்து தான் நம்ம

0: அதை ஜீவிக்க முடியும். ஸோ அந்த இடத்த சார்ந்து அது இல்லாமல் கேக்டஸ் தண்ணீர்லேயும் லோட்டஸ் வந்து பாலைவனத்திலையும் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ நம்ம ஆனால் அந்த மாதிரி தான் அடாப்ட் பண்ணிகிட்ருக்கோம். வேறு கண்ட்ரியோட ஃபுட்டும் அங்கே உள்ள கிளைமேட்டுக்கு அது சூட்டபுளாக இருக்குமோ ஒழிய நம்மளோட கிளைமேட் கண்டிஷனுக்கு அது சூட்டபுளாக இருக்காது. ஆனால் அதை நம்ம நிறைய பேர் உணராமல் மேலை நாட்டு கலாச்சாரத்தை அடாப்ட் பண்ணி வர்றதுனால தான் நிறைய உடல் பருமன், இந்த ஆபிசிட்டின்னு சொல்லக்கூடியது, டயபெட்டிஸ் ப்ராப்ளம், இது எல்லாமே வர்றதுக்கான மெயின் ரீசனே நம்மளோட லைஃப் ஸ்டைல் மேலை நாட்டு கலாச்சாரத்தை சார்ந்து இருக்கிறது தான். இதிலிருந்து நம்ம விடுபட்டு நம்ம உள்ளூர்ல கிடைக்கக்கூடிய கடலை முட்டாய், வேர்க்கடலை, இந்த மாதிரி கம்பு, ராகி, ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக உள்ள சாமை, இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கிடும் பொழுது, நல்ல உணவு முறை பயன்படுத்தும் பொழுது நோயற்ற வாழ்வா இருக்க முடியும். அது ஒரு பெரிய குறைவற்ற செல்வமா நமக்கு இருக்கும்.
1: சார், நம்ம வேஸ்ட் எப்படிலாம் ரிடியூஸ் பண்ணலாம்?
0: குறைக்கிறது மறு பயன்பாட்டு மூலமாகவும் மற்றும் மறு சுழற்சி மூலமாகவும் இதை வந்து நம்ம ரிடியூஸ் பண்ண முடியும். இதை வந்து ஈரக்கழிவு, உலர்கழிவு என பிரித்து குப்பையை போட்டு போதுமான அளவு அதை பிரித்து வேற இதுக்கு பயன்படுத்தலாம். வீட்டு சமையலறை கழிவை உரமாக்கி தோட்டத்திற்கு பயன்படுத்தலாம். பழைய பொருட்களை பழுது பார்த்து மறுபடியும் பயன்படுத்தலாம். புதியதை வாங்குவதற்கு முன்பு பழையதை கழிக்கிறதும், பழையதை கழிக்கும் பொழுது சரியான விதத்திலே அதை கழிக்கிறதும் நம்மளோட முக்கியமான பங்களிப்பாக இருக்கும் இந்த என்வாயர்மெண்ட்டுக்கு. ஏன்னா நம்ம பிரித்து சரியான ஈரக்கழிவும் திடக்கழிவும் தனித்தனியாக பிரித்து கொடுக்கறதும் அவங்களுக்கு அது ஒரு எளிதான ஒரு மக்கிப்போருமா, மக்காத குப்பையெல்லாம் தனித்தனியாக பிரிக்கிறது நமக்கு ஒரு அவங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஸோ என்வாயர்மெண்ட்டில் இதெல்லாம் தனித்தனியாக போய் அவங்க ப்ராப்பராக டீக்ரேட் பண்ணுறதுக்கும் அதை ப்ராப்பரா ப்ராசஸ் பண்றதுக்கும் நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்க முடியும். சோ இதன் மூலமா குறைக்கிறது, மறுபயன்பாடு, மறுசுழற்சி மூலமா, இந்த மூன்று விதிகள் மூலமா நம்ம வந்து கழிவுகளை குறைக்கலாம்.
1: சார், நம்ம வாழ்க்கையில எப்படி ஆரோக்கியமான பழக்கத்தை பின்பற்றலாம்?
0: ஆரோக்கியமான பழக்கம் நம்மளுடைய வாழ்க்கை முறையில இருந்து கொண்டு வர முடியும். எப்படின்னா தினமும் நடைப்பயிற்சி செய்யலாம், யோகா தியானம் பயிற்சி மூலமாக செய்யலாம், வீட்டு உணவை அதிகமாக உண்ணலாம், அதே மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவை தவிர்க்கலாம், வாகனத்தை குறைவாக பயன்படுத்தி நடந்தோ சைக்கிளோ செல்லலாம். இது உடலுக்கும் நல்லது, சுற்றுச்சூழலுக்கும் நல்லது.
1: சார், மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் என்ன?
0: மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் என்பது இது ஒரு வகையான இப்போது நவீன காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு கண்டாமினேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது 5 மில்லிமீட்டருக்கும் குறைவாக அளவுள்ள பிளாஸ்டிக் துகள்களை தான் நம்ம மைக்ரோ பிளாஸ்டிக்னு சொல்கிறோம். இவை மனிதர்களுக்கு, விலங்குகளுக்கு, சுற்றுச்சூழலுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. இதை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். முதன்மை மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், அதாவது பிரைமரி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம். சிறிய அளவில் தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படும் அழகு சாதன பொருட்கள், மைக்ரோ பீட்ஸ், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பெல்லட்ஸ்ன்னு சொல்லுவோம், தொழில்துறை பிளாஸ்டிக் துகள்கள், இவையெல்லாம் வந்து பிரைமரி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை சொல்கிறோம். இரண்டாம் நிலை பிளாஸ்டிக், அதாவது செகண்டரி மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படிங்கிறது பெரிய பிளாஸ்டிக் பொருட்களாக இல்லாமல் சிறிய சிறிய ரொம்ப சிறு துகள்களாக மாறக்கூடிய, காற்றினாலோ சூரிய ஒளியினாலோ வெப்பத்தினாலோ உறிந்து போகக்கூடிய. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு கேன் வாட்டர் நிறைய யூஸ் பண்ணுறோம், அதே வெயிலில் போட்டு யூஸ் பண்ணும்போது அதில் உள்ளே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கொஞ்சம் கொஞ்சமாக உரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இது தண்ணியில் மிக்ஸ் ஆகி மைக்ரோ பிளாஸ்டிக் கண்டாமினேஷனாக குடிக்கிற நீர் நம்மளுடைய ட்ரிங்கிங் வாட்டரில் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால பிளாஸ்டிக் பாட்டில்களை வெயிலில் போட்டு யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். பிளாஸ்டிக் பைகள், அதே மாதிரி மீன்பிடி வலைகளில் இருக்கக்கூடிய நார்கள்னால வர்றது, இவை எல்லாம் செகண்டரி மைக்ரோ பிளாஸ்டிக் கண்டாமினேஷன் சொல்கிறோம். இதே மாதிரி சின்டெக்ஸ் டேங்க்கு மேலே வைக்கிறதுல மைக்ரோ பிளாஸ்டிக் உள்ள பாலி டெராப்தலேட்டுங்கிற ஒரு கோட்டிங் இருக்கும். ஸோ அந்த பாலி டெராப்தலேட் கோட்டிங்ல இருந்து உரியக்கூடிய மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க நிறைய ரிசர்ச்சர்ஸ். அதனால வெயிலில் இருக்கக்கூடியதை நம்ம குளிக்கிறதுக்கும் மற்ற யூசேஜுக்கும், டொமஸ்டிக் யூசேஜுக்கு வச்சுக்கிட்டு குடிக்கிற வாட்டரை நம்ம நல்ல ஒரு பியூரிஃபை பண்ணி, கிரவுண்டில் இருந்து வரக்கூடிய வாட்டரை பியூரிஃபை பண்ணி குடிக்கிறது நல்லது. ஸோ இந்த ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கு, அதுக்கப்புறம் ஆடைகள், பாலிஸ்டர், நைலான், இந்த மாதிரி வாகன டயர் தேய்மானம், தொழிற்சாலை கழிவுகள், இவை எல்லாவற்றையும் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸின் ஒரு ஏஜென்ட்ஸா இருக்குன்னு சொல்லலாம். சோ இது எங்கெங்கெல்லாம் காணப்படுதுன்னா கடல், நதிகள், அப்புறம் மண்ணில் இருக்கு, காற்று, குடிநீர், கடல் உணவுகள், அதுக்கப்புறம் தேன், உப்பு, சில உணவுப் பொருட்கள் இருக்கு. சோ மனிதன் உடம்புலயே இது வந்து கலக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ தற்போதைய ஆய்வு முடிவுகள்லாம் ரொம்ப கவலைகளை முன்வைக்கின்றன. அதாவது என்னன்னா மனித உடல்நல குறைவுகளுக்கு முக்கியமான காரணமே மைக்ரோ பிளாஸ்டிக்ஸாக இருக்கலாம் என்று சொல்லியிருக்காங்க. முக்கியமான குறைபாடு என்னன்னா உடல்ல ஏற்படக்கூடிய அலர்ச்சி சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேஷன், அப்புறம் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் சொல்லுவோம், அதுக்கப்புறம் ஹார்மோன் செயல்பாடுகளில் வரக்கூடிய மாற்றங்கள், அதுக்கப்புறம் நச்சு வேதிப்பொருட்கள் உடலுக்கு கொண்டு போறது, இது எல்லாமே நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துறது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்ல தான். ஸோ அதே போல இந்த பிளாஸ்டிக்களை நம்ம குறைக்கணும் அப்படின்னா ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கை அதிகமாக நம்ம தவிர்க்கலாம், துணி பைகளை பயன்படுத்தலாம், ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு நிறைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம், மீண்டும் பயன்படுத்தக்கூடிய கண்ணாடி அல்லது எக்கு பாட்டில்களை பயன்படுத்தலாம், செயற்கை நார் ஆடைகளுக்கு பதிலாக நம்ம ஊரிலே இருக்கக்கூடிய பருத்தி போன்ற இயற்கை நார்களை அதிகமாக பயன்படுத்தலாம். இது மிகப்பெரிய மாசுபாடு அதிகரித்துட்டு வர்றதுனால ஒவ்வொரு கண்ட்ரியுமே அவங்களுக்குன்னு

0: மைக்ரோ பிளாஸ்டிக் பாலிசின்னு ஒரு இதை கொண்டு வந்து அந்த பாலிசி படி அந்த கண்ட்ரியில் இவ்வளோதான் மைக்ரோ பிளாஸ்டிக் யூசேஜ் இருக்கணும்னு சொல்லி நிர்ணயிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய மைக்ரோ பிளாஸ்டிக்ஸுக்கு நல்ல ஒரு பாலிசி நம்மளுடைய அரசாங்கம் எடுத்தால் நலமாக இருக்கும். அந்த பாலிசி படி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வரலாம், துணிப்பைகளை அதிகமாக பயன்படுத்தலாம், ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்களை தவிர்க்கிறதுக்கு ஒரு பாலிசியை நம்ம வந்து கொண்டு வரலாம். அதற்கு மேலாக சரியான கழிவு மேலாண்மையும் இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்த உதவ நல்ல ஒரு மைக்ரோ பிளாஸ்டிக் ஃபில்டர் நம்ம வந்து குடிக்கிற தண்ணீருக்கு கொண்டு வந்தால் இதில் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆராய்ச்சிகளை நல்ல ஒரு ஃபில்டர் நமக்கு கிடைச்சது அப்படின்னா இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸையும் ஃபில்டர் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் ஃபில்டர்ஸ் கிடைச்சதுன்னா குடிக்கிற தண்ணீர்லேருந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். ஸோ இதுதான் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸோட ஒரு ஒட்டுமொத்த காரணங்கள், அது ஒட்டுமொத்த விளைவுகள்னு நான் சொல்லுவேன்.
1: சார், நாம் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை எப்படி அடையாளம் காண முடியும்?
0: மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை நம்ம ஆர்டினரியாக நம்மளோட எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணியோ இதை சென்சார் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி டெக்னாலஜி இல்லை. ஆனால் ஆராய்ச்சிகளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவோம், எஃப்டிஐஆர் அப்படிங்கிற ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, அதே மாதிரி ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவோம், அதே மாதிரி ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்புன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஆராய்ச்சி சார்ந்த முறைகள் மூலமாக மட்டும்தான் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை அடையாளம் காண முடியும். ஸோ இந்த ஆராய்ச்சி முடிவுகள் எல்லாமே நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இதெல்லாம் நமக்கு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் கண்டாமினேஷன் எல்லா இடத்துலையுமே அக்குமுலேட் ஆகிருக்கு. ஈவன் நம்ம குடிக்கக்கூடிய ட்ரிங்கிங் வாட்டர், அதுக்கப்புறம் பாக்கெட் பால், அதுக்கப்புறம் உணவு முறைகள், உணவுலேருந்து பிளாஸ்டிக் தட்டில் வரக்கூடிய உணவுகள், அதுக்கப்புறம் சூடாக கொடுக்கக்கூடிய பாத்திரங்கள், பிளாஸ்டிக்கில் வச்சு வரக்கூடிய சூடான உணவுகளில் மைக்ரோ பிளாஸ்டிக் நம்ம உடம்புக்குள்ளே போகலாம் என்று சொல்லப்படுது. ஸோ இதை குறைக்கிறதுக்கு நமக்கு நிறைய வழிமுறைகள் தேவைப்படுது. அதை நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்குள்ளே கொண்டு வர்றது அவ்வளோ எளிதான காரியங்கள்ல. அதனால் இதுக்கு உண்டான பாலிசியை நம்ம மேக் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி மைக்ரோ பிளாஸ்டிக் கண்டாமினேஷன் நம்ம வந்து குறைக்க முடியும்.
1: சார், இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு அவங்க எப்படி சுற்றுச்சூழலை பாதுகாக்கலான்னு நீங்கள் விழிப்புணர்வு தர விரும்புறீங்க?
0: இப்போ இருக்க இளைஞர்கள் மாணவர்கள் அனைவருமே எப்படின்னா ஒரு சோஷியல் மீடியா, அதுக்கப்புறம் ஒரு மொபைல் யூசேஜ், இது எல்லாத்துலேயுமே ரொம்ப ஃபெமிலியராகவும் டெக்னாலஜிகளையும் அட்வான்ஸ்டாகவும் இருக்கிறாங்க. நம்ம பழைய 1990களில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற சமுதாயத்திற்கும் நிறையவே மாற்றங்கள் இருக்குது. ஏன்னா கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணாத மாணவர்களே இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு கேட்ஜெட்ஸே அவங்களோட வாழ்க்கையில் ஆறாம் விரலாக மாறிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை முறை மாறிட்டு. ஸோ இந்த சுற்றுச்சூழலை பொறுத்த லெவலில் அவங்களுக்கு போதுமான அவேர்னஸ் கிடைச்சாலும் நிறைய இந்த சோஷியல் மீடியா இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாமே அவங்க வந்து அப்லோட் பண்ணுறது, அதில் நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறதெல்லாம் அதில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே ஒழிய அதிலிருந்து வரக்கூடிய ஒரு மாற்றத்தை வந்து அவங்க கண்டினியூஸ் ஒரு ப்ராசஸாக மேற்கொள்ளணும். இது ஒரு ப்ராசஸ் ஸ்டேஜ் ஒன்றுலேயே நின்று போகிற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். எப்படின்னா நான் நிறைய மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் பொழுதும் நிறைய சுற்றுச்சூழலை பற்றி அறிவுரைகளை கொடுப்பேன். ஸோ அந்த டைம் அவங்க எல்லாருமே ஒரு என்தூசியாஸ்டிக்காக இதை எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்ட் போடுறதோ நிறைய இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணுறதும் இருக்கிறாங்களே ஒழிய அடுத்த ஸ்டேஜ் அதை எக்ஸிக்யூஷன் லெவலுக்கு போகிறது ரொம்ப கம்மி. ஸோ ஒரு 100 மாணவர்கள் இருக்காங்கன்னா ஒரு 10% மாணவர்கள் மட்டும்தான் அந்த எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் ஸ்டேஜுக்கு போகிறாங்க, செகண்ட் ஸ்டேஜுக்கு. அந்த செகண்ட் ஸ்டேஜுக்கு போகிற மாணவர்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா அவங்க கேட்ஜெட்ஸோடைய அட்டாச்சாக இருக்கிறதுனாலையும் அவங்க கேட்ஜெட்ஸ் தான் உலகம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கு அவங்களுக்கு மனசுல. அதே மாதிரி அவங்க நிறைய இயற்கையை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான நேரங்கள் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு நிறைய சொல்றாங்க. அது உண்மையிலேயே தவறான கருத்து. அவங்க நேரங்கள் இல்லை, நாங்க வந்து இயற்கையை ரசிக்க முடியல அப்படின்னு சொல்றது தப்பு. நிறைய பேர் ஈவன் நான் பாடம் எடுக்கும்போது கூட ஆரம்பத்தில் ஆரம்பிச்சு ஒரு பெரிய டெரிவேஷன் லாங் போர்டு ஃபுல்லா நான் எழுதி போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மாணவர்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, சார் நாங்கள் ஃபோட்டோ எடுத்து ஸ்னாப்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு எழுதுறதுக்கோ அதை வாசித்து அதை புரிஞ்சிக்கிடவோ அல்லது எழுதுறதுல உள்ள ஒரு சந்தோஷத்தை அவங்களால அனுபவிக்க முடியல. அது எழுதுறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது, நம்மளே ஒரு விஷயத்தை டிரைவ் பண்ணும்போது அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த இதெல்லாம் அவங்க இழந்துடுறாங்க இந்த கால மாணவர்கள். அவங்க ஸ்னாப்ஷாட் எடுத்து அதை அவங்க ஷேர் பண்ணி படிக்கிறாங்க, மொபைல்ஸில் தான் படிக்கிறாங்களே ஒழிய லேப்டாப்பில் படிக்கிறாங்க, நிறைய இ கண்டென்ட் படிக்கிறாங்க. இதெல்லாம் நல்ல விஷயமா இருந்தால் கூட புத்தகம் படிக்கிறது, லைப்ரரிக்கு போறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்போ உள்ள மாணவர்கள்ட்ட மிஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் தாண்டி அவங்க இயற்கையை பார்க்க ஆரம்பிக்கணும். இயற்கையோட ஒத்து வாழாத மனிதன் இயற்கையை பற்றி புரிந்து கொள்ளவே முடியாதுங்கிறது தான் உண்மையான கூற்று. அவங்க இயற்கையோட ஒத்து வாழலை அப்படின்னா இயற்கையை புரிஞ்சுக்கிட முடியாது. அந்த காலத்து ஆதிவாசிகள் அந்த அப்போ இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே இயற்கையோட ஒன்றி இருந்ததுனால எங்கே பூகம்பம்

0: நடக்குது, எங்க வந்து எரிமலை குழம்பு வருது அப்படிங்கறத அவங்களால உணர முடிஞ்சது. அது ஏன்னா இயற்கையோட இயற்கையா ஒன்றா இருந்தாங்க. ஈவன் நம்மளோட விலங்குகள் கூட நீங்க பாத்தீங்கன்னா, எர்த்குவேக் ஏதோ ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு முன்னதாகவே அந்த எல்லா விலங்குகளும் வேற திசைக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிருது. கார்ல் சேகன் கூட அவரோட ஒரு புக்ல எழுதியிருப்பாரு, நீங்க இயற்கையை புரிஞ்சுக்கிடணும்னா நீங்க உங்க உடம்ப புரிஞ்சுக்கிட்டா போதும், இயற்கையை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதான் கார்ல் சேகனோட ஒரு கூற்று. இந்த செயற்கையில இருந்து கொஞ்சம் விடுபட்டு அதற்குண்டான லிமிடேஷன்ஸ் செட் பண்ணிட்டு, ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டு இயற்கையோட வாழ்ந்தோம்னா கண்டிப்பா சுற்றுச்சூழலை மாசுபடாமலும், சுற்றுச்சூழல்ல எதிர்காலத்துல வரக்கூடிய விஷயங்களை நம்ம தடுத்து, தேவையில்லாத விஷயங்களை எல்லாத்தையும் தடுத்து நல்ல பாசிட்டிவான ஒரு உலகத்துக்குள்ள நம்ம பயணிக்க முடியும்.
1: இதுவரை காலநிலை மாற்றம் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் இயற்பியல் துறை துணை பேராசிரியர் முனைவர் ஸ்டான்லி ராஜ் அவர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.
2: நிறைவு பெறுகிறது இன்றைய அறிவியல் நேரம் நிகழ்ச்சி.
3: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
2: நேரம் இப்போது 10 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இப்போது ஒலிவிழா வருவது காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதல் பாடல் விக்ரம் படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் கே ஜெயசுதாஸ், எஸ் ஜானகி.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: காற்றோடு கலந்திடவா தரும் அடுத்த பாடல் தழுவாத கைகள் படத்திற்காக பி. ஜெயச்சந்திரன், எஸ். ஜானகி குரல்களில்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறு காலை 11
1: நேரம் 10:32:15 மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றோடு கலந்திடவா. ஒலிக்கும் அடுத்த பாடல் பாரு பாரு பட்டணம் பாரு படத்திற்காக எஸ்.பி. பாலசுப்ரமணியம், உமா ரமணன் பாடியுள்ள பாடல்.

ஒலித்து கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியில் நிறைவாக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடியிருக்கும் பாடல் மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திற்காக.

இன்றைய நிகழ்ச்சியில் பல இனிமையான பாடல்கள் காற்றில் கலந்து உலாவரக் கேட்டோம். நேரம் 11 மணி, ஆகாஷவாணி. வானிலை அறிக்கை கேட்கலாம். சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.3 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 88%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.5 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 68%. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு வேளைகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 36-37 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 26-27 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

இனி ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஏ. சஜிதா பேகம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம், 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை, 4 அறிவோம் கிராண்ட் கேன்யான் இயற்கையின் பிரம்மாண்ட அதிசயம், எழுதி வழங்கியவர் எஸ். லதா அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் என். பத்ரி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு நரம்பியல் நிபுணர் டாக்டர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 5 பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வலம் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து ஜே. லோகநாதன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 to 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை. கே. காயத்ரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ். பி. அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், டெல்லி எஸ். சாய்ராம் அவர்கள் மிருதங்கம், ஜி. சந்திரசேகர சர்மா அவர்கள் கட்டம். இந்த நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல். ராதா சங்கரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம். ஏ. கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், ஆர். ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அடல் நிலத்தடி நீர் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 என் உயிர் தோழி வாங்க பேசலாம், அறிவின் அகரம் அனுபவத்தின் அழகு, ஆசிரியர் எஸ்தர் புஷ்பவல்லி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு, அதனைத் தொடர்ந்து தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் வியக்க வைக்கும் ரயில் நிலையம் பற்றிய தகவல்கள் இடம்பெறும். மற்றும் உங்களுக்காக இந்திய வடிவக்கலை ஓவியங்கள், இதில் கோலக்கலை குறித்த தகவல் வழங்குகிறார் ஓவியக்கலை பயிற்றுனர் டாக்டர் ஏ. பிருந்தா அவர்கள். 2:15 திரைகானம்.

0: இரண்டு நாற்பதற்கு விளையாட்டு அரங்கம். வாட்டர் போலோ விளையாட்டு வீரர் பி பிரவீன் அவர்களுடன் நேர்முகம். முதல் பகுதி இடம்பெறும். 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 6:55 7 திரைகானம். 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஆர் விஜயகுமார். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி 11 பகுதி இடம்பெறும். காய்கறி பயிர்களில் இயற்கை மற்றும் அங்கக வேளாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் பாரா நாராயணன் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை மற்றும் வேளாண் செய்திகள். 8:05 திரைகாணம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:30 திரைகாணம். 9:15 செய்திச் சுடர். 9:30 அரங்கிசை. ராஜேஸ்வரி பத்மநாபன் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கடம். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேரம் நிகழ்வுகள் குறித்த ஒளிப்பதிவு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள் நேயர்களே. இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: This is Akashvani. The news read by Reshma Tiwari. The government today said it is ready to hold discussion in Parliament on NEET paper leak case and other related issues. Talking to media in New Delhi this evening, Union Minister Jitendra Singh accused leader of opposition in Lok Sabha, Rahul Gandhi, of deviating from his earlier demand of having the discussion over NEET-related issues despite government assurance.
2: It was conveyed that on behalf of the government, I could assure Rahul Gandhi ji that government is ready to have a detailed discussion on NEET, on NEET-related agitation, protest, also on all the other issues related to NEET. When I went back to Rahul ji with this message, he said, no, but I also want the resignation of the education minister. Then I politely tried to submit before him. I said, look here, this is not done, because just a few minutes back you told me that if I got the assurance from the government, you would call off your dharna immediately. But now you are saying no.
1: Earlier in the day, Congress President Mallikarjun Kharge, Congress leaders Rahul Gandhi and Priyanka Gandhi Vadra, along with other party members, staged a protest demanding discussion on the NEET issue. Union Minister Jitendra Singh and Union Home Secretary Govind Mohan met the Congress leaders at the protest site at Lok Kalyan Marg. Meanwhile, in the Parliament, both Lok Sabha and Rajya Sabha were adjourned for the day following repeated disruptions by opposition members over several issues, including the NEET paper leak case today. Prime Minister Narendra Modi has vowed strict action against those involved in the recent NEET examination paper leak case and safeguarding the interests of the country's youth. He said the government is taking several measures to prevent such incidents. Mr. Modi said this while addressing the National Democratic Alliance NDA parliamentary party meeting, now also known as Mangal Milan, at Parliament House complex today. Talking to media, Parliamentary Affairs Minister Kiran Rijiju said during the meeting, Prime Minister Modi called for coordinated efforts by all stakeholders to prevent paper leaks in future examinations across the country. Union Health Minister J.P. Nadda today visited Dr. Ram Manohar Lohia Hospital in New Delhi and reviewed the condition of those injured during yesterday's protest in the national capital over the alleged NEET UG exam paper leak. The minister also held a meeting with the doctors at the hospital. Mr. Nadda also visited Lady Harding Medical College and Hospital and met the injured protesters who are admitted there. Delhi police released all opposition leaders, including senior Congress leaders Rahul Gandhi, Priyanka Gandhi Vadra and Samajwadi Party chief Akhilesh Yadav, after they were detained from the protest site near Lok Kalyan Marg. They were protesting over the NEET paper leak issue. BJP today criticised leader of opposition in Lok Sabha Rahul Gandhi for staging a protest at Lok Kalyan Marg, saying that the conduct displayed by him is entirely unbecoming and condemnable.